உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

0: நிறைவு பெற்றது இசை அமுதம். தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு

மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. புதிய காலையில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது சேவை செய்திகள், அதற்கு முன்பாக விளம்பரம்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: சேவை செய்திகள். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மதுரையிலிருந்து வந்துள்ள 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை குறித்த ஓர் அறிவிப்பு. அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மதுரையில் தொழிற்பிரிவுகள், 2 வருட தொழிற்பிரிவுகள், 1 வருட தொழிற்பிரிவுகள், உலகத்தரமான அதிநவீன தொழிற்பிரிவுகள், தொழில்நுட்ப கல்வி ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்கலாம். 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாமல் இருக்கலாம், 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்களும், அதே மாதிரி 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களும், ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். கேட்டது செய்தி சேவை. இன்னும் சிலோடில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi yesterday chaired a meeting with members of the PM Economic Advisory Council. The Prime Minister and the Economic Advisory Council discussed various ideas and measures to further boost India's economic growth in times of global turmoil. In a social media post, the Prime Minister said they deliberated on a wide range of issues relating to India's economic transformation and long-term development priorities. They also shared perspectives on adding more momentum to the reforms journey and ensuring ease of living as well as ease of doing business. Union Home Minister Amit Shah has called for a sharper vigil on financial transactions, construction of buildings and sale and purchase of properties along the international borders. The directive came during a meeting chaired by Mr. Shah at BSF's Tripura Frontier Headquarters regarding the border areas of the northeastern state. The Home Minister also directed an examination of land records.

நாம் சிகிச்சை செய்து கொள்கின்றோம். ஆனால் அதைவிட நோய் வராமல் தடுத்து கொள்ளுவது சாலச் சிறந்தது. எண்ணங்கள் ஆக்கவும் அழிக்கவும் வல்லவை. நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதனையும், கெட்ட எண்ணங்கள் ஒரு மனிதனை அடியோடும் அழித்துவிடும். பேராசை, கோபம், தேவையற்ற தவறான எண்ணங்கள், கவலை, பொறாமை போன்றவை உடலின் காந்த சக்தியை அழித்து விடுபவை. துன்பத்தை தரும் மன உளர்ச்சிகளுக்கு ஆளாக்கி வாழ்பவன் மிருகத்திற்கு சமமாக கருதப்படுகின்றான். மன்றின் முதுமக்கள் வாழும் பதி இனிதே, தந்திரத்தின் வாழும் தவசிகள் மாண்பினிதே, எஞ்சா விழிச்சீர் இருமுது மக்களை கண்டெழுதல் காலை இனிதே. அறிவுடைய முதுமக்கள் வாழும் ஊர் இனிதாகும். அறநூல்களில் கூறியுள்ள விதிமுறைகளின்படி வாழ்கின்ற முனிவர்களின் மாட்சிமை இனிதாகும். நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையரை அனுதினமும் வணங்கி எழுதல் இனிதாகும் என நமது எண்ணங்களெல்லாம் செயல்பாடுகள் உயர்வுடைய வைக்கும் கருத்துக்களாக இனியவை நாற்பது கூறும் கருத்தினை கொண்டு நாம் நம் எண்ணங்களை சீர்படுத்துகின்ற வேண்டும். ராமகிருஷ்ண பரமா

0: இன்பத்தை தரும் மன உளர்ச்சிகளுக்கு ஆளாக்கி வாழ்பவன் மிருகத்திற்கு சமமாக கருதப்படுகின்றான். மன்றின் முதுமக்கள் வாழும் பதி இனிதே, தந்திரத்தின் வாழும் தவசிகள் மாண்பினிதே, எஞ்சா வெளிச்சீர் இருமுது மக்களை கண்டெழுதல் காலை இனிதே. அறிவுடைய முதுமக்கள் வாழும் ஊர் இனிதாகும். அறநூல்களில் கூறியுள்ள விதிமுறைகளின்படி வாழ்கின்ற முனிவர்களின் மாட்சிமை இனிதாகும். நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையரை அனுதினமும் வழங்கி எழுதல் இனிதாகும் என நமது எண்ணங்களெல்லாம் செயல்பாடுகள் உயர்வுடைய வைக்கும் கருத்துக்களாக இனியவை நாற்பது கூறும் கருத்தினை கொண்டு நாம் நம் எண்ணங்களை சீர்படுத்துகின்ற வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியின் முன் அமர்ந்து தியானம் முடிந்து அமைதியாக அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு ஒருவர் வந்தார். அவருக்கு தெய்வத்தையும் பிடிக்காது. அவர் ராமகிருஷ்ணரை பார்த்து, குருவே, இறைவனை அடையப் போகிறீர்களாமே, அதற்காக இல்லற வாழ்வு பிற சுகபோகங்களையும் துறந்து விட்டதாக எல்லோரும் கூறுகின்றனர், சிறந்த செயல் என அவரை கேலி செய்யும்படியாக பேசினார். இதனை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ராமகிருஷ்ணர், என்னை விட நீங்கள்தான் உயர்ந்த துறவு, உங்களின் தியாகத்தின் முன் நான் அற்பம் என்றார். வந்தவரோ குழப்பத்துடன் ராமகிருஷ்ணரை பார்க்க, ராமகிருஷ்ணர் அவரை பார்த்து, நானோ கடவுளை அடைய சுகபோகத்தை துறந்தேன், ஆனால் நீயோ சுகபோகங்களுக்காக கடவுளையே துறந்து விட்டீர். உங்கள் தியாகம் பெரிதா, எனது தியாகம் பெரிதா என கேட்க வந்தவர் தனது தவற்றினை உணர்ந்து எந்த ஒரு பதிலும் பேசாது அமைதியாக அங்கிருந்து அகன்றார். எப்போதும் நமது எண்ணங்கள் உயர்வானதாக அமைவதையே இறைவன் விரும்புகின்றான். கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் சினங்காத்தல் அவசியம். பின் கல்வி கற்று அடக்கத்துடன் வாழ்வானே ஆயின் அவனை அடைவதற்கான நேரத்தினை எதிர்பார்த்து அறம் அவனது வாயிலில் நுழைந்து காத்து நிற்கும் என வள்ளுவர் கூறும் கருத்து இது. எத்தகைய உயர்வு எண்ணத்தை நம்மிடம் அது எடுத்து கூறுகின்றது என்பதை சற்று உற்று நோக்குதல் சாலச்சிறந்தது. எனவே ஒருவன் தான் வாழும் காலத்து கீழான தாழ்ந்த எண்ணங்களை விடுத்து வாழ்வினுக்கு உயர்வு தரும் உயர் எண்ணங்களை நம்மிடையே கொண்டு உயர்வு பெறுதல் சாலச் சிறந்தது. இறைவனின் பாதங்களை பற்றி கொண்டால் நிச்சயமாக நாம் கீழான எண்ணங்களை நீக்கி பண்பட்ட வாழ்வினை அமைத்து கொள்ள முடியும். பிறர் நம்மை துன்பப்படுத்தும் போது பொறுத்து கொள்வது மனிதத்தன்மை, ஆனால் அதை மறப்பது தெய்வத்தன்மையாகும். பிறருடைய குற்றத்தை அன்பினால் திருத்தும் போது மட்டுமே நிலையான பலனும் அமையும், மனமகிழ்வு கிட்டும். ஒருவருக்கொருவர் அன்பையும் சமாதானத்தையும் பரிமாறிக்கொள்ளுதல் மிகவும் அவசியம். இறை உணர்வு நம்மை எப்போதும் நல்வழியில் அழைத்துச் செல்லும். யாருடைய பக்தி எப்படிப்பட்டது என்பதை கடவுள் நன்கறிவார். பணக்காரன் ஏழை என்ற பேதம் அவனுக்கு கிடையாது. நேர்மையில் கிடைத்த வெற்றியை கொண்டாடுங்கள், அது கடவுளின் ஆசியுடன் கூடிய உயர்வினை உங்களுக்கு கொடுக்கும். மனிதன் எதை நினைக்கின்றானோ அதுவாகவே ஆகின்றான் என உபநிடதங்கள் கூறுகின்றன. சுதந்திரமாக வாழ்வதற்கும் அடிமைப்பட்டு கிடப்பதற்கும் நம் மனதில் தோன்றும் எண்ணங்களே அடிப்படை காரணிகளாக அமைகின்றன. ஒருவனுக்கு அவன் பெற்றோர்கள் அவனுக்கு செய்யும் உதவியினை காட்டிலும் அவன் மனமே அதிக உதவியினை அவனுக்கு செய்கின்றது. எனவே அதனை உணர்ந்து நம் சிந்தனைகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் மூலம் கிட்டும் உயர்நிலை அவனை எப்போதும் சீர்மை படைத்தவனாக வைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை.
1: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்கினார் வி. சாவித்திரி அவர்கள்.

0: ஜூன் 7. கடந்த 2023 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 7 தேதி உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. சரிவிகித உணவை உட்கொள்ளும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது.
1: இந்திய இயற்பியலாளர் அள்ளாடி ராமகிருஷ்ணன் அவர்களின் நினைவு தினம் 2008 ஆண்டு ஜூன் 7.
0: இந்தியாவின் 5வது துணை குடியரசுத் தலைவர் பசப்பா தனப்பா ஜாட்டி அவர்களின் நினைவு தினம் 2002 ஜூன் 7.
1: ஆங்கிலேய கணிதவியலாளரும் கணினி இயலாளருமான ஆலன் டூரிங் அவர்களின் நினைவு தினம் 1954 ஆண்டு ஜூன் 7.
0: 1929 ஆண்டு ஜூன் 7 தேதி இத்தாலி நாட்டின் ரோம் நகரிலுள்ள வாட்டிகன் நகரம் தன்னாட்சி பெற்று சுதந்திர நாடாகியது.
1: அமெரிக்க கவிஞர் குவென்டலின் ப்ரூக்ஸ் அவர்களின் பிறந்த தினம் 1917 ஜூன் 7.
0: 1975 ஆண்டு ஜூன் 7 தேதி முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி லண்டனில் தொடங்கியது. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: நேரம் 6:15. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: June 7, இந்நாளின் சிறப்பு. மகாத்மா காந்தியின் வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்த தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் இருந்து இறக்கி விடப்பட்ட தினம் 1893 June 7.
4: தமிழக எழுத்தாளர், தயாரிப்பாளர், இதழியலாளர் என அறியப்பட்ட கே.ஏ. அப்பாஸ் அவர்களின் பிறந்த தினம் 1914 ஆண்டு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி இன்று ஒளி வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை மணி 6:30 ஜியோடமி ஐஏஎஸ் அகாடமி மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம், மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை, வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா, விக்னேஷ் அர்ஜுனன் ஆகியோர். 7:00 ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம், இதில் மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை இடம்பெறும். 7:30 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவலர் மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்களில் சிக்க நரசையன் கிராமம் ஸ்ரீ சிவசூரியநாதர் கோவில் சிறப்புகள் இடம்பெறும். வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:35 இயற்கை இன்பம் எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7:40 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. 7:50 பூந்தளிர். 7:55 பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் பொய்கை பூக்களில் திரையிசை. இன்று காலை மணி 8:02 பாட்டு வேணுமா, இதில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோர் சுவாமிநாதன். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும். 8:55 திரையிசை. இன்று காலை மணி 9:02 ட்ரைட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:02 விருப்ப கணங்கள் நேயர் விருப்பம். யமனேஸ்வரம் சுமதி என்ற நேயரின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர் சாந்தினி. 10:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உன்னத உணவு. உலக உணவு பாதுகாப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்பவர் மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் கே சிவராம பாண்டியன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நண்பகல் 12:00 ஸ்நேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 1:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி நிலையான உணவு முறை. நேர்முகத்தில் பங்கேற்பவர் மதுரை கல்லூரி நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் விக்னேஷ். 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல்கள் இடம்பெறும். பிற்பகல் மணி 2:15 வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி வான்வெளியில் இசை தூரிகை அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள் படைப்பு மதுரை வானொலி நிலையம். 2:30 கவிதை அரங்கம். பிற்பகல் மணி 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை மணி 4:02 வசந்த் அன்கு வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். மாலை மணி 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரம். 6:40 ஆகாஷ்வாணி 90. 6:45 அந்திப்பூக்கள். இரவு மணி 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதி வழங்குபவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 பாட்டு இது ஹிட்டு. இன்று இரவு மணி

0: 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 விளையாடலாம் வாங்க. சிலம்ப விளையாட்டு பயிற்றுனர் ஏ. தினேஷ் பாண்டி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். இன்றிரவு 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 பட்டு சிறகு பாடல் தொகுப்பில் எஸ். கார்த்திக தீபன். முன்னிரவு 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் நாளை காலை 4:45 வரை எமது சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் 6:22:30.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: நேரம் 6:23. புதிய காலையில் இனி இயற்கை வர்ணிப்பு குறித்த ஒரு பாடல் கருத்தம்மா படத்திலிருந்து இடம்பெறுகிறது.

0: நேரம் 6:29.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
3: என்னண்ணா சொல்றேன்?
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 6:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஜியோடிமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை மற்றும் பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம் வழங்கும் ஆலய தரிசனம்.
2: ஜியோடிமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை ஜெனரல் ஸ்டடிஸ் ஒவ்வொரு பாடமும் யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரை சென்ற அனுபவமிக்க பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. குறிப்பாக மெயின் எக்ஸாமிற்கு ஜியோகிராபி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஜியோடிமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை. 15 வருடத்திற்கு மேலாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை உருவாக்கி வரும் ஜியோடிமி ஐஏஎஸ் அகாடமியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9003777380.
3: 25 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகம் எங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
2: ஜியோடிமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை ஜெனரல் ஸ்டடிஸ் ஒவ்வொரு பாடமும் யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரை சென்ற அனுபவமிக்க பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. குறிப்பாக மெயின் எக்ஸாமிற்கு ஜியோகிராபி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஜியோடிமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை. 15 வருடத்திற்கு மேலாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை உருவாக்கி வரும் ஜியோடிமி ஐஏஎஸ் அகாடமியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9003777380.

0: 25 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகம் எங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
1: மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா, விக்னேஷ் அர்ஜுனன் ஆகியோர். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: ஜியோடெமி IAS அகாடமி சென்னை, ஜெனரல் ஸ்டடிஸ் ஒவ்வொரு பாடமும் UPSC இன்டர்வியூ வரை சென்ற அனுபவமிக்க பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. குறிப்பாக மெயின் எக்ஸாமிற்கு ஜியோகிராபி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஜியோடெமி IAS அகாடமி சென்னை. 15 வருடத்திற்கு மேலாக IAS IPSகளை உருவாக்கி வரும் ஜியோடெமி IAS அகாடமியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9003777380.
0: 25 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகம் எங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
2: ஜியோடெமி IAS அகாடமி சென்னை, ஜெனரல் ஸ்டடிஸ் ஒவ்வொரு பாடமும் UPSC இன்டர்வியூ வரை சென்ற அனுபவமிக்க பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. குறிப்பாக மெயின் எக்ஸாமிற்கு ஜியோகிராபி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஜியோடெமி IAS அகாடமி சென்னை. 15 வருடத்திற்கு மேலாக IAS IPSகளை உருவாக்கி வரும் ஜியோடெமி IAS அகாடமியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9003777380.
1: இதோ நேயர்களை மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
3: திருவாக்கும் செய் கருமம் கை கூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருகும், உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் பூப்புவர் தங்கை என 5 கரம் கொண்ட யானை முகத்தவனை வணங்கி எல்லாம் வல்ல மதுரையம்பதியிலே வீற்றிருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் தெப்பக்குளத்திலே வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திருக்கூட நன்னீராட்டு பெருவிழாவை நேரடி நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஆம் நேயர்களே, நம்ம மதுரையம்பதி என்றாலே திருவிழாவிற்கு சற்றும் குறையில்லாத இடம். அதே சமயம் சித்திரை திருவிழா முடிந்து வைகாசி உற்சவ விழா முடிந்து கிட்டத்தட்ட பள்ளி விடுமுறை கொண்டாட்டங்களும் முடிந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல மதுரையிலே மிக பெரும் விழாவான நம்முடைய தெப்பக்குள மாரியம்மனின் திருக்கோயிலுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அநேக கோடி பக்த பெருமக்களும் புடைசூழ காத்து கொண்டிருக்க சிவாச்சாரியர்கள் வேத ஆகமங்களை ஓதிக்கொண்டும் திருவாச தேவார பாடல்களை பாடிக்கொண்டும் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடிக்கொண்டும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியினை நாம் இங்கு கண்டு கொண்டிருக்கிறோம். அதே சமயம் எப்போது விமானத்திலே புதுப்பிக்கப்பட்ட கலசத்திலே சிறப்பான அபிஷேக நீர் வார்க்கப்படும் என்று வெகு கண்களோடு காத்திருக்கக்கூடிய அநேக கண்களோடு நம்முடைய கண்களும் இங்கே காத்து கொண்டிருக்கிறது. ஆதவன் அழகாக தன்னுடைய மஞ்சள் நிற ஒளிக்கதிரை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சி, அதே சமயம் இந்த தெப்பக்குளத்திலே அது பிரதிபலித்து மக்கள் முகமெங்கும் பிரகாசிக்கக்கூடிய காட்சியையும் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அழகான இயற்கை சூழ் இடத்திலே நாம் எல்லாம் வல்ல நம்முடைய மாரியம்மனை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, நம்முடைய அகக்கண்களிலே அவளை கொழுவீற்று இருக்க விட்டு அவளுடைய விமானத்தின் மீது எப்போது வார்க்கப்படும் அபிஷேக நீர் வார்க்கப்படும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய கண்கள் எப்போது எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். இதோ ஓதுவா மூர்த்திகள் அழகாக தேவார பாடல்களை ஓதிக்கொண்டிருக்கிறது கூட நமக்கு செவிகளில் நிறைந்திருக்கும்.
4: அருள்மிகு மாரியம்மன் தெப்பக்குளம் திருக்கோவில் இருந்து நேரலையில இணைஞ்சிருக்கிறோம்.

0: இந்த திருக்கோவில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மனானவர் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார். முதன் முதலாக வண்டியூர் மாரியம்மன் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வைகை ஆற்றை கடந்தால்தான் வண்டியூர் என்று தெற்கிலிருந்து வடக்காக ஒரு கணக்கு போடும் சமயத்தில் இது வழக்கமாக மக்களிடையே முன்னொரு காலத்தில் பேசப்பட்டது. பின்னால அதாவது தற்காலத்துல நம்மிடையே தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் என்று அழைக்க காரணமும் ஒன்றே ஒன்றுதான். 1645 காலகட்டத்துல இந்த திருக்கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தை மன்னர் திருமல நாயக்கர் 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட மதுரையின் கடலாக அவர் நமக்கு கொடுத்தார். இந்த தெப்பக்குளம் மாரியம்மன் என்பது பின் நாட்கள்ல தற்போது மருவி வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் என்று வழக்கமாக பொதுமக்களிடையே சொல்லப்பட்டு வருகிறது. மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல, அன்னை மீனாட்சிக்கும் பிரியமானவள் இன்றைய விழாவின் நாயகியான மாரியம்மன், மாமதுரை பெருமக்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர பேரரசில் உள்ள நாயக்கர்கள் என பலதரப்பட்ட மக்களும் அன்னையானவளை அன்னையாக ஏற்றுக்கொண்டு இந்த மாரியம்மனாக இருந்து இங்கு அருள் பாலிக்கும் இந்த க்ஷேத்திரத்திற்கு வரலாறு ஒன்றும் உண்டு. இந்த கோவில் உருவான வரலாறு என்பது வெற்றியை மட்டும் மையப்படுத்தி தான் இங்கு நிறுவப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பல சான்றிதழ்கள் ஆகமங்களிலும் சரி இலக்கியங்களிலும் சரி நமக்கு தரவுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. மன்னன் கூன் பாண்டியனோட ஆட்சி காலத்துல குறும்பர்கள் என்று சொல்லக்கூடிய இனத்தவர்கள் மகிழ மரங்கள் நிறைந்த, அதாவது தற்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் அல்லவா, கோவில் அமைந்துள்ள தெப்பக்குளமானது, இந்த இடத்தை அவர்கள் அனைவரும் ஆக்கிரமிப்பு செய்தார்கள். ஆக்கிரமிப்போடு நின்று விடாமல் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தொந்தரவு செய்வதோடு இணைந்து இயற்கை வனங்களாக வளங்களை தந்து கொண்டிருக்கும் மகிழ மரங்களையும் வெட்டி அவற்றை சேதப்படுத்தினார்கள். இது பற்றிய தகவல் மன்னன் கூன் பாண்டியன் ஆட்சி செய்த காலத்தில் மன்னனிடம் புகாராக சென்றது. அவரது கவனத்திற்கு சென்ற போது ஆக்கிரமிப்பு செய்து இயற்கை வளங்களை அழித்து சேதப்படுத்தியவர்களை விரட்டியடிக்கிறார். இந்த நிகழ்வானது வெற்றியை தான் தழுவுகிறது. வெற்றியை தொடர்ந்து கிருதுமால் நதி என்று சொல்லக்கூடிய வைகை ஆற்றில் கிடைத்த அம்மனது சிலையை ஆற்றின் தென்புற கரையில் வைத்து வழிபடுகிறார் கூன் பாண்டியன். அன்றைய நாளிலிருந்து கூன் பாண்டியன் போருக்கு செல்லும் முன் அம்மனை வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஓர் மன்னனே அம்மனை வழிபட்டு சென்றார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை தொடர்ந்த மக்களும் மதுரையில் வாழும் அனைத்து பொதுமக்களும்
1: இங்கு கொழுவீட்டில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுடைய திருக்குடல் அந்நீராட்டு பெருவிழாவின் முன்னேற்பாடாக கலச குண்டல அனைத்து குலகுடங்களுக்கும் இப்பொழுது இங்கு தீப தூப ஆராதனைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்கள் தங்கள் தலை மீது எடுத்து செல்லக்கூடிய காட்சியானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவகணங்கள் முழங்க இங்கே அழகாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது நம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. அநேக கோடி பெருமக்களும் இங்கு புடை சூழ காத்து கொண்டிருக்கிறார்கள். கோவிலுக்குள் சென்று அருகிலே பார்க்க முடியாதவர்களும் இங்கே எல்இடி திரைக்காட்சிகள் மூலமாக பார்ப்பதற்காக ஆங்காங்கே எல்இடி வைத்து நம்மளுடைய பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் நிறைவாக மன நிறைவாக அம்மனை தரிசிக்க கூடிய காட்சியானது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை பெருமக்களும் அழகாக மக்கள் அனைவருக்கும் காவல் தந்து வெகு நேர்த்தியாக மக்கள் அனைவரையும் நிற்க வைக்கக்கூடிய காட்சிகளையும் இங்கே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். சாறை சாறையாக ஒருபுறம் மக்கள் வந்து கொண்டிருக்கிற காட்சி, எந்தவித வாகனங்களின் இடையூறும் இல்லாமல் நாம் அம்மனை நினைக்கக்கூடிய இடத்திலே இந்த இடத்துல இருக்கக்கூடியது மிக மிக ஒரு நிறைவான மகிழ்வை நம்மளுடைய மக்களின் முகத்துல இங்கே பார்க்க முடிகிறது. இன்னும் சிறிது நேரங்களிலே கலச நீரானது புனித நீரானது விமானத்தின் வீற்றிருக்கக்கூடிய அழகாக வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாரியம்மனின் திருக்கோவில் கலசத்திலே புனித நீரானது வார்க்கப்பட போகிறது. சிவாச்சாரியார் பெருமக்கள் இன்னும் சிறிது நேரத்திலே புனித நீர் கொண்ட அந்த குடங்களை நேற்றையிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யாகங்களுக்கு யாகங்களால் உருவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த புனித நீர் குடங்களை தலையில் சுமந்து செல்லக்கூடிய காட்சியானது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மறைவுடையாய் தோளுடையாய் வாரசடை மேல் வளர்

0: பேசும் பிறையுடையாள் சிங்ககனே என்றுனை பேசி நல்லாள் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே. அதாவது இறையருள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மற்றவை எல்லாமே நமக்கு கை கூடிருங்க. இந்த இறையருளால எப்படி இப்போ ஆதவனானவன் தன்னுடைய மஞ்சள் நிற ஒளி கதிர்களை வீசி இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய அதாவது எப்போது நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருள் காட்சியானது எப்போது கிடைக்கும் என்று நம் கண்கள் ஏங்குவது போலயே ஆதவனுடைய கண்களும் அவனுடைய ஒளிக்கதிர்களால் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சி மஞ்சள் நில ஒளிக்கதிர்களால நம்ம மீது பரவு செய்து கொண்ட காட்சி இந்த சூரியனை கண்ட பனி போல நமது துன்பங்கள் யாவும் கச்சடார் என்று கலைந்து விடும் தீர்ந்து விடும் என்ற ஒரு மிக பெரும் நம்பிக்கையில் இங்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய கண்களுக்கு இடையில் நாம் இருப்பது கோடிக்கணக்கான கண்கள் நம்மை பார்ப்பது போலவும் கோடிக்கணக்கான கண்களோடு நாம் அம்பாளை தரிசிக்கக்கூடிய காட்சியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்.
1: தொடர்ந்து இங்கு மக்கள் வந்து இனிப்பை நோக்கி செல்லும் எறும்புகளை போல ஆன்மீகம் என்கின்ற அந்த பக்தி சுவையை ரசிப்பதற்காக வரிசை வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். தெப்பக்குளத்தை சுற்றி நான்கு பகுதிகளிலுமே பச்சை நிறம் என மரங்கள் வளர்ந்து நெடுமாக இருந்தாலும் அந்த பச்சைக்கே முத்தாக மஞ்சள் நிறத்தில் நம்ம மாரியம்மனோட திருக்கோவில் இருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கு. பார்க்கும் எங்களுக்கும் பரவசம் ஏற்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகள்ல ஆலய தரிசனம் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை கேட்கும் உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் ஆன்மீக சிந்தனைகளும் அருள்மிகு மாரியம்மனின் அருளும் கேட்ட ஆகாஷ்வாணி உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. தொடர்ந்து இப்ப வெகுவாக சில நிமிடங்களே உள்ள நேரத்துல இந்த புனித நீரானது கடங்களாக சிவாச்சாரியார்களோட சிரசுகள்ல தூக்கி வைக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சி இப்போதுதான் தொடர்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல சில நொடிகள்ல கூட சொல்லலாம் நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விமானத்தின் மீது புனித கலசங்களில் உள்ள அந்த உருவேற்றப்பட்ட சக்தியேற்றப்பட்ட நீரானது இட்டு அம்மனுக்கான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நம் கண்முன்னே நடைபெற காத்து கொண்டிருக்கிறது. இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாங்கள் கண்மூலமாக கண்டு அதை வானொலி மூலமாக உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கூன் பாண்டியனானவன் தனது வெற்றியை நிலைநாட்டுவதற்காகவும் தொடர்ந்து வெற்றியை தனக்கு மட்டும் தெய்வம் தர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலவும் தொடர்ந்து வெற்றிகளை பல இடங்கள் போர்களை வென்று வெற்றிகளை நாட்டுகின்றான். மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வழியே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா மன்னன் இறைவன் எவ்வளியோ அவ்வழியே நான் என்று கூன் பாண்டியன் நினைச்சு அந்த தெய்வத்தை வழிபட்டு சென்று கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து கூன் பாண்டியன் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மதுரை மா மதுரை பெருமக்களும் இந்த அம்மனை வழிபட்டு செல்கிறார்கள். நம்மளோட பாரத தேசத்துல அம்மனை பல வடிவங்கள்ல நம்ம கொண்டாடுறோம். அதாவது உறுப்புகள் செய்த இடங்கள் உறுப்புகள் விடுபட்ட இடங்கள் என்றன்னு சொல்லி பல விதங்கள்ல அம்மனை வந்து பல வடிவங்களாக நம்ம நிர்மாணம் செய்து நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா மாரியம்மனும் துர்கை அம்மனும் தான். அதாவது பாரதத்தை வடபாரதம் தென் பாரதம் என்று இரண்டு பிரிவுகளாக நாம பிரிக்கக்கூடிய பட்சத்துல இந்த ஆன்மீகத்தை மையப்படுத்தி பிரிக்கக்கூடிய சமயத்துல மாரியம்மனும் துர்க்கையம்மனும் பிரதான கடவுள்கள் தான். அடிப்படையில் இவர்கள் இருவருமே ஆதிசக்தியின் உக்கிரமான சக்தி வாய்ந்த ஒரு வடிவங்கள் தான். வட மாநிலங்கள்ல அம்மனானவள் துர்க்கை என்று வழிபட்டு கொண்டிருக்கின்றார். வடமொழி அல்லது வேத ஆகமங்களோட வழிபாடுகள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற வெற்றிக்குரிய தெய்வம் நமது அன்னையான துர்க்கை தான். ஆகா, துர்க்கா என்றால் எவராலும் வெல்ல முடியாதவள் என்று அதற்கு பொருள் சொல்லப்படுகிறது. மகிஷாசுரனை அழிக்க அவதரித்து தீய சக்திகளை அழித்து பக்தர்களுக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் வழங்கும் அம்மனின் அற்புத வடிவம் நமது பாரத நாட்டின் வட மாநிலங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கு. தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்றதுல பார்த்தோம் அப்படின்னோனா குறிப்பா தமிழகத்துல அனைவராலும் போற்றி வணங்கப்படக்கூடிய முதன்மையான கிராம தெய்வம் மழைக்கு உரிய தெய்வம் நமது மாரியம்மன் தான். மாரி அப்படின்னு சொன்னாலே மழை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள் தான். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற வள்ளுவரோட வாய்மொழிக்கு ஏற்ப இந்த உலகத்துல உயிரோட வாழ்வதற்கு பல விஷயங்கள் தேவைப்பட்டாலும் அதற்கு நீர் என்பது மிகவும் ஆதாரமாக இருக்கிறது.
0: ஆமாம் நேர்களே, அப்பேற்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார் பெருமக்கள் கடப்புறப்பாடு என்று சொல்லக்கூடிய புனித நீரை எடுத்துக்கொண்டு

0: கோவிலை சுற்றி வரக்கூடிய காட்சியானது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக அழகாக முன்னே வரக்கூடிய கடமானது மிக நேர்த்தியாக அலங்காரம் செய்யப்பட்டு, எப்படி நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியிருக்கக்கூடிய அன்னையானவளுக்கு எவ்வித அலங்காரங்கள் செய்து நாம் அவளை கண்டு மகிழ்ச்சி உருவோமோ, அதே போலவே இங்கே கடமானது முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது இங்கே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மனம் உருகி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மனம் உருகி அப்படின்றத தாண்டி எலும்புருகி பாடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அதாவது இந்த குணமானது பெண்களுக்கே உரித்தான குணமாக நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்து சொல்லுவாங்க அடிக்கடி அவங்களுடைய சொற்பொழிவுகள்ல. அப்படிதான் இங்க அநேக கோடி பெரும்பான்மையாக நம்முடைய பெண்களே இங்க புடை சூழ காத்திருக்கிறார்கள். இதோ கடமானது கோவிலினுடைய மேல் தளத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய படிக்கட்டின் வழியாக செல்லக்கூடிய காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேயர்களே, எப்போது எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருந்த கண்கள் இப்போதே நடைபெறும், இப்போதே இன்னும் சில நிமிடங்களிலே சில நொடிகளிலே என்று ஏங்கும் அளவுக்கான காட்சியானது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோ கடமானது அன்னையின் மேல் தளத்திலே அவளின் விமானத்திற்கு அருகிலே சென்று கொண்டிருக்கிற காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே அநேக கோடி மக்களும் இந்த பச்சை வண்ண மரங்களுக்கிள்ளே மரங்களின் இடையே வீற்றிருக்கக்கூடிய அன்னையானவளுக்கு இப்போ கடத்திற்கு அழகாக அலங்காரம் செய்யப்பட்ட அந்த முன்னே சென்று கொண்டிருக்கிற கடத்திற்கு தீப தூப ஆராதனைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேயர்களே, இங்கே வீற்றிருக்கக்கூடிய மதுரை அம்பதியிலே தெப்பக்குளத்திலே வீற்றிருக்கக்கூடிய வண்டியூர் மாரியம்மன் என்று நாமெல்லாம் அழைக்கக்கூடிய மாரியம்மனை உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த சமயம் நிலைநிறுத்தி அவளை வணங்கி வரவேற்று இப்போது இந்த கிடைக்கக்கூடிய இந்த மகிழ்வானது என்றென்றைக்கும் நம் மனத்தை விட்டும் இல்லத்தை விட்டும் சென்று விடாமல் அவள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டும், அதே சமயம் தீப தூப ஆராதனைகள் முடிந்துவிட்டு பூக்களால் அர்ச்சித்து கடமானது மீண்டும் முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது இங்கே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நேர்களே,
1: மாதம் மும்மாறி பொழிய மாரியானவள் கருணை நமக்கு வேண்டும். ஆம், விவசாயம் பெருகி வளங்கள் எல்லாம் பொழித்து மக்கள் மனங்களில் உள்ள மாறி வரும் எண்ணங்களை எல்லாம் மாற்றி அருள் புரிபவள் அன்னை தெப்பக்குளம் நமது மாரியம்மன் தான். மாறி என்ற வார்த்தைக்கு வேறு ஒரு அர்த்தமும் உண்டு, அதற்கான ஆதாரமும் உண்டு. தந்தையின் கட்டளைக்கு இணைந்து தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப தனது தாய் ரேணுகா தேவியின் தலையை துண்டிக்கிறார் பரசுராமர். பின் சப்த ரிஷிகள்ல ஒருவரான தனது தந்தையான ஜமதக்னி முனிவர்கிட்ட தனது தாயை உயிர்ப்பித்து தருமாறு அந்த பிள்ளைக்கே உண்டான கெஞ்சலை தனது தகப்பனாரிடம் தெரிவிக்கிறார். தனது தந்தையின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப உடல்களை இணைக்க முற்படுகிறார். உடல் வேறு தலை வேறு என வேற்று உருவங்களை பொருத்தியதால் அங்கு பெண்ணானப்பட்ட அந்த ரேணுகா தேவியானவள் மாறிய உடல் பொருந்தியதால் இங்கு மாறியாக காட்சி தருகிறாள். அந்த இடம்தான் தெப்பக்குளம் என்று ஆதாரங்கள் இருக்கின்றன. மாறிய அம்மனாக உயிர் தெழுந்த ரேணுகா தேவியே இங்கே மாரியம்மனாக கோவில் கொண்டிருப்பதாக ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது. வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் பிரதான தெய்வமான மாரியம்மனோட அமைப்பு அப்படிங்கிறது வட மாநிலங்கள்ல வீட்டிருக்கக்கூடிய அம்மையின் அமைப்பு வடிவங்களோட மிகவும் சரியாக ஒத்து போகிறது. வேறு எங்கும் காண இயலாத, தமிழகத்தில் வேறெங்கும் நம்மால் காண இயலாத பக்தி பரவசத்தை இந்த அம்மையின் அமைப்பின் மூலமாக கண்டு நாம் பரவசம் அடையலாம். அமர்ந்த கோலத்தில் வலது காலை மடித்து இடது காலின் கீழில் எருமை தலை கொண்ட மகிஷனின் தலையை கொண்டு இங்கு அபூர்வ திருக்கோவில கோலத்தில் நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். கண் காண 100 கண்கள் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் 1000 கண்ணாத்தாளை காண்பதற்கு ஒவ்வொருவருக்கும் இங்கு 2 கண்கள் இருந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய வேளையில் அவளது 2 கண்களை காண 2,00,000 கண்கள் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் இதில் நமக்கு பெருமை என்பதை விட தெய்வத்திற்குத்தான் பெருமை. தான் பெற்ற பிள்ளைகள் தன்னை காண வந்த பொழுது தாயானவள் கசிந்து உருகி தனது குழந்தைகளுக்கு உண்டான அருளை அவள் இன்னமும் ஏற்றி கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வுகள் இங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது.
0: இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாம சொல்லணும். இங்க வீச்சிருக்கக்கூடிய மாரியம்மன் ஆனவள் துர்க்கையாகவும் மாரியாகவும்

0: வழிபடக்கூடிய மாரியம்மன் தான். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக அநேக இடங்கள்ல இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய காலுக்கு கீழே அசுரன் தான் இருப்பான். ஆனா இங்க நம்முடைய தெப்பக்குளத்துல வச்சிருக்கக்கூடிய மாரியம்மனின் காலுக்கு கீழே மகிஷன் என்ற அரக்கன் இருக்கான். அதாவது மகிஷாசுர மர்தினியாக துர்க்கையானவள் நமக்கு காட்சி தருவா. அதனால இங்க மகிஷன் இருக்கிறதுனால அதே சமயத்துல நாம துர்க்கையாகவும் மாரியாகவும், ஏன்னா மன்னர்கள் போருக்கு செல்லும் பொழுது வெற்றி பெறுவதற்காக செல்லக்கூடிய போரானது, கொடுத்து செல்லக்கூடிய போரானது வெற்றி பெற வேண்டும் என்று வழிபட்ட ஸ்தலமாக இருப்பதால், இப்போதும் இதை நாம் தொடர்ந்து எங்கு செல்ற மக்கள், இந்த மதுரையம்பதியை சேர்ந்த மக்கள் எந்த அளவிற்கு மீனாட்சி அன்னையை நாம் நினைத்து வழிபடுகிறோமோ அதே போலவே இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம் மாரியம்மனையும் ஒரு சேர நினைத்து வழிபடக்கூடிய தெய்வமாக இங்கே வீற்றிருக்கிறார். எங்கு நம்ம இந்த மதுரையிலிருந்து எங்கு நாம் போனாலும் மாரியம்மனை நினைத்து மனதார ஒரு முறை நினைத்து சென்று வரக்கூடிய பயணமானது சிறப்பாக இருக்க வேண்டும். அதே போல தொடங்கக்கூடிய காரியமானது வெற்றி பெற வேண்டும் என்று இன்றும் நம் மக்கள் இறையருளை நம்பி செய்யக்கூடிய செயலாக இங்கே வந்து நம்ம மாரியம்மன் நமக்கு குழுவிட்டு இருக்கக்கூடிய காட்சியானது இருக்கிறது. இப்போது கடமானது முன்னேறி சென்று படிகளிலே, தற்காலிகமாக அமைக்கப்பட்ட படிகளிலே முன்னேறி சென்று நம் அன்னையின் விமானத்திற்கு மேல் அருகில் சென்று நிற்கக்கூடிய காட்சியானது கண்டு கொண்டிருக்கிறோம். சிவாச்சாரியார் பெருமக்கள் அநேகர் அனைவரும் அங்கே புடை சூழ நின்று அன்னையின் கலசத்திற்கு, அதாவது கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய நம் அன்னைக்கு கலச புனித நீர் வார்க்கப்படுவதற்கான தருணங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் மா இலைகளை மீண்டும் மீண்டும் ஒரு முறை எடுத்து அடுக்கிக் கொண்டும், அதே சமயம் தர்பை புல்களால் கட்டி கொண்டும், பூக்களால் அர்ச்சித்துக் கொண்டும் நம்முடைய சிவகண நாத முழங்குவதையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இப்பேற்பட்ட கண்கொள்ளா காட்சியானது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கலசத்திற்கு மேல் கடத்தோடு கொண்டு செல்லப்பட்ட குடையானது கலசத்திற்கு மேல் வைக்கப்பட்டு இன்னும் மிக மிக அழகாக, ஏற்கனவே அழகு, இன்னும் அதில் ஒரு அழகு சேர்ப்பது போல காட்சியானது இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். கலசத்திற்கானது வேறு ஆகமங்கள் ஒரு அர்ச்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் கண்டும் கேட்டும் இருக்கக்கூடிய நிகழ்வானது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிவாச்சாரியார்களின் வேறு ஆகம முழக்கங்கள் வானொலி வாயிலாக உங்களுடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம் நேரலையில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, இன்னும் சிறிது நிமிடங்கள் மட்டுமே காத்து கொண்டு இருக்கின்றன. தொடர்ந்து பூக்களால் அர்ச்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது கண்டு கொண்டிருக்கிறோம். அழகாக அந்த கலசத்தில் ரோஜா பூ மலர்களால் கலசத்தின் மேல் அது நம்முடைய தலையே பிரதானம், உடலுக்கு தலையே பிரதானம் சொல்வார்களே, அந்த தலை பகுதியிலே அழகாக ரோஜா பூ மாலைகளால் அலங்காரம் செய்து அதன் மீது பூக்களை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த மதுரையில் மட்டுமல்லாமல் எங்கெங்கோ பூத்து புழுங்கிய வண்ண வண்ண மலர்கள் இங்கே இன்று நம்முடைய தெப்பக்குள மாரியம்மனுக்காகவே என்று வரவழைக்கப்பட்டது போல் அத்தனை மலர்களையும் தூவி அர்ச்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது கண்டு கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, எப்படி நாமெல்லாம் நம் அன்னையை வெகுநாள் காணாமல் இன்று கண்டவுடன் ஓடி சென்று பசு தன் கன்று ஓடி சென்று அரவணைத்து பரவசப்படுமோ அதுபோல நிகழ்வானதுதான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்ம திருக்குட நன்னீராட்டு பெருவிழா முடிவதற்கு வரையும் நம்மளுடைய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அன்னையை நாம கண்டிருக்க மாட்டோம். உற்சவ மூர்த்திக்கே அனைத்து அபிஷேகங்களும் ஆராதனைகளும் கண்டு கொண்டிருப்போம். இப்போது இந்த கலச நீர் வார்க்கப்பட்ட பின்னர் தான் கர்ப்ப கிரகத்திலே வீற்றிருக்கக்கூடிய நம் அன்னையை தரிசிப்போம். அதுக்காக கன்றுகள் போல் இங்கு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பெருவெள்ளத்தின் இடையே நாம் நின்று நேரலை ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்கள் மனங்களிலும் இந்த நிகழ்வானது நிச்சயம் இடம்பெற்றிருக்கும்.
1: இன்னும் சில மணி துளிகள்ல இந்த புனித நீரானது உருவேற்றப்பட்ட அந்த புனித கலசங்களில அம்மனுக்கு சக்தியை வார்க்கும் விதமாக அந்த புனித நீர் தெளிப்பதற்கான அந்த தருணத்திற்காக உங்களோடு இணைந்து நாங்களும் இங்கு காத்து கொண்டிருக்கின்றோம். புனித கலசமானது இங்கு வெகுவாக தங்கம் விழாம் பூசப்பட்டு அப்படியே தக தக தக வென்று ஒழித்து சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து உட்கொள்ளும் விதமாக இந்த மந்திரங்கள் மூலமாக இந்த விமானத்தின் மேல் இருக்கும் இந்த கலசங்கள் உட்கிரகி

0: இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க சிவாச்சாரியார்கள் அவர்களுக்கே உரித்தான அந்த ஆகம விதிகளின்படி தர்பை புற்கள் நாளும் மற்றம் என்று சொல்லக்கூடிய மாவிளைகளின் நாளும் புனித நீரானது எடுத்து செல்லப்பட்டு அங்கு சிறிதளவில் தூவ செல்லப்பட்டு வருகிறது. இன்னும் சில மணித்துளிகளில் புனித நீரானது கலசங்களில் இடப்பட்டு கலசங்களுக்கு உருவேற்றும் விதமாக அம்மனானவள் நமக்கு இங்கு அருள்பாளிக்க காத்து கொண்டிருக்கின்றாள். இதோ சிவாச்சாரியார்கள் மேலும் கீழுமாக இறங்கும் காட்சிகளையும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். தமிழில் உதித்த தேவார பாடல்கள் தொழுவதையும் இப்பொழுது நாம் பின்புலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்பாக மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகள்ல கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நேரலையில இணையலாம் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை மற்றும் பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம் வழங்கிய ஆலய தரிசனம்.
2: ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை ஜெனரல் ஸ்டடிஸ் ஒவ்வொரு பாடமும் யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரை சென்ற அனுபவமிக்க பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. குறிப்பாக மெயின் எக்ஸாமிற்கு ஜியோகிராபி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை 15 வருடத்திற்கு மேலாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை உருவாக்கி வரும் ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9003377380.
3: 25 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
1: மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்ட இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ
2: ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை ஜெனரல் ஸ்டடிஸ் ஒவ்வொரு பாடமும் யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரை சென்ற அனுபவமிக்க பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. குறிப்பாக மெயின் எக்ஸாமிற்கு ஜியோகிராபி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமி சென்னை 15 வருடத்திற்கு மேலாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை உருவாக்கி வரும் ஜியோடெமி ஐஏஎஸ் அகாடமியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9003377380.
3: 25 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
1: தொடர்ந்து இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: 25 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
1: இதோ நேயர்களை மீண்டும் மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்து செல்கின்றோம்.

0: எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். செல் 9443444148.
1: இதோ நேயர்களை மீண்டும் மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்து செல்கின்றோம்.
2: என்ற சொல்வதற்கு இணங்க இங்கே நம்முடைய அன்னையா அன்னையின் கலசத்திற்கு புனித நீர் வார்க்கப்பட்டு அநேக கோடி பெருமக்களின் கோஷங்களுக்கு இடையே ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்களுக்கு இடையே இங்கே புனித நீரானது கலச கொண்டே வார்க்கப்பட்டு அம்மனுக்கு உருவேற்றி இருக்கக்கூடிய காட்சியானது கண்டுகொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே சிவாச்சாரிய பெருமக்கள் தொடர்ந்து பூக்களாலும் மலர்களா மாலைகளாலும் அர்ச்சித்து அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வேத ஆகமங்களோடு தேவார திருவாச பாடல்களும் சங்கொலி நாதங்களும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது சிவாச்சாரிய பெருமக்கள் தீப தூப ஆராதனைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கண்கொள்ளா காட்சியானது கோடான கோடி கண்களுக்கு இடையே இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். அதை எங்கிருந்தாலும் மனதாலும் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் என்ற கற்பூரத்தை நாம் கண்களை ஒற்றி கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே எல்இடி திரைகள் மூலமாகவும் அந்த காட்சியானது கண்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுதே சிவாச்சாரிய பெருமக்கள் தன் தீப தூப ஆராதனைகளை அநேக கோடி மக்களும் தங்களுடைய மனங்களால் அதை தொட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது போல காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அரிதான காட்சியானது கண்டு கொண்டிருக்கின்றோம். நேர்களே, தொடர்ந்து கலச அடுத்ததாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கலசங்களுக்கும் புனித நீரானது வார்க்கப்பட்டிருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு மக்களிற்கு புனித நீர் தெளிப்பதற்கு போல ஒரு பைப்பின் வழியாக இங்கே ஆங்காங்கே தெளித்துக் கொண்டிருக்க காட்சியும் சிவாச்சாரியர் பெருமக்கள் மா இலைகளால் தெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியானதும் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே ட்ரோன் வசதிகள் மூலமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டும் ட்ரோன்கள் மூலமாக புனிதியானது தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியானதும் கண்டு கொண்டிருக்கின்றோம். எப்போது எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருந்த அத்தனை கண்களுக்கும் இப்போது இதோ இந்த நிமிடத்தில் நாம் கண்டுவிட்டோம், மகிழ்ந்து விட்டோம் என்ற அளவிற்கு ஆங்காங்கே இந்த புனித நீரானது பைப்பின் மூலமாக மக்களுக்கு தெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது கண்டு கொண்டிருக்கின்றோம். எப்படி மழை துளிகள் நம் மீது படும்பொழுது பரவசப்படுவோமோ அதுபோல அன்னையின் புனித நீரானது நம் மீது பட்டவுடன் அனைத்து துன்பங்களும் களைந்து இதோ இன்ப வெள்ளத்தில் மக்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். நேர்களே, நின்றும் இருந்தும் கிடந்தும் வணங்குவது என்று அபிராமி பட்டர் சொல்வது போல என்றும் வணங்குவது மலர்ந்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே என்று அந்த ஆனந்த பெருவள்ளத்தில் இங்கே மக்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியானதை கண்டு கொண்டிருக்கின்றோம். நேர்களே,
3: தொடர்ந்து இங்கே புனித நீரானது கலசங்களில் இடப்பட்ட பின்னர் வெகுவான மக்கள் திரண்டு இருக்கக்கூடிய சமயங்களில் சிவாச்சாரியார்கள் பத்திரங்களின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் தெளித்தல் அப்படிங்கிறது இது மிகப்பெரிய இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில ஒரு சற்றும் சிரமமான ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நவீன தொழில்நுட்பத்தை கையாண்டு அந்த புனித நீரில் வெகுவான நீர்கள் கலக்கப்பட்டு சிறு பைப்புகளின் மூலமாக இங்கு நீர் திவளைகளாக அனைவரது சிரசுகளையும் இங்கு தெளிக்கப்படுகிறது. அம்மனுடைய கருவறையில் இருக்கக்கூடிய விமானத்தில் இருக்கக்கூடிய புனித கலசத்தில் இடப்பட்ட நீரானது நமக்கே சிரசாக விளங்கும் நமது தலைப்பகுதிகளிலும் இங்கு நவீன கருவிகள் மூலமாக ஸ்ப்ரே செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அளிக்கப்படும் நீர் திவளை ஆனது நீர் திவளை மட்டுமல்ல, சக்தி ஏற்றப்பட்ட அம்மனின் அருள் நமக்கு கிடைப்பதாக மக்கள்கள் வெகுவாக அங்கு ஸ்ப்ரே செய்யும் இடங்களுக்கு தாரதாரையாக ஊர்ந்து செல்லும் காட்சிகளை பார்க்கின்றோம். விமானத்தில் இடப்பட்ட அந்த நீர் அங்கு செலுத்தி முடிக்கப்பட்ட சிவாச்சாரியார்கள் சற்றும் சிரமமும் இல்லாமல் அவர்களுக்கே உரித்தான பாதையில் கீழ் இறங்கி கொண்டிருக்கும் அந்த காட்சியை தான் நம்ம கண்டு கொண்டிருக்கின்றோம். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நாமெல்லாம் எதிர்பார்த்த அந்த தருணம் சில நிமிடங்களில் இப்போது நமக்கு நிறைவேறி இருக்கிறது. இதை எங்கள் கண்களால் கண்டு அதை நாங்கள் ஒளி வடிவமாக உங்களுக்கு இந்த வானொலியின் வாயிலாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வினை நேரலையாக ஒரு வர்ணனை தரும் நிகழ்ச்சியாக உங்களுக்கெல்லாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மது மதுரை வானொலி நிலையம். இந்த ஒலிபரப்பினை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகள்ல தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆலய தரிசன நிகழ்ச்சிக்காக. இதோ இன்னும் வெகுவான மக்கள் திரண்டு அந்த விமானத்தின் பக்கம் சென்று அந்த நவீன கருவிகள் மூலமாக புனித நீர் செழிக்கப்படும் இடங்களுக்கு முண்டி மோதிக்கொண்டு ஆன்மீகத்தில் நாங்கள் கிளைக்க வேண்டும் என்பதற்காக அம்மனின் அருள் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும், நாங்கள்

இடம் பெற்றுத்தான் இல்லங்களுக்கு எங்கள் உள்ளங்களை நிறைத்து செல்வோம் என்பதற்காக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கு விரிக்கப்பட்ட சிவப்பு கம்பளமானது சிவாச்சாரியார்களுக்கு மட்டுமல்ல, பக்தியில் திளைத்த நாம் ஒவ்வொருவருக்கும் தான். இங்கு விரிக்கப்பட்ட சிவப்பு கம்பளமானது நம்மை ஆன்மீக பாதையில் நம்மை வரவேற்கும் விதமாக இங்கு காண்பிக்கப்படுகிறது. இதோ இந்த தெப்பக்குளத்தின் வடக்கு பகுதியில் உள்ள படித்துறையான வடக்கு படித்துறை பிரதானத்தில் மூன்று படித்துறைகளிலும் வெகுவான மக்கள் கூடியிருக்கிறார்கள். போக்குவரத்து சிக்கல்கள் எதுவும் ஏற்படாமல் போக்குவரத்து காவல் ஊழியர்கள் அதற்கான பணிகளை செய்து 6 மணிக்கே செய்து விட்டார்கள். நாங்கள் வந்த நேரத்திலிருந்து இப்பொழுது மக்கள் அவர்களுக்கே உரித்தான பாதைகளில் சென்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதோ நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களையும் படம் எடுத்திருந்த எல்சிடி டிவியில் எங்களையும் காண்பித்துக் கொண்டிருக்கின்றது இந்த கழுகு பார்வை. ஆம், இங்கு தெப்பக்குளமானது இங்கு பிரதானமாக நமக்கு பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த கோவிலை சுற்றிலும் இந்த ட்ரோன் ஆனது படம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த குளம் பின்புறமாக நமக்கு தெரியும் ஒரு ஏதோ ஒரு தீவில் இருந்து கொண்டு நாம் கும்பாபிஷேகம் செய்கின்றோம் அப்படின்னு தான் நமக்கு எல்லாம் தோணுது. அந்த அளவுல வெகுவான சிறப்பான ஏற்பாடுகள். இதோ மக்கள்கள் கோவிலுக்குள் செல்லும் விதமாக கதவுகள் சற்று நேரத்தில் திறக்கப்பட காத்திருக்கின்றன. விமானத்தின் கீழ்த்தளத்தில், அதாவது கருவறையின் மேலுள்ள முதல் தளத்தில் உள்ள அன்பர்கள், பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள், சிவாச்சாரியார்கள் இதோ சற்றும் தயக்கம் இல்லாமல் அவர்களுக்கே உண்டான அந்த மரப்படிகள்ல சிவப்பு கம்பளங்கள்ல இறங்கி வரும் காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எல்சிடியில் தெரியக்கூடிய படப்பிடிப்புகள் உள்ளிருக்கும் கருவறையில் உள்ள தெய்வங்களை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. பரிகார தெய்வங்களை நம்ம காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. உள்ளிருக்கும் சிறு துணை உப கடவுள்களுக்கும் அங்கு அவர்களோட அந்த காணும் காட்சிக்கு உட்பட்ட அந்த சிலை வடிவங்களுக்கும் அந்த புனித நீரானது சிவாச்சாரியார்கள் மூலமாக ஊற்றப்படுகிறது. முதல் தளத்தில் இருக்கக்கூடிய மக்களோட வெகுவான கூட்டம் சற்றே குறைவு ஏற்பட்டு தரைத்தளத்திற்கு வந்த மக்கள் வெகுவாக இங்கு கூடி பார்க்கின்றோம். அமர்ந்த கோலத்துல வலது காலை மடித்து இடது காலோட கீழ எருமை தலை கொண்ட மகிஷனோட தலையின் அம்சமாக இங்கு அபூர்வ காட்சி அளிக்கின்றார் அப்படின்னு சற்று சில நிமிடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். ஆமா, நம்மையெல்லாம் வாழ்க்கையில் கரையேற்றும் கலியுலக அன்னை வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் இங்கு 4 திருக்கரங்களை கொண்டு காட்சியளிக்கின்றார். முதல் கையில் பக்தர்களை காக்கவும் அதர்ம வழியில் செல்பவர்களை கட்டுப்படுத்தவும் பாசம் என்ற கயிறு கொண்டு அமைந்துள்ளது. இரண்டாவது கையானது படைத்தல் மற்றும் ஒளியின் அதிர்வை குறுக்கும் தமருதம் என்ற உடுக்கையை அடுத்த கையிலே வடிவமைப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். மூன்றாவது கையில் தீய சக்திகளை அழிப்பதை குறிக்கும் கிருதசூலம் என்கின்ற அந்த திரிசூலத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார். 4வது கைகளில் தீய சக்திகள் நிச்சயம் ஓர் நாள் அழிவை சந்திக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக கபாலம் கொண்டு இங்கு நமக்கு காட்சியளிக்கின்றார். வண்டியூர் மாரியம்மன் திருக்கோவிலானது மதுரை மாநகருக்கு கிழக்கு பக்கத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலானது வடக்கே வேகவதி என்று சொல்லக்கூடிய வைகை ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதனுடைய தெற்கு பகுதியில் மதுரையின் மெரினாவான மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவான 16 ஏக்கர் பரப்பளவு உடைய தெப்பக்குளம் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு கிழக்கு புறம் பார்த்தோம் என்றால் மதுரையின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு செல்லும் ஊர்களுக்கு செல்லும் பிரதான சாலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்குது. மேற்கே பார்த்தோம் என்றால் புகழ்பெற்ற ஒரு தனியார் கல்லூரியும் இருக்கிறது. மற்ற கோவில் அனைத்து கோவில்களும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டாலும் இந்த கோவிலானது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் நிர்வாகத்திற்கு உட்பட்டு அவர்களுடைய வெகுவான சிறப்பான கவனிப்பினால் இந்த கும்பாபிஷேகமானது சற்று முன் இப்போது மனதார நிறைவேறியது. இங்கு நடைபெறக்கும் நேரமானது மற்ற கோவில்களில் பார்த்தோம் என்றால் சில மணி நேரங்கள் தான் இருக்கும். ஆனால் வண்டியூர் தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலானது காலை 6 மணி தொடங்கி 9 மணி வரையாக நடை சார்த்தப்படாமல் அன்னை நமக்காக காத்து கொண்டிருக்கின்றாள் என்பதை சொல்வதற்காக இந்த கோவிலானது திறக்கப்படுகிறது. இங்கு நடக்கக்கூடிய உச்சிக்கால பூஜையானது மற்ற பூஜைகளை விட வெகுவாக பிரசித்தி கொண்டதாக அனைவராலும் நம்பப்படுகிறது. ஆகம விதிகளின் கீழ் அது செய்யப்பட்டும் வருகிறது. இந்த பொதுவாக கோவில்களில் கருவறைக்கு முன்னாக துவார பாலகர்களோட சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலுக்கு இந்த கருவறையின் முன்பாக துவார பாலகர்களோட சிலை வடிவங்கள் இங்கு அமைக்கப்படவில்லை. இதற்கு காரணம் உற்சவ அம்மன் இங்கு நின்ற குளமாக இருக்கிறார். மூலவராக மாறி அம்மன் நம் மனதையெல்லாம் மாற்றும் நமது அன்னையானவள் இருப்பதால் வேறு பரிவார தெய்வங்கள் இந்த திருக்கோவிலுக்கு கிடையாது. மற்ற கோவில்களோட வாயில்கள்ல துவார பாலகர்களுக்கு

0: இருப்பார்கள் என்று சொன்னேன். ஆனால் இந்த கோவில்கள்ல என்ன இருக்கு, இங்கேயும் ஒரு காக்கும் பரிவாரங்கள் இருந்துதானே ஆகணும். அதற்கு பதிலாகத்தான் அரச மரத்தடி விநாயகரும் பேச்சியம்மனும் இங்கிருக்கிறார்கள். பகலில் நடை சாத்தப்படாத ஒரு திருக்கோவில் என்பதால் தென் பகுதிக்கு வரக்கூடிய ஆன்மீக அன்பர்களும் பயணியர்களும் சுற்றுலா பயனாளர்களும் இந்த கோவிலுக்கு சென்று அன்னையின் ஆசியை வெகுவாக பெற்றுக்கொண்டு தனது பயணத்தை தொடங்குகிறார்கள். அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் இல்ல ஊர்களுக்கு செல்லும் பயணமாக இருந்தாலும் அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: ஆமாம் நேயர்களே, அத்தனை சிறப்பு வாய்ந்த நம்முடைய அருள்மிகு மாரியம்மன் தெப்புக்குள மாரியம்மனுக்கு அவ்வளவு சிறப்புகள் உடையது, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

ஆமாம் நேயர்களே, நீ எல்லாம் பூவாக மாறட்டும் என்ற வரிகளோட பாடல கேட்டோம். நிச்சயமாக இங்கு வீற்றிருக்கக்கூடிய அன்னையானவள் மாரியானவள் நமக்கு மாதம் மும்மாறி பொழிய வேண்டும், மழையானது மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் என்பது போல நம்மளுடைய இல்லமும் உள்ளமும் மும்மாறி பொழிந்தால் எத்தகைய பெருவெள்ளமானது நம்முடைய வயல்களிலே விளையுமோ அத்தனை பெருவெள்ளத்தையும் நம்முடைய மகிழ்ச்சியாக நம்முடைய இல்லத்திற்கு தருபவள் தான் இந்த மாரி. தேடி உனை சரணடைந்தேன் மாரியம்மா, கேடதனை அனைத்தையும் நீக்கிடுவாய், கேட்டம் வரம் தருவாய். பாடி உனை சரணடைந்தேன், பாசமெல்லாம் களைவாய், கோடி நலன் செய்திடுவாய், குறைகள் எல்லாம் தீர்ப்பாய். எப்பொழுதும் கவலை இல்லை, இணங்கி தான் நிற்பான், ஒப்பி உனை தேவல் செய்வேனே, உணதருளால் வாழ்வேன் அப்படின்னு நம்முடைய மகாகவி பாரதியார் நம்முடைய அன்னையின் மீது பாடிய பாடல் வரிகள் தான் இது. அப்படி எப்பவுமே நாம அன்னையினுடைய பாதத்தை சரணடையணும் அப்படின்னு சொல்வதற்கு போல இங்கே அநேக மக்கள் திருக்குள நன்னீராட்டு பெருவிழா முடிந்த பிறகு அன்னையை தரிசிப்பதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி. நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம அம்மாவை பார்த்து, இன்னைக்கு அம்மாவை பார்க்கும் புதுசா, இன்றைக்குதான் வெகு நாட்கள் கழித்து புதுசாக பார்ப்பது போல் நம்ம மிகப்பெரிய சந்தோஷத்தோட இங்க வரிசையில காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பாக்குறோம். அன்னையை தரிசிச்சுட்டு இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை, பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்மளுடைய மக்களுடைய வேலை என்ன,

0: வெகு நேரம் தூங்கணும், பதறாம இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய செயல்களை செய்யணும், நிறைவா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா நாம எல்லாம் வெகுவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்றைக்கு இருக்கும். அந்த சூழலை இன்றைக்கு அப்படியே புரட்டி போட்டது போல ஒரு நிலையைதான் இன்றைக்கு தெப்பக்குளம் கண்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா காலையில் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு மக்களுடைய பெருவெள்ளம் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறது, இப்போதும் வந்து கொண்டிருக்கிறது. வந்த மக்கள் யாருமே எங்கேயுமே இன்னும் போகல, நாங்களாம் வீட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அன்னைய தரிசிச்சுட்டு தான் போகணும்னு இங்க காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இங்க கண்டுட்டு இருக்கோம். போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது சற்றும் இல்லை. ஏன்னா இது எந்த அளவுக்கான பிரசித்தி பெற்ற இடம் என்று தெரியும், எந்த அளவுக்கு பேருந்துகள் வந்து சென்றிருக்கக்கூடிய இடம் அப்படின்றது நம்மளுடைய மக்கள் அனைவருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட இடத்துல இன்றைக்கு காவல்துறையானது போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்படுத்தி மக்கள் அனைவரும் நிறைவாக அன்னையை தரிசித்து சென்று விடணும் அப்படின்றவருக்காக ஏற்பாடு செய்து ஆங்காங்கே நமக்கு வந்து சகல வசதிகளையும் செய்துவிட்டு கண்காணிப்பதற்காக சுழலும் கேமராக்களை ஆங்காங்கே பொருத்தி விட்டு நிறைவாக நம்மளுடைய மக்களை அன்னையை தரிசித்து விட்டு செல்லக்கூடிய ஏற்பாடுகளையும் கண்டுகொண்டிருக்கக்கூடிய காட்சியானது இங்க கண்டுகொண்டிருக்கோம். அத்தனை இடையிலயும் இன்னைக்கு வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க கூடாதுன்ற மாதிரியான மக்கள் இன்று வந்து அன்னையை தரிசித்துக்கூடிய காட்சி, நாமும் இந்த எல்இடி வழியாக அன்னையை இங்கு தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, அன்னையின் கோவிலுக்கு அருகிலே காலபைரவர் திருக்கோவிலுக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா முடிந்து காலபைரவருக்கும் சகல விதமான அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியையும் இங்கு நாம் ஒரு சேர கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரே சமயத்தில் இரண்டு தெய்வங்கள், காலபைரவர் என்பவர் நமக்கெல்லாம் தெரியும் ஈசனின் மறு அவதாரம், அன்னைக்கும் நம்முடைய ஐயனுக்கும் இன்று ஒரு சேர நடந்தது போல இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இங்கு தெப்பக்குளத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது.
1: மதுரையோட மற்றும் ஒரு சித்திரை திருவிழாவா இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னோட மனசுல உரிக்குது. என்னன்னா வண்ண வண்ண நிறைகள்ல உடைகள் அணிந்து எண்ணங்களையும் வண்ணங்களாக மாத்தி இங்க மக்கள் வந்து தெய்வத்தோட அருளை பெறணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. வெற்றிக்கு இலக்கணம் தரும் நமது தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலோட இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடந்தேறியுள்ள இந்த நேரத்துல தெய்வத்தோட அந்த புதுப்பித்த அந்த அருளை பெறுவதற்காக மக்கள் வந்து சாரசாரையாக உட்சென்று கொண்டிருக்கிறார்கள். போருக்கு செல்லும் முன்னதாக மன்னன் கூன் பாண்டியன் வெற்றி தர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முறையும் வணங்கினார்கள்னு சொன்னான். ஆனா நம்ம இந்த காலம் போர் அப்படின்னு பேசினாலே அது சரியா வராது இல்லையா? அதே மாதிரிதான் இன்றும் நாம் ஒரு போராட்டத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் வாழ்க்கையில் நமக்கு தரும் அந்த தருணங்களை உண்மையாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் நெறிப்படியும் நாம் வாழ வேண்டும் என்பதே நமக்கான போர் தான். அப்படிப்பட்ட இந்த காலங்கள்ல தேர்வுகளிலும் விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டி இங்கு வழிபட்டு செல்பவர்களுக்கு வெற்றி நிகழ்ந்ததாக அனைவரும் இங்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இங்கு நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று திருவிழாக்கள் வருடங்கள்ல மிகவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏன்னா இப்ப வந்து மாரியம்மன் கோவிலை மட்டும் நம்ம இங்கிருந்து நம்ம பேசிவிட முடியாது. ஏனென்றால் தெப்பக்குளம் என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாகத்தான் இந்த அருள்மிகு மாரியம்மன் கோவில் அப்படிங்கிறதே பெயர் பலகைகள்ல நமக்கு வரும். அந்த அளவுக்கு இந்த தெப்பக்குளம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆண்டுதோறும் பங்குனி பிரம்மோற்சவ விழாவானது இங்கு 10 நாள் 15 நாள் திருவிழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இந்த திருக்கோவில்ல இருந்து அருள்மிகு மாரியம்மன் புறப்பாடாகி மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடிப்பட்டம் பெற்று திரும்புவார் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு. மற்ற கோவில்கள் மாறி இல்லாம மற்ற கோவில்கள்ல காலை பொழுதுகள்ல சூரியனோட கதிர்கள் இளம் சிவப்பு நிறத்துல இளம் மஞ்சள் நிறங்கள்ல உதிக்கக்கூடிய தருணத்துல இந்த கொடியானது சுப முகூர்த்த வேளைகள்ல காலங்கள் சூழப்பட்டு அந்த கொடியானது கட்டப்படும். ஆனால் இந்த கோவிலில் அப்படி கிடையாது. 11 மணிக்கு மேல்தான் விழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கும் என்பது இந்த கோவிலோட சிறப்பு. அதனைத் தொடர்ந்து தினமும் 10 இருந்து 15 நாட்கள் தெப்பக்குளத்தை வெளிச்சுற்றாக அம்மன் வளம் வருவார். அங்கு அவர் வளம் வருவது தெப்பக்குளத்தை வளம் வருவதல்ல, நம்மளது துயரங்களையும் பிரச்சனைகளையும் நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய துன்பங்களையெல்லாம் யார் யார் என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஞான திருஷ்டியுடனும் அவளது அருளையும் அதன் மூலமாக நமக்கு தெய்வீக அலைகளை பரப்பும் விதமாக வெளிச்சுற்றாக வருகிறார். பங்குனி மாதத்தில் செய்யப்படக்கூடிய பூச்சொரிதல் என்ற விழாவானது இந்த மாரியம்மன் கோவிலுக்கு ரொம்ப வெகுவாக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு பங்குனியில் நடக்கும். அடுத்ததாக தைப்பூச திருவிழா. இப்பதான் நான் தெப்பக்குளத்துக்கே வர்றேன். மன்னர் திருமலை நாயக்கரோட ஜென்ம நட்சத்திரமான தைப்பூச தினத்தன்று மீனாட்சியானவள் தெப்பக்குளத்தில் எழுந்தருளி மைய மண்டபத்தை சுற்றி பின்பு வசந்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய நடு மண்டபம் மைய

0: மண்டபமான நீராழி மண்டபத்தை சென்று அங்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு இந்த தினத்தில் கொண்டாடப்படுவது. இந்த நாட்கள்ல சாத்தப்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் தென் மாவட்டங்கள்ல நடைபெறக்கூடிய மிகப்பெரிய தெப்ப திருவிழாக்கள்ல ஒன்றாக நம்ம அனுசரிக்கப்படுகிறோம். பொதுவா இந்த கோவில்கள்ல ஆடி மாதங்கள்ல அனைத்து அம்மன் கோவில்கள்லயும் சிறப்பு. ஆனால் இங்கு தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் கோவில்ல வந்து ஆடி மாதங்கள் கூழ் வழங்குதல் அப்படிங்கிற நிகழ்வு வந்து மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இங்குள்ள மக்களால அனுஷ்டரிக்கப்பட்டும் கொண்டாடப்பட்டும் வருகிறது. ஆடி மாதங்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் நேரம் காலம் பொருந்தி அதற்கான அலங்காரங்கள் வழங்கப்படுகின்றன. முதல் வெள்ளியான அன்று காலை 5 தலை நாகத்துடன் கூடிய சந்தன காப்பு அலங்காரமும், அன்று மாலை அம்மனானவள் சமயபுரம் அம்மனோட அருளை பாலிக்கும் விதமாக அந்த அலங்காரத்திலும் நமக்கு காட்சி அருள்கிறார். 2 வெள்ளி காலையில் பன்னாரி அம்மனாகவும், அதே நாள் மாலையில் வேப்பிள்ளை சேலைக்காரியாகவும் நமக்கு அலங்காரம் செய்து கொண்டு தனது அருளை பொதுமக்களாகிய பக்தர்களாகிய நமது பக்த கோடிகளுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். 3வது வெள்ளிக்கிழமை காலை சரஸ்வதி அலங்காரத்திலும், மாலை விபூதி காப்பு அலங்காரத்திலும், நிறைவான வெள்ளியாக வரும் ஆடி மாத வெள்ளியில் காலையில் அன்னபூரணியாகவும், பூச்சோலை அதாவது பூச்சொரியும் அந்த மலர் அன்னையருடைய மனத்தை போன்று மலராக நமக்கு அங்கு காட்சி தருகிறார். தெப்பக்குளத்தோட பிரம்மாண்டத்தை நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா தெப்பக்குளத்தோட பிரம்மாண்டம் நம் மனதை மட்டும் நிறைய செய்யவில்லை, கலாச்சாரத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் மதுரையின் வளர்ச்சிக்குமே இந்த தெப்பக்குளத்தையும் இதை சார்ந்த இதை சுற்றிய இடங்களும் நமக்கு வெகுவான சிறப்பு பெற்றவை. சுமார் 1000 அடி நீளமும் 950 அடி அகலமும் கொண்ட சதுர வடிவ அமைப்பு தான் மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்துல மாரியம்மன் கோவிலையும் நம்ம பிரிக்க முடியாது, தெப்பக்குளத்தையும் பிரிக்க முடியாது. 29 அடி ஆழமும் 115 அடி கன நீர் கொள்ளளவும் கொண்டதுதான் இந்த பெருமை மிகு வரலாற்று சிறப்புகள் கொண்ட நமது மதுரையின் சின்னமாக இருக்கக்கூடிய தெப்பக்குளம் தான். இங்கு 4 படித்துறைகள் உள்ளன. 1 படித்துறைகளுக்கு 3 உட்படித்துறைகள் இருக்கின்றன. ஆக மொத்தம் 4க்கு 3 என்ற விதத்தில் 12 படித்துறைகள் இங்கு இருக்கப்படுகின்றன. மக்களோட பாதுகாப்பை கருதி திருவிழா காலங்களில் மட்டும் இதனுடைய கதவுகள் திறக்கப்படும் விதமாக இருக்கிறது. இது மதுரையின் மனிதனால் உருவாக்கப்பட்ட கடல் தான் இந்த தெப்பக்குளம். 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நீர் நிறைகளோட மைய ஆதாரமாக இங்கு ஒரு மண்டபம் இருக்கிறது. அதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மைய மண்டபம், வசந்த மண்டபம், நீராழி மண்டபம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இந்த வசந்த மண்டபம் அப்படிங்கிறது திருவிழா காலங்கள்ல அம்மனும் அப்பனும் அந்த உள் மண்டபங்களுக்கு இட்டு செல்லப்பட்டு அங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் தீப தூப வர்ணனைகள் எல்லாம் அவர்களுக்கு செய்யப்பட்டு அந்த நிகழ்வானது நமக்கு நிறைவுக்கு வரும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீராழி மண்டலமும் 5 கோபுரங்களை கொண்டிருக்கு. 1 மூலைக்கு 1 ஒரு முக்குக்கு 1 4 கோபுரங்களும் நீராழி மண்டபத்தின் மைய மண்டபமான விநாயகர் கோவிலோட கோபுரத்தையும் சேர்த்து இங்கு 5 மண்டபங்கள் இருக்கின்றன. இதை காக்கும் இதை நாம் காணும் காட்சியானது எங்கோ ஒரு இடத்திற்கு நம்மை இட்டு செல்கின்றதோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். கண்களுக்கு அகப்படாத நம்ம மன கண்களால குறிப்பிட்டு தெளிவாக சொல்ல முடியாத அளவுக்கு இயற்கை சூழல்ல இங்கு நீரும் ஓரளவுக்கு நிறைந்த வண்ணமாகத்தான் இருக்கிறது. என்றும் திருவிழாக்கள் போல காட்சியளிக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 பக்க வீதிகளும் நல்ல அகலமான பல அடிகளை கொண்ட 60-70 அடிகள் அகலம் உள்ள நல்ல தெருக்களாகத்தான் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த நீராழி மண்டபத்தோட அமைப்பை வெளியில இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னோம்னா பல்லவர் காலத்துல இருக்கக்கூடிய மாமல்லபுர கட்டிடக்கலையை போன்று நமக்கு காட்சி அளிக்குது. இதே இது சற்றும் உள்நோக்கி அந்த வசந்த மண்டபங்களை உட்புறமாக நாம் போய் பார்க்கும் பட்சத்துல முகலாய கட்டிடக்கலையோட அமைப்போட அதோட அம்சத்தை பறைசாற்றும் விதமாக இந்த கட்டிடக்கலையானது அமைக்கப்பட்டிருக்கு. என்னைக்கும் திருக்கோலம் போல இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளமானது அதன் வடபுறம் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலும் கலாச்சாரத்திற்கும் ஆன்மீகத்துக்குமான மதுரையின் 2 துருவங்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம்.
1: ஆமாங்க, இத்தனை கலைநயமிக்க அருட்பெரும் கோவிலானது நம்முடைய அன்னையின் மாரியம்மன் தெப்பக்குள மாரியம்மன் வீச்சிருக்கக்கூடிய இந்த இடமானது இருக்கு. அதே சமயத்துல இந்த வண்டியூர் மாரியம்மன் எல்லாம் அல்ல மாரியம்மன் எந்த அளவுக்கு நம்ம அன்னையானவள் மீனாட்சிக்கு அதனுடைய மறு அம்சமாக அன்னை மீனாட்சியே தெப்ப திருவிழாவின் போது இங்கு வளம் வரும் பொழுது அங்கு நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்னை மீனாட்சியினுடைய நடை சாற்றப்படும். அன்று ஒரு நாள் மட்டுமே

0: காட்டப்பட்டு முழு திருவிழாவாக இங்கே வீட்டிருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு சமர்ப்பிப்பது போல் ஒரு நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எத்தனை காலங்கள் மாறினாலும், எத்தனை நிகழ்வுகள் மாறினாலும், பழமை அப்படின்றது நம் மதுரையம்பதிக்கு உரித்தான ஒரு சொல்லாக, நம்மளுடைய தமிழருடைய பண்பாடாக திகழ்வது. அப்பேற்பட்ட நம்ம மதுரையம்பதியிலே கொழுவிற்றிருக்கக்கூடிய காவல் தெய்வமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்னை தெப்பக்குள மாரியம்மனின் திருவிழா, திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நிறைவாக நடைபெற்றது. நிறைவாக நம்மளுடைய நேயர்களுடைய அன்பர்களுடைய மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அன்னையானவள் வீற்றிருப்பாள் என்ற பெரும் நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் இருந்து நேரலையில் இருந்து விடைபெறுவது அம்பிகா மற்றும்
1: விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே.
0: நன்றி நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம் வழங்கிய ஆலய தரிசனம்.
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 944-344-148.
2: மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்டோம். வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா, விக்னேஷ் அர்ஜுனன் ஆகியோர். நிகழ்ச்சியினை வழங்கியோர்
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 944-344-148.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
6: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
4: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
7: அன்பர்களே, இன்னைக்கு சிக்க நரசையன் கிராமம் சிவசூரியநாதர் கோயிலுக்கு போகிறோம். திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து மீனாட்சிபுரம் வழியிலே 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிஎன் வில்லேஜ் என அழைக்கப்படும் சிக்க நரசிங்கன் கிராமத்தில் இந்த கோவில் உள்ளது. இரு சித்தர்கள் தொண்டு செய்து அற்புதங்களும் நிகழ்த்திய தலம் இந்த கோவில். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து ராமலிங்க சுவாமிகள் என்னும் அடியவர் தமிழ்நாட்டுக்கு கோவில்களை தரிசிக்க வந்தார். சிதிலமடைந்த கோவில்களை அந்தந்த ஊர் மக்களை கொண்டு செப்பனிட்டு புனரமைப்பவர் இவர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் உள்ள தெப்பக்குளத்தையும் சீர் செய்தவர். ஒரு நாள் சிவபெருமான் அவரது கனவில் தோன்றி, இப்பகுதியில் சூரிய பகவான் வழிபட்ட சிவலிங்கம் புதைந்துள்ளது, அதை வெளிக்கொணர்ந்து ஆலயம் எழுப்பிடுக என்றார். அதன்படி இங்கு வந்து சுவாமியை வெளிக்கொணர்ந்து ஆலயம் எழுப்பி சுவாமிக்கு சிவசூரியநாதர் என பெயரிட்டு வழிபட்டார். தமது சீடர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு சிவசூரியநாதர் என்னும் பெயர் சூட்டி இந்த கோவிலில் பூஜை செய்ய அமர்த்திவிட்டு வடதேச யாத்திரைக்கு மேற்கொண்டு விட்டார். சுவாமி சிவசூரியநாதரும் தினமும் ஈசனை இங்கு பூஜித்து வந்தார். ஒரு முறை ஆற்றில் பெருவெள்ளம் வந்தது, கோவிலை வெள்ளம் சூழ்ந்தது. சிவசூரியநாதர் தமது குருவை வேண்டி தம் வலிமையால் அந்தரத்தில் சம்மணமிட்டு வழிபட்டார். நீருக்குள்ளே

0: இருந்து வெளிவந்த சிவலிங்கத்தை பூஜித்து வழிபட்டு வந்தார். ஒரு தொட்டியில் ஒரு கிடம் நீர் ஊற்றி தொட்டி முழுவதும் நீர் நிரப்பிய சித்தர் இவர். விளக்குகளுடன் அந்த நீரிலேயே விளக்கேற்றினார். சித்த வைத்தியமும் செய்தார். தான் ஜீவசமாதி அடைந்த பிறகு தன்னை அமர்ந்த நிலையில் வைத்து சமாதி கட்டுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டார். அவரது சீடர்களும் அவ்வாறே அவருக்கு ஜீவசமாதி எழுப்பினர். இந்த சமாதி அருகே சென்றால் இன்றும் அதிகாலை வேளையில் ஓம் என்னும் ஒலியும் பஞ்சாட்சர மந்திர ஒலியும் கேட்குமாம். கோவில் திறக்கப்படாத பிரம்ம முகூர்த்தத்தில் கோவிலை பூஜை செய்கின்ற ஒலியும் மணிச்சந்தமும் கேட்குமாம். இந்த சிக்க நரசிங்கன் கிராமத்தில் சிறு சந்து வழியே கோவிலுக்கு செல்ல வேண்டும். தெற்கு வாசல் வழியே கோவிலுக்கு சென்றால் மகாமண்டபம் உள்ளது. இங்கு நந்தி, பலிப்பீடம் ஆகியவை உள்ளன. நந்தியின் கொம்பில் சூரிய ஒளிபட்டு கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் மேல் தினமும் ஒளிப்படும். தற்போது மகாமண்டபத்தை சுற்றி தகரக்கொட்டகை போட்டுவிட்டதால் அந்த ஒளி விழுவதில்லை. அம்பாள் சிவகாமி விக்கிரகத்தில் வலது காதில் சுவாமிக்கு உள்ளது போல தோடும் குண்டலமும் உள்ளன. இடது காதில் பெண்களுக்கு உள்ளது போல கம்மல் லோலாக்கு உள்ளது. அர்த்தநாரீஸ்வர முகம் கொண்டுள்ளாள். நந்தி பகவான் அருகில் கிழக்கு நோக்கி விஷ்ணு துர்கை உள்ளாள். மங்கள விநாயகர் தனிச்சன்னதியிலே உள்ளார். பிரகாரத்திலே தட்சிணாமூர்த்தி, விநாயகர், தேவியரோடு சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், பைரவர், சனீஸ்வரர் சன்னதிகளும் இங்கே உள்ளன. கருவறையில் சிவசூரியநாதர் கிழக்கு நோக்கி உள்ளார். தெற்கு நோக்கி சிவகாமி அம்பாள் சன்னதி உள்ளது. இவள் கையில் பூச்சொண்டு ஏந்தி கருணை பொங்கும் முகத்தோடு காட்சி தருகிறாள். பிரகாரம் வழியே சென்றால் சித்தர் சிவசூரியநாதர் ஜீவசமாதி உள்ளது. இவர் சமாதியில் அமர்ந்து தியானித்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர வழி கிடைத்துடுமா. கார்த்திகை ரேவதி நாளில் குரு பூஜை நடைபெறுகிறது. பிரதோஷம், அஷ்டமி, ஆவணியில் வருஷாபிஷேகம், மார்கழி வழிபாடுகள், மகாசிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். மனக்குழப்பம் நீங்கவும், மனப்பேறு மகப்பேறு கிட்டவும், நோய் குணமாகவும், கல்வி மேன்மைக்கும் இங்கு வழிபடுகிறார்கள். சித்தர்கள் அருள் நிறைந்த சிக்க நரசிங்கன் கிராமம் ஸ்ரீ சிவசூரியநாதரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள். நேரம் இப்பொழுது 7:36.
3: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
5: மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், இன்னைக்கு நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு சின்ன வில்லன் பத்தி பேச போறோம். சின்னதாக இருக்கும், ஆனால் பிரச்சனை பெருசு. அதுதான் மைக்ரோ பிளாஸ்டிக். ஏதோ பிளாஸ்டிக் குப்பை கடற்கரையில் குவிஞ்சிருக்குன்னு நாம நினைக்கலாம், ஆனால் இப்போ பிரச்சனை அதை விட வேற லெவலில் இருக்கு. கண்களுக்கு தெரியாத அளவுக்கு உடைஞ்சு சின்ன சின்ன துகள்களாக மாறி மணலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் கடற்கரை பகுதிகளில் எடுத்த மணல் மாதிரிகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அடடா, மைக்ரோ பிளாஸ்டிக் அளவு அதிகம் இல்லை போலன்னு முதல்ல தோணுச்சு. ஆனால் அடுத்தது தான் ட்விஸ்ட்டு. பிரச்சனை எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குன்னு இல்லை, என்ன வகை பிளாஸ்டிக் இருக்குங்கிறது தான் முக்கியம். அதில் அதிகமாக கிடைச்சது நைலான் நார் மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அதாவது மீன் வலை, கயிறு, சிந்தட்டிக் துணிகள், இதிலேருந்து வர மிகச்சிறிய நார்கள். சின்னது தானேன்னு யோசிக்காதீங்க, கொசு சின்னது தான், ஆனால் இரவு தூக்கமே போக வைக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த நார்கள் கடற்கரையில் வாழும் சின்ன உயிர்களான புழுக்கள், நண்டுகள், சிப்பிகள் எல்லாத்துக்கும் பெரிய ஆபத்து. அதுங்க உணவுன்னு நினச்சி இதை விழுங்கிடும், அப்புறம் வயிறு அடைச்சி பிரச்சனை. உடம்புக்குள்ளே நச்சுப் பொருட்கள் சேர்றது இப்படி ஒன்று.

0: ஒன்றா ஆரம்பிக்கும். அதோட கதை முடிஞ்சதில் அந்த சின்ன உயிரை மீன் சாப்பிடும், மீனை பெரிய உயிர்கள் சாப்பிடும், கடைசியாக நாம் சாப்பிட்ற கடல் உணவுலையும் அது வந்து சேரலாம். அதான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, கடலுக்கு போகிற குப்பை ஒரு நாள் டைரெக்டாக நம்ம தட்டுக்கு திரும்பி வரலாம். சரி, இவ்வளோ மைக்ரோ பிளாஸ்டிக் எங்கேருந்து வருது? நம்ம தினசரி வாழ்க்கையிலிருந்து தான். மீன்பிடி வலைகள் கிழியுது, அதிலிருந்து பிளாஸ்டிக் நார்கள், சிந்தட்டிக் துணிகளை வாஷிங் மிஷினில் துவைக்கிறோம், சின்ன சின்ன நார்கள் வெளியேறும். பீச்சுக்கு போய் சாப்பிட்ட சிப்ஸு கவர், தண்ணி பாட்டில், டீ கப் எல்லாம் மெதுவாக உடஞ்சி மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறிடும். மழைநீர் வடிகால், கழிவு நீர் எல்லாமே கடைசியில் கடலுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடும். ஆனால் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும், பிளாஸ்டிக்கே வில்லன் இல்லை. நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிற 10 வருஷம் பழைய விளையாட்டு பொருள், மருத்துவ உபகரணங்கள் இவையும் பிளாஸ்டிக் தான். பிரச்சனை என்னென்னா, யூஸ் பண்ணு தூக்கி போடு வகை பிளாஸ்டிக், அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தான் பிரச்சனை. ஒரு சிப்ஸு பாக்கெட்டுக்கு ஆயுசு 10 நிமிஷம், ஆனால் அது சுற்றுச்சூழலில் வாழ்கிற ஆயுள் 100-200 வருஷம். இதில் பெரிய நிறுவனங்களோட பங்கு அதிகம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. முன்னாடி கண்ணாடி பாட்டில் திருப்பி வாங்கி மறுபடியும் பயன்படுத்துகிற முறை இருந்துச்சு, இப்போது பயன்படுத்திட்டு தூக்கி எறியற கலாச்சாரமாக இருக்குது. அதுவும் சின்ன சின்ன ஷாஷே பாக்கெட்டுகள், ஷாம்பு, சாஸ், எண்ணெய் எல்லாம் குட்டி பிளாஸ்டிக் அவசரத்தில். அதோட ஆன்லைன் ஃபுட் டெலிவரி வந்த பிறகு ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு பெட்டி, ஒரு கவரு, ஒரு ஸ்பூனு, 2 டிஷ்யூ, 3 பிளாஸ்டிக் பை. சிலர் இதை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, சிலர் கடைக்கு துணி பை எடுத்துகிட்டு போகிறாங்க, சிலர் வெளியே சாப்பிடும் போது மிச்சமான உணவுக்கு தங்களோட டப்பாவில் எடுத்துகிட்டு போகிறாங்க, சிலர் ஸ்ட்ரா வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் சவால் என்ன தெரியுமா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற வாழைப்பழத்துக்கே கிளிங் ஃபிலிம் சுற்றி வரும். பிளாஸ்டிக் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் முயற்சி செஞ்சால் முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போது ஒரு சின்ன ஈஸி ஸ்வாப் பார்க்கலாமா? பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக துணிப்பை, பெட் தண்ணீர் பாட்டிலுக்கு பதிலாக ஸ்டீல் பாட்டில், டேக் அவே உணவுக்கு பதிலாக உங்கள் சொந்த டப்பா, ஒரு முறை பயன்படுத்தும் ஸ்பூன் பிளேட்டுக்கு பதிலாக மீண்டும் பயன்படுத்தியக்கூடியவை, ஷாஷே பாக்கெட்டுகளுக்கு பதிலாக மொத்தமாக வாங்குகிற பழக்கம். அதுவும் சரி, ரீசைக்கிள் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? அங்கேயும் ஒரு டிஸ்ட் இருக்குது, எல்லா பிளாஸ்டிக்கும் ரீசைக்கிள் மதிப்பு கிடையாது. பெட் பாட்டில்கள், எஸ்டிபிஇ பாட்டில்கள் ஓரளவு பரவாயில்லை, ஆனால் சிப்ஸ் பாக்கெட், சாக்லேட் கவர், பல அடுக்கு பிளாஸ்டிக் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குப்பை சேகரிப்பவர்களுக்கு கூட அதில் வருமானம் குறைவு. அதனால் விஞ்ஞானிகள் சொல்கிறது, குப்பை ஆன பிறகு என்ன செய்வது என்று யோசிக்கிறதை விட உருவாக்கும் போதே எப்படி செய்யணும்னு யோசிக்கணும். இப்போ சில நாடுகள் கடுமையான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. சில இடங்களில் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கு கட்டுப்பாடு, சில இடங்களில் தயாரிக்கும் நிறுவனங்களே அதற்கு பொறுப்பு. நம்மால் என்ன செய்ய முடியும்? உலகத்திலே ஒரே நாளில் மாற்ற முடியாது, ஆனால் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு துணிப்பை எடுத்துக்கிட்டு போகலாம். அடுத்த தலைமுறைக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா கடலுக்கு போகிற குப்பை ஒரு நாள் திரும்பி நம்ம வாழ்க்கைக்கே வரலாம். அடுத்த முறை கடற்கரைக்கு போகிறப்போ அலைகளை மட்டும் பார்க்க வேணாம், மணலுக்குள் ஒளிஞ்சிருக்கும் கண்ணுக்கு தெரியாத வில்லன்களையும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள். இயற்கை

0: நேரம் 7:41. இன்று பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூன் மாதம், அதாவது இம்மாதம் 11/6/2026 லேபிளிங் மற்றும் பேக்கேஜிங் பற்றிய பயிற்சியும், 12/6/2026 வெள்ளி அன்று லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பும், 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சியும், 2 பயிற்சியாக 17/6/2026 மற்றும் 18/6/2026 ஆகிய 2 ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பயிற்சியும், 1 பயிற்சியாக 22/6/2026 முதல் 30/6/2026 வரை பட்டை வயர் கூடை பின்னுதல் பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகள் அனைத்தும் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். இப்பயிற்சிகளுக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. மீண்டும் ஒரு முறை, 9488575716.

0: 7716. இப்பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த தென்னை விவசாயிகளே, தென்னை சாகுபடியில் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த தென்னை இலவச பயிற்சி இம்மாதம் 8/6/26 நாளை, அதாவது திங்கட்கிழமை அன்று மாலை 4:30 போடி நாயக்கனூர் மேலச்சொக்கநாதபுரம் அள்ளி கம்பள அனுப்ப கவுண்டர் சமுதாய கட்டிடத்தில் நடைபெற உள்ளது. இங்கு தென்னை சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள், ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை மற்றும் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு நேரடி விளக்கங்கள் வழங்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 6383-34-6765. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 6383-34-6765. நம் வீட்டில் வளர்ப்பதற்கான வளர்ப்பு பிராணிகளை தேர்வு செய்யும் போது மனதில் கொள்ள வேண்டிய அம்சங்கள். நாம் தேர்வு செய்யும் வளர்ப்பு பிராணிகள் நமது சுற்றுப்புறம் மற்றும் வாழ்க்கை முறையானது தேர்வு செய்யும் செல்ல பிராணிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். பரந்த பண்ணை வீடுகளில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு பிராணிகள் அடுக்குமாடி குடியிருப்பில் வளர்க்க உகந்தது அல்ல. அடுக்குமாடி வீடுகளில் வசிப்போர் செல்ல பிராணிகளை தேர்வு செய்யும் சமயத்தில் தங்கள் வீட்டில் போதுமான இடவசதி உள்ளதா மற்றும் குடியிருப்போர் சங்கத்தின் விதிகளில் அனுமதி உள்ளதா போன்ற பல தன்மைகளை மனதில் கொண்டு செயல்படுதல் மிகவும் அவசியமாகும். மேலும் நமது உணவு பழக்க வழக்கங்களும் மனதில் கொண்டு செயல்படுதல் அவசியம். முதியோர் மற்றும் சிறார்களுக்கான நாம் தேர்வு செய்யும் வளர்ப்பு பிராணிகள் அவர்களால் எளிதில் கையாளும் வகையில் இருத்தல் வேண்டும். எனவே செல்ல பிராணிகளை அவற்றின் இன குணாதிசயங்களை ஆராய்ந்து நமக்கு உகந்த இனமாக தேர்வு செய்வதால் அவற்றின் பராமரிப்பு மிகவும் எளிதாகும். அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்போர் மிகவும் சிறிய உடல் எடை கொண்ட செல்ல பிராணிகளை பராமரிப்பது எளிதாகும். பரந்த பண்ணை வீடு போன்ற வீடுகளுக்கு பெரிய உடலமைப்பு மற்றும் மிகவும் சுறுசுறுப்பான வளர்ப்பு பிராணிகள் உகந்தவை ஆகும். இயந்திரமயமாகிவிட்ட மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மிகவும் மதிப்பு மிக்கதாகும். எனவே செல்ல பிராணிகளை வளர்க்க விரும்புவோர் தங்கள் செல்ல பிராணிகளுடன் செலவிட போதிய நேரம் ஒதுக்குதல் மிகவும் அவசியம். நம் அரவணைப்பின்றி வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளின் இயற்கையான குணாதிசயங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவற்றின் பராமரிப்பும் சிக்கலாகிவிடும். இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில், கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பூஞ்சை நோய் மற்றும் பாக்டீரியா நோய் அதிகம் காய்கறி பயிர்களை தாக்கும். இதை தடுக்கும் வழிமுறைகளை இனி காணலாம். காய்கறி பயிர்களை பாதுகாப்பதற்கான பொதுவான வழிமுறைகள். முதலில் பயிர் சுழற்சி, அதாவது கிராப் ரொட்டேஷன். ஒரே நிலத்தில் வெவ்வேறு பயிர்களை அடுத்து அடுத்து பயிரிடும் முறையே பயிர் சுழற்சி என்று அழைக்கப்படும். இது மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் விளைச்சலை அதிகரிக்கவும் பூச்சி மற்றும் களை அழுத்தத்தை எதிர்த்து போராடவும் உதவும். அடுத்து பூச்சி மருந்து பயன்படுத்துதல். அதிக பூச்சிகள் மற்றும் பூஞ்சைக்கு எதிராக வேதியியல் பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவது நமக்கு உதவும். ஆனால் இவற்றை சரியான நேரத்தில் மற்றும் அளவில் பயன்படுத்துவது அவசியம். மூன்றாவது, சொட்டு நீர் பாசனம். காய்கறிகளின் வேர்களில் ஈரப்பதம் அதிகரிக்க மற்றும் பூஞ்சை நோய்களுக்கு வழிவகுக்காமல் இருக்க உதவும். நான்காவது, பச்சை உரங்களை பயன்படுத்துதல், அதாவது பசுந்தாள் உரம், கிரீன் மெனியூர்ஸ். காய்கறி பயிர்களின் நிலத்தை அதிகரிக்கும் வகையில் பச்சை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகள் பெரும்பாலும் குறைக்கலாம். இதைத் தொடர்ந்து கோடை பருவத்தில் காய்கறி பயிர்களில் ஏற்படும் நோய்களை பார்க்கலாம். முதலில் சோலனேஷிய ஃபேமிலியை சார்ந்த காய்கறிகள், அதாவது தக்காளி, கத்திரி, மிளகாய் மற்றும் உருளைக்கிழங்கு. முதலில் தக்காளி நோய்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது நோய், முன்பருவ இலைக்கருகள். முன்பருவ இலைக்கருகள் என்றால் பூஞ்சை இலைகளை தாக்கும் பொழுது இலையில் புள்ளிகள் ஏற்பட்டு கருக தொடங்கும். முன்பருவ இலைக்கருகள் அதிகமாக வயது முதிர்ந்த இலைகளில் சிறிய கருப்பு காயங்களாக காணப்படும். புள்ளிகள் பெரிதாகி மற்றும் பொதுவான வளையங்களை பாதிக்கப்பட்ட பகுதியில் காணப்படலாம். திசுக்களை சுற்றியுள்ள புள்ளிகள் மஞ்சள் நிறமாக தோன்றும். அதில் வெப்ப வெப்பநிலை அல்லது ஈரப்பதம் ஏற்படும் பொழுது அதிக அளவில் இலைகள் இறந்து விடுகின்றன. இலையை போன்றே தண்டுகளிலும் காயங்கள் ஏற்படுகின்றன. இதை தடுக்கும் வழிமுறைகள் பயிர் குப்பைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல். இரண்டாவது, பயிர் சுழற்சி முறையாக பின்பற்றுவதன் மூலம்

0: நோய் தாக்கத்தை குறைக்கலாம். மூன்றாவது, திறம்பட நோயை கட்டுப்படுத்த மான்கோசிப் 0.2% தெளிக்க வேண்டும். அடுத்த நோய் இலை சுருட்டை நோய். இது தக்காளியில் அதிக அளவில் தாக்கும் நோய். அறிகுறிகள்: புதிதாக வளரும் தக்காளி செடியில் மஞ்சள் இலைகள் சுருண்டு தாவரத்தின் வளர்ச்சி குறைத்து விடுகிறது. புதிய இலைகள் அளவில் குறைந்து சுருங்கி நரம்புகள் மஞ்சள் நிறமாகி விடுகிறது. இலைகள் மேல் நோக்கி சுருண்டு பார்ப்பதற்கு கிண்ணம் போல் இருக்கும். மலர்கள் தோன்றும் ஆனால் காய் பிடிப்பதற்குள் உதிர்ந்து விடும். இந்த இலை சுருட்டல் நோயை வெள்ளை ஈக்கள் அதிகம் தாக்கும். ஆதலால் மஞ்சள் அட்டையை நாம் பயன்படுத்துவதன் மூலம் இந்த தாக்கத்தை குறைக்கலாம். நாற்றுகளை வலை கூடாரம் அல்லது பசுமை கூடாரத்தில் பாதுகாக்க வேண்டும். இமிடாக்ளோபிரிட் 0.05% அல்லது மீட்டோஏட் 0.05% ஐ நடவு முடிந்து தெளித்தால் நோயினை கட்டுப்படுத்தலாம். மூன்றாவது, ஃபுசேரியம் வாடல், அதாவது ஃபுசேரியம் வில்ட். இதோடைய அறிகுறிகள்: இளம் இலையில் கருகி சில நாட்களில் இறந்து விடுகிறது. இலை காம்பு மற்றும் எல்லா இலைகளும் வாட ஆரம்பிக்கும். விளை நிலங்களில் கீழ் இலைகள் முதலில் மஞ்சள் நிறமாக மாறும், மற்ற சிற்றிலைகள் கருகி இறந்து விடுகிறது. இதன் வழிமுறைகள்: பாதுகாக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழித்துவிட வேண்டும். கார்பன்டசிம் 0.1% கொடுத்து பாதிக்கப்பட்ட பகுதியில் மூழ்க செய்ய வேண்டும். பயிர் சுழற்சி முறையில் பயிர்களை பயிரிட வேண்டும்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

மழலை பேசும் மொழியழகு, மனம் வீசும் மலரழகு. வணக்கம் நேர்களே, நமது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலின் 1.9 அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மொட்டுக்களாய் மலர்ந்து வண்ணங்களாய் ஜொலிக்கும் செல்ல குழந்தைகளின் திறமைகளை தட்டி எழுப்பும் தாரகை திருவிழா இது பூந்தளிர்.

0: கள்ளமில்லா சிரிப்போடும் கவலைகளே இல்லாத துள்ளலோடும் நம் வீட்டு சுட்டி குட்டிகள் ஒவ்வொரு நாளும் தங்களின் பாட்டு கதை கவிதை என பலவிதமான திறமைகளால் உங்களை நம்மை ஆச்சரியப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், மழலைகளின் பூஞ்சோலைக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் பூந்தளிர்.
1: பாப்பா, உன் பேர் என்ன?
2: விவ்லா சாம்.
1: விவ்லா சாம்.
2: ஆமா மாமா.
1: ஓகே பாப்பா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் மாமா.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஜானா நர்சரியல் பிரைமரி ஸ்கூல் மாமா.
1: கிளாஸ் படிக்கிறீங்க பாப்பா?
2: எல்கேஜி.
1: ஓகே, உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் யாரு?
2: ஆதிரை.
1: ஆதிரை ரொம்ப பிடிக்குமா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கிளாஸ் மிஸ் யாரு?
2: பிரேமா மிஸ்.
1: பிரேமா மிஸ் எதுக்காக பிடிக்கும்?
2: நல்லா சொல்லி கொடுக்குவாங்க.
1: அப்படியா மேம், ரைம்ஸ் பாட்டுலாம் சொல்லி தருவாங்களா? உங்களுக்கு பிடிச்ச ரைம்ஸ் என்ன பாப்பா?
2: வேற
1: ஏதாவது தெரியாதா?
2: வெள்ள முயல் ஓடுது, வேகமாக ஓடுது, குள்ள முயல் ஓடுது, குதித்து குதித்து ஓடுது, புத்து போன்ற கண்ணினால் மேலும் கீழும் பார்க்குது, நெட்டையான காலையை நீட்டி நீட்டி ஆட்டுது, குட்டையான வலையை குறுகுறுன்னு ஆட்டுது.
1: வாவ், ஓகே. உங்க வீட்ல யார் எல்லாம் இருக்கீங்க?
2: அம்மா, தம்பி, ஆயா, ரோஹித், அப்பா.
1: ஓகே, உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா?
2: ரெண்டு பேருமே பிடிக்கும்.
1: ரெண்டு பேருமே பிடிக்குமா? ரைட் ரைட். உங்க தம்பி என்ன படிக்கிறாங்க?
2: தம்பி இன்னும் படிக்கல.
1: தம்பிக்கு நீங்க

0: ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதுலாம் சொல்லி கொடுப்பீங்களா உன் தம்பிக்கு?
1: சொல்லி கொடுக்குவேன்
0: ரைம்ஸ்
1: மாமா,
0: ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா தம்பிக்கு?
1: சொல்லி கொடுக்குவேன் மாமா.
0: ஓகே, தம்பி வந்து என்ன ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவானா? நீங்க சொல்றதை கேட்டு அதே மாதிரி சொல்லுவானா?
1: சொல்லுவியா மாமா?
0: ஆஹா, தம்பி பேர் என்ன?
1: ஜோசிக் ஆண்டோ.
0: வாவ், சூப்பர், அழகா பேசுறீங்க. அப்பா அம்மா எல்லாம் எங்க போனீங்க? கடைசியா எங்க போனீங்க நீங்க?
1: பார்க்குக்கு போனோம், அம்மாக்கு மட்டை எடுக்க போனோம்.
0: எந்த கோயிலுக்கு போனீங்க?
1: புளியமட்டி கோயிலுக்கு.
0: அப்படியா, நீங்க முட்டை எடுத்தீங்களா? யாருக்கு முட்டை எடுத்தீங்க?
1: பாப்பாக்கு, சசிமாமாக்கு.
0: சரி சரி, ஓகே, சூப்பரா என்ஜாய் பண்ணீங்களா? அங்க என்னெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் பாத்தீங்க? ஏசப்பாவை பாத்தீங்களா? ஓகே, பிரேயர் பண்ணீங்களா? நீங்க பிரேயர் பண்ணப்ப என்னென்னலாம் பிரேயர் பண்ணீங்க? யாருக்காக எல்லாம் பிரேயர் பண்ணீங்க?
1: தம்பிக்கு.
0: தம்பிக்காக பிரேயர் பண்ணீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, உங்க ஆயா என்ன பண்றாங்க வீட்டுல? உங்க ஆயா ஏதாவது கதை சொல்லுவாங்களா உங்களுக்கு?
1: இல்ல, ஆயா கதை சொல்லாது, தூங்கிடும், மாத்திரை போட்டுது.
0: ஓகே ஓகே ஓகே. சாப்பாடு எல்லாம் வீட்டுல யார் சமைப்பா, அம்மாவா ஆயாவா?
1: அம்மா. அம்மா அங்க வெளியே போச்சுன்னா ஆயா எனக்கு பால் ஊத்தி தரும்.
0: ஓகே ஓகே, ரொம்ப அருமையா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க. நீங்க படிச்சு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டீச்சர்.
0: டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆகி டீச்சர் ஆயிடணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ரொம்ப அருமையா பேசுறீங்க எங்க கூட. நன்றி.
1: தேங்க்யூ மாமா.
2: வார்த்தைகளில் விவரிக்க முடியாத பேரழகு மழலைகளின் உலகம். இன்றைய பூந்தளிர் சோலையில் பூத்த மலர்களின் வாசம் உங்கள் இதயங்களை நிரப்பி இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பிஞ்சு மனங்களின் தூய்மையான அன்போடும் கள்ளமில்லா நினைவுகளோடும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். குழந்தைகளை போற்றுவோம், அவர்களின் கனவுகளுக்கு சிறகு கொடுப்போம். மீண்டும் நாளை காலை 6:55 கேட்கலாம் பூந்தளிர் நிகழ்ச்சியில். உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ் ராஜ்.
3: நீங்க கேட்கிற பூண்டரின் அம்மம்மா பிள்ளைக்கள்.

நேரம் 7:55. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய திரை இசை வருகிறது. 2001 கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்திலும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் மின்னலே. வாலியின் பாடல் வரிகளுக்கு ரூப்குமார் தோர்த்திப்பு பாடுகிறார்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது பாட்டு விழுமம். மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறவிருக்கிறது. அதற்கு முன்பாக இடம்பெறுகிறது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகளப் போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:02:45 நொடிகள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலும் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறவிருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்கள் மனசு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 25:30 மற்றொரு 25:30 என்ற எண்களில் வரலாம். சில இடப்பேசிலிருந்து பேசிங்கன்னா 0452 என்கிற எண்ணை மதுரையின் முன் இணைப்பு எண்ணை முன் இணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் கூடிய முதல் அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம்.
3: பாண்டிய நாட்டின் பேரரசி அன்னை மீனாட்சி சுந்தரத்தர் நல்லாட்சியோடு சிக்கிர வீதியில் முச்சிர பதிக்கும் எங்கள் அகில இந்திய வானொலியின் மாணவர் பண்பை 103.3 மற்றும் எங்கள் சேதுபதி சீமையிலிருந்து வரும் ராமேஸ்வர பண்பை 100.9 எனக்காக பாடல்கள் தர காத்துக் கொண்டிருக்கும் பண்பலையின் பாச சொந்தம் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் இனிய காலை வணக்க தெரிவி நிகழ்ச்சியில் எனவரும் ஆண்டாபுரம் சாமிநாதன்.
2: வணக்கம் ஆண்டாபுரம் சாமிநாதன் சார், சொல்லுங்க என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்? பாட்டு வேணுமா?
3: அதுக்கு முன்னாடி இந்த மாரியம்மன் கோவில் தெப்பகுளம் வரணும், நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய
3: என்ன
2: கருத்துக்களை வந்து காற்றில் வரும் கடிதம் நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பணும் சொல்லுங்க. என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
3: இந்த பட்டாசு படத்துல இருந்து தமிழா தமிழா போன்ற தமிழான ஒரு பாட்டு.
2: ஓகே, கேட்போமா?
3: நன்றி.
2: இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் 8:09.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67th பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
5: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
0: நேரம் 8:10. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சி, வணக்கம்.
6: இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சி எழுவது மதுரையில் தனலட்சுமி சந்திரசேகர்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க. இன்னைக்கு பாட்டு வேணும் நிகழ்ச்சி என்ன பாட்டு கேட்கலாம்?
6: மாஸ்டர் படத்துல இருந்து குட்டி ஸ்டோரி.
0: ஓகே, பாடல் கேட்போமா?
6: இணைப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து.
0: மிக்க நன்றிங்க மேடம்.
7: Let me sing a kutti story, pay attention, listen to me.
8: Na na English.

0: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு உணவு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். நீங்கள் பாட்டு உணவு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரம் விருப்ப பாடல்கள் தான் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று இருக்குது. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர் யாரை சந்திப்போம்? ஒரு வணக்கம்.
3: வணக்கம் சார், தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்வது மதுரை மணிமாறன், கடைசி நகர்.
1: வணக்கம் மணிமாறன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு பாட்டு உணவு நிகழ்ச்சியில என்ன பாட்டு
3: கேட்கலாம்? ஆளுமா டோலுமா பாட்டு
1: கேட்கலாமா?
3: கண்டிப்பா சார், நன்றி சார்,
1: நன்றி. இதை பாடல் ஒலிக்கிறது.

கொத்து விட்டா கலகலே.

0: நேரம் 8:21. பாட்டு வனமான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு பாட்டு வனமான மதுரை மாவட்ட நேர்களின் குறிப்பாடலாம் தொலைபேசி நேரலையாக கட்டப்பட்டிருக்குது. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம் தேவதாஸ் சார், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: பைசன்
0: சார், சரி, இதோ பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழ்வோம். பைசன் காலமடன் படத்தில்

பதுங்காத, தேடுடா, தயங்காத.

ஏ உன்னத்தான் வாடா, உனக்கு காள மாடம் கத்த சொல்ற வாடா. ஏ உன்னத்தான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கத்த சொல்ற வாடா. ஏ வாடா.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷத்துடன் நாம் இணைந்திருப்பது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.33, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா? இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரில் விருப்ப பாடல்கள் தான் காற்றாலைகளில் அப்படியே காணமாக வந்துகிட்டு இருக்குது. தொலைபேசி வழி நேரலை விருப்ப பாடல் மதுரை மாவட்ட நேயர்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச புத்தம்பதி பாடலை கேட்டு மகிழ்வதற்கு 25 30 170 இன்னொரு நம்பரு 25 30 171 இந்த எண்களில் வரலாம். செல்லிட பேசுலேருந்து பேசுனீங்கன்னா 0452 என்கிற மதுரையோட எஸ்டிடி கூட முன் இணைப்பாக சேர்த்துக்கொள்ள விட்டு நிகழ்ச்சியில் இணைக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். வண்டியூர் செம்மன் சாலை சக்தி ஜனார்த்தனன் சார்.
0: சொல்லுங்க சக்தி ஜனார்த்தனன் சார். செம்மன் சாலையில்?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: ஏதாவது ஒரு பாடல்.
0: ஓகே, ஏதோ பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:32.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: இனிமேல இதமான காலை பொழுதில் பாட்டு வேணும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம் காசிமன் ஐயா, என்ன தொடர்ந்து பாட்டு கேட்கலாம்? பாட்டு வேணும் நிகழ்ச்சியில
4: காட்டுமல்லி,
0: சரி ஏதோ பாட்டு ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
4: நன்றி.

0: நேரம் 8:38.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
0: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு.

0: பாண்டிச்சுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
2: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 109.9 பாட்டு வணவன் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரிலும் விருப்ப பாட்டு தொலைபேசி நேரலையாக இடம்பெற்று இருக்கு. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க வருகிறவர்கள் வணக்கம். வணக்கம் கூறுபவர் யாருன்னு சொல்லிருங்களேன். என்ன படத்துல பாட்டு கேட்கலாம் சண்முகசுந்தரம்? உங்களோட இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு வர்ற மாதிரி தெரியுது. படம் திரும்ப சொல்லுங்க. போகன் படத்துல இருந்து பாடலை கேட்போமா?
3: நன்றி.
2: இது பாடல். This song is a tribute to all the heroes and villains.
4: மகன் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மகன் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு.

0: I'm waiting.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:44.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணும் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரில் விருப்ப பாடல்கள் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. மாமதுரை நேர் பாலமுருகன் சார், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்? பாட்டு வேணும் நிகழ்ச்சியில
4: ஜெய்பீம்ல இருந்து சார், தலைப்போதும் விலங்காற்று.
1: ஓகே, இதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
4: நன்றி சார்.
1: நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட ஏடா கூடமாக ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது, அவங்க பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்கள்ல அதை பார்த்து ரசிக்க வேண்டியது, இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு, அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர்? கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாராம் அவர். அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம். ஆமாம் அரசே, அவன் இல்லாமல் உரானும் அசையாது. இருந்த இடத்துலேருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாராம் ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர், இருந்த இடத்துலேருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துலேருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே மேஜிக் பண்ணுறது மாதிரி. அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சார். கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம், உறவினர்கள் இன்னும் எல்லோரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டுருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில் ராஜா உட்காந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில் அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆற்றுல போயிட்டுருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான், உடனே ராஜா குபீர்னு ஆற்றுல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நேரம் அல்லாடினார், மகனை காணலை. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆற்றுல குதித்து ராஜா கிட்டே வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமாக தான் இருக்கிறார், தண்ணியில் விழுந்தது வெறும் கல் தான் அப்படின்னார். ரெண்டு பேரும் ஈர உடையோட படகுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார். இது என்ன விளையாட்டுனார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே, ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துலேருந்து அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டிங்க. இப்போ நடந்தது என்ன? இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாருன்னதும் நீங்கள் ஊன்னு சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க?

0: இளவரசர் விழுந்துட்டாருன்னு தான் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க. அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேலே உள்ள பாசம், அன்பு, அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடம் கூடமாக எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாராம். அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னென்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறது தான். அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது, அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தி அனுப்புகிறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அன்றைக்கி ஒருத்தன் அப்படி தான் வந்தான், கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சுருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு? இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வினம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவான அழைப்பாளரை இப்பொழுது சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம்.
6: ஹலோ,
5: சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க.
6: இதயத்தில் இசை மட்டாப்புகளாய் மதுரை பண்பாளைக்கும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பாளைக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை சபகரத்தில் வந்து உங்கள் அன்பு தோறும் அந்தோணி சார்.
5: சொல்லுங்க அந்தோணி சார், நிறைவான அழைப்பாளர். இந்த பாட்டு
6: நல்ல ஒரு பாடலை போட்ட, நல்ல ஒரு பாடல் ஜீவுடன் ஒரு படத்துல.
5: சரி,
6: நீங்களே அங்க டான்ஸ் ஆடி
5: இதை பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
6: நன்றி சார்.
5: நன்றி.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் பாட்டு வழங்கும் விசில் இதுவரைக்கும் மதுரை மாவட்ட நேரிலும் விருப்ப பாட்டு தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றது. இனிதே நிறைவு பெறுகிறது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக மணி 9:02 ட்ரைட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை வரவிருக்கிறது. அதற்கு முன்பாக 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவில் இருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தூர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 9:03. FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 10

0.9 மெகாஹெர்ட்ஸில் தினமும் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட துள்ளலான பாடல்களுமாய் கேட்டுட்ருக்கோம். ட்ரங்க் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, விழுந்தவது போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைய குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட கேட்க ரெடியாக இருங்க சாந்தினியுடன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகாரி.

0: செய்யுங்கள் வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாட்ஸில் கேட்டுட்டு இருக்கும் டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இந்நாளின் சிறப்பு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளின் நோக்கம் என்ன அப்படின்னா, உணவு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் அனைவருக்கும் எடுத்துரைப்பது தாங்க.

உலக சுகாதார அமைப்பு மற்றும் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு தலைமையில் உணவு பாதுகாப்பு என்பது முழு விநியோக சங்கிலி முழுவதும் உள்ள ஒரு பகிரப்பட்ட பொறுப்பு என்பதை இது வலியுறுத்துது. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருது. இதன் கருப்பொருளாக இன்றைய ஆண்டு சுமையிலிருந்து தீர்வுகளுக்கு எங்கும் பாதுகாப்பான உணவு என்று பெயரிட்டுள்ளது.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுட்ருக்கோம். சின்ன சின்ன தகவல்களுடன் துள்ளல்களான பாடலுமாய் ட்ரை டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஒருவரின் சொந்த நிலம் அல்லது வீட்டின் உரிமை ஆவணங்கள் தெளிவாக இருந்தால் அது அவருக்கும் நம்பிக்கை பாதுகாப்பும் அளிக்கிறது. அந்த நோக்கத்துடன் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம்தான் ஸ்வமித்வா திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் உள்ள வீட்டு நிலங்கள் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அளவீடு செய்யப்பட்டு உரிமையாளர்களுக்கு சொத்து அட்டைகள் வழங்கப்படுகின்றன.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

ஸ்வமித்வா திட்டமானது கிராம மக்களுக்கு தங்களின் சொத்து உரிமையை உறுதிப்படுத்துவதோடு வங்கி கடன் பெறுவதற்கும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளை குறைப்பதற்கும் உதவுகிறது.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் குடி குடி இன்ஃபர்மேஷன்ஸோட கேட்டுருக்கும் டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மெசாலினா என்ற பேரினத்தைச் சேர்ந்த புதிதாக கண்டறியப்பட்ட மெசாலினா பிஷ்னோய் என்ற பல்லி இனமானது ராஜஸ்தானின் பிகானேர் மாவட்டத்தில் உள்ள காஷ்மீர் அருகே உள்ள திறந்தவெளி பகுதி பாலைவன வாழ்விடத்திலிருந்து இந்தியாவில் முதன்முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிர வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: போறதுக்கு போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிபடலையே.
1: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து
2: ஓட்டுங்கன்னு. ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: FM 101.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 106.9.

0: கிழிஞ்சிரும் போல.
1: எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து

0: அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேரம் 9:50 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது GST-ஐ முதலில் அமல்படுத்திய நாடு எது அப்படின்னா பிரான்ஸ் தாங்க.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இதுவரை நேர்கள் கேட்ட ரசித்த நிகழ்ச்சி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர் விருப்பம். சுமதி அவர்கள் பங்கு பெற்ற நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதி.
1: வானொலிக்கும் உங்களுக்கான தொடர்பு எப்படிமா?
2: வானொலிக்கும் எங்களுக்கான தொடர்பு அதாவது ஒரு வானொலியை வந்து கேட்கறது ஒரு விதம், அது கேட்டுட்டு சும்மா இருக்காம அதோட நாங்களும் அப்படியே பயணிச்சுக்கிட்டு எந்தெந்த நிகழ்ச்சிகள் இருக்கோ

0: அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டு பேசிக்கிட்டே நெசவுணுகிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கு. அதனால வானொலிக்கும் எங்களுக்கும் தொடர்பும் தான். நீங்க கொடுக்கற நிறைய விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே எங்களுக்கு வந்து நாள் போறதே தெரியாது. அதனாலதான் எங்களுக்கு வானொலினா ரொம்ப பிடிச்சது.
1: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் என்ன பாடல் கொடுத்துடலாம்?
0: ஜீன்ஸ் படத்துல இந்த பூக்கள் ஒளிஞ்சிருக்கும் பாட்டு கொடுங்க மேடம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியுடன்.
1: இப்போ கைத்தறியில வந்து இப்ப தொழில் செய்யறீங்க இல்லையா, இது எப்ப இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்தது? அதாவது சிறுபிள்ளை காலத்துல இருந்தே நீங்க நெசவு செய்து பழக்கம் உண்டா, இல்ல திருமணம் ஆன பிறகு செய்ய ஆரம்பித்ததா?
2: இல்ல மேடம், நாங்க வந்து பரம்பரையாவே நெசவுத்தில்தான் நெய்கிறோம். அதனால நான் 9வது படிக்கும் போது வந்து நெசவு நெய்ய ஆரம்பிச்சேன். இந்நாள் வரைக்கும் நெசவுதான் மேடம் நெய்கிறேன்.
1: அந்த தொழில் உங்களுக்கு கொடுக்கும் சந்தோஷம் எப்படியானது?
2: அந்த சந்தோஷத்தை வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தொழில் நெசவு தொழில்ங்கிறது. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி பட்டு சேலைகளை நாங்க நெய்யிறோம். அதனால இந்த நெசவு தொழில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது எது இருந்தாலும் இருந்து மனிதர்கள் வந்து ஆடை இல்லாம இருக்க முடியாது. அதாவது நீங்க அந்த தொழில் செய்யும் போது அந்த 3 நாள் சொல்றீங்க ஒரு சேலைக்கு, அப்ப அந்த 3வது நாள் அந்த சேலை உங்க கையில வாங்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்?
2: அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த சேலை யாரு கட்ட போறாங்களோ, யாரு அந்த சேலையை பார்த்துட்டு இது யாரு நெஞ்சாங்க, அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அந்த சேலையை பத்தி கேட்பாங்கல்ல மேடம், அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: அடுத்து உங்களுக்கு என்ன பாடல் கொடுத்தலாம்?
2: குணா படத்துல இருந்து கண்மணி அன்போடு பாட்டு போடுறேன்.
3: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
4: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
4: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
3: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் சுமதி அவர்களின் விருப்ப பாடலா தான் கேட்டுட்டு இருக்கோம்.
1: உங்கள் குடும்பத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்களேன்.
2: என்னோட குடும்பத்துல என்னோட கணவர் பேர் மணிகண்டன், என்னுடைய மகள் பேர் அபிராமி, 10th படிக்கிறாங்க. என்னுடைய மகன் பேர் ஆதிசேஷன், 7th படிக்கிறாங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் நேயர் விருப்பம்.
1: அடுத்து நீங்க இன்னும் நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: அதாவது நான் வந்து எப்படி பண்பலையில அதாவது கேக்குறது மட்டும் இல்லாம அதோட இணைஞ்சு பேசி நாங்களும் பண்பலையோட நாள் கழிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் கேட்டு பண்பலையில என்னென்ன நிகழ்ச்சிகள் வருதோ எல்லாத்தையும் கேளுங்க, கேட்டு நீங்களும் நன்மை பெறுங்கன்னு சொல்றேன் மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் சுமதி அவர்களின் விருப்ப பாடலை தான் கேட்டு ரசித்தோம். நேர்களே,
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த பண்பலைக்கு மிகுந்த நன்றி, நன்றி, நன்றி.
0: நேரம் 10:30. உன்னத உணவு உலக உணவு பாதுகாப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் கே சிவராம பாண்டியன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
2: வணக்கம் நேயர்களே, இன்று ஜூன் மாதம் 7ஆம் நாள் உலக உணவு பாதுகாப்பு நாள். மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஆதாரமாக இருப்பது உணவுதான். அதனால தான் உணவு உடை இருப்பிடம்னு சொன்ன நம் முன்னோர்கள் உணவுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி நமது உணவுகளில் கேப்பை, கம்பு, சோளம், கேழ்வரகு, சிறு தானியங்களை பிரதான உணவாக பயன்படுத்தினர். ஆனால் தற்போது அந்த நிலைமை மாறி துரித உணவு முறைகளை மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு காரணம் என்ன? கொஞ்சம் அலசி பார்த்தா தான் புரியுது. வீட்டில் கணவன் மனைவி இரண்டு பேருமே சம்பாதிக்க வேலைக்கு போகிறாங்க, சமைக்கக்கூட நேரமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். இருந்தபோதும் இவ்வாறு உணவகங்களை நாள்தோறும் நாடி செல்வதும் துரித உணவுகளை அதிகமாக உட்கொள்வதும் சரியான முறைதானா என்று கேட்டால் அதற்கு உண்டான பதில் கேள்விக்குறிதான். உணவகங்களில் வாங்கும் உணவுகள் சுகாதாரமானதா, உடல் நலனுக்கு பாதுகாப்பானதா, குறைகள் இருந்தால் தீர்வுகள் என்ன, இது போன்ற நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் கே சிவராம பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இன்று உணவு பாதுகாப்பு நாள். இந்த நாளை அறிவித்த அமைப்புகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்?
3: அனைத்து நேயர்களுக்கும் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக உணவு பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது உலக சுகாதார நிறுவனமும் ஐக்கிய நாடுகளின் ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து கொண்டாடப்படுகிறது சார். இந்தியாவில் வந்து சார் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யும் விதமாக 1954ஆம் வருடம் உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் இந்தியா முழுவதும் செயல்பட்டு வந்தது. அது ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருந்ததால் இதை வந்து ஒரு குடையின் கீழ் ஆர்கனைஸ் பண்ணி மத்திய அரசாங்கம் வந்து ஒரே சென்ட்ரலைஸ் பண்ணி அவங்க 2006 வந்து ஒரு சட்டம் இயற்றி இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்து இதை நம்ம வந்து கடைபிடிச்சு வரோம் சார்.
2: இப்போ இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம், கொண்டாடுறோம் அப்படின்னா நோக்கம்னு ஏதாவது இருக்கும்ல, சொல்லுங்க சார்.
3: கண்டிப்பாக சார், பொதுமக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தரமான உணவை வழங்குவதற்கு உறுதி செய்வதற்காக இந்த முயற்சி பண்ணுறோம் சார்.
2: எந்த ஒரு நாளை நம்ம அனுசரித்தாலும் சரி கொண்டாடினாலும் சரி ஒரு தீம் கருப்பொருளை மையமாக வச்சதா ஒரு நாளை நம்ம கடைபிடிக்கிறது உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உலக உணவு பாதுகாப்பு நாளுக்கு கருப்பொருள் அப்படின்னு என்ன சார் இந்த வருடத்திற்கு கொடுத்துருக்காங்க?
3: இந்த வருடத்திற்கான மைய கருப்பொருளானது ஆங்கிலத்தில் ஃப்ரம் பர்ன் டு சொல்யூஷன், சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது பிரச்சனையிலிருந்து தீர்வை நோக்கி, எல்லா இடங்களிலும் பாதுகாப்பான உணவு என்பதாகும். அதாவது ஒரு உணவை உற்பத்தி செய்யும் இடத்தில் இருந்து அது ஒவ்வொரு நுகர்வோரை சென்றடையும் வரை இடையில் உள்ள எல்லா நிலையிலும் அந்த உணவை பாதுகாப்பாக பேணி காப்பது நம் ஒவ்வொருடைய கடமையாகும். இதைத்தான் ஆங்கிலத்தில் ஃபார்ம் டு ஃபோர் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விவசாய பொருளானது உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய நிலத்திலிருந்து நாம் உண்ணக்கூடிய உணவு வரை பாதுகாப்பான நிலையில் பராமரிக்க வேண்டும். அதான் சார் இந்த வருடத்துடைய மைய பொருள் சார்.
2: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நீங்களே சொன்னீங்க, விவசாயம் பண்ணக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துலேருந்து நுகர்வோரை சென்றடையும் வரை பாதுகாப்பான முறையில் இருக்கணும்னு, அப்படி என்னென்ன பாதுகாப்பு முறைகள் இருக்குது சார்?
3: சார் நல்ல கேள்வி சார். இது வந்து நம்ம ஒரு விவசாய பொருள் உற்பத்தி பண்ணும்போது உற்பத்தி பண்ணுவதன் இடத்தில் இருந்து அதை வந்து ஒருத்தர் வாங்கி தயாரிப்பாளருக்கு கொண்டு போகிறாங்க. தயாரிப்பான இடத்துல வந்து அதுவும் சுத்தமாக வந்து பராமரித்து அவர் பேக்கேஜ் பண்ண பிறகு பேக்கிங்கில் வந்து நம்ம எஃப்எஸ்எஸ்சி நாம்சில் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்களோ, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய உணவு தரநிலை சட்டத்தின்படி அந்த லேபிளிங் எல்லாமே பராமரித்து அதை கோல்டு செயினில் மெயின்டைன் பண்ணி அவர் வந்து பேக்கிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்

0: அனுப்புகிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்லையும் அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி இங்கே தயாரிப்பாளர் பண்ணதையும் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணதையும் இங்கே விற்பனையாளர்களுக்கு அதுவும் இதே ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ணி விற்பனையாளர்லேருந்து நம்ம வாங்குற நுகர்வோருக்கும் அந்த பொருள் வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் லெவலில் போய் சேர வேண்டியிருக்கும். இது நடுவில் டேமேஜ் ஆகிறதோ இல்லை வேறு ஏதாவது கலப்படங்கள் இருந்துச்சுன்னா நடுவில் அதுக்கு வந்து உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டத்தின்படி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சார்.
1: நமக்கு மனிதர்களுக்கு வந்து இயற்கையாகவே நிறைய உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உணவு மூலமாக ஒரு டிசீஸ் நமக்கு பரவுதுன்னா அதற்கு என்ன காரணிகள் இருக்கும்?
0: மெயினாக வந்து சார் இது பர்சனல் ஹைஜீனிக் சார். இன்னொன்று சமைத்த உணவுகளை மீண்டும் மீண்டும் சமைத்து நம்ம குளிர்சாதன பெட்டியில் வைத்து திருப்பியை மீண்டும் சமைக்கும் போது அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வருதுங்க சார். இது போக ஹாஃப் குக்கிங் சரியாக வேக வைக்காமல் உணவு வந்து நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் அவசரத்துக்கு நம்ம சொன்ன உடனே வேகமாக சமைத்து கொடுங்க, நாங்கள் வெளியே கிளம்புனே அவங்க வேகமாக ஹாஃப் குக்கிங்கில் பண்ணி கொடுத்தாலும் இந்த மாதிரி நம்ம உணவு மூலமாக பரவக்கூடிய நோய்கள் வரும். பர்சனல் ஹைஜீன்ங்கிறது ஓரல் ஃபீக்கல் ரூட், சரியாக நம்ம கைமுறையில் சுத்தம் செய்யாமல் அதன் மூலமாக உணவை எடுத்து நம்ம வந்து உணவு உட்கொள்ளும் போது அதன் மூலமாக நம்ம டைஃபாய்டு ஃபீவர், நமக்கு வந்து மஞ்சள் காமாலைகள் என்றோ நாங்கள் சொல்கிற மாதிரி பைட்டில் வைரல் ஃபீவர் நிறையா வந்து இதில் வந்து ஃபுட் பாய்சனிங்கில் நிறையா வாய்ப்பு இருக்குது சார். மேபி நம்ம சரியாக வந்து உணவை வந்து சமைக்காமல் டைரெக்டாக வாஷ் பண்ணாமல் சாப்பிட்ற உணவுகளே நமக்கு இந்த மாதிரி ஃபுட் பாய்சனிங் ஏற்படுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார். உதாரணத்துக்கு பழங்கள் எதுவுமே நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம்னா வரும்போது என் டஸ்ட் இருக்கும், அதே மாதிரி ஏதாவது கெமிக்கல் ஏதாவது சேர்த்துருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம உணவு உட்கொள்ளும் போது அந்த கெமிக்கல் நம்ம உடலுக்கு போய் சென்று அதுக்காக ஃபுட் பாய்சனிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சார்.
1: நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உணவு பாதுகாப்பை கவனிக்கக்கூடிய அமைப்புகள்னு என்ன இருக்காது சார்?
0: எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவோம், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தையும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவங்க தான் இந்தியா லெவலில், அவங்களுக்கு மேலே ஹெட் வந்து நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சுகாதார அமைச்சகத்தின் கீழே இயங்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இதே மாதிரி சுகாதார அமைச்சகத்துக்கு கீழே ஒவ்வொரு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழே வந்து கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டின்னு இருப்பாங்க சார். அவங்க கமிஷனர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நாங்கள் டெசிக்னேட் ஆஃபீஸர் நியமன அலுவலர் இருப்போம். எங்களுக்கு கீழே வந்து உணவு பாதுகாப்பு அலுவலர் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து செயல்பட்டு இந்த உணவை வந்து இந்தியா முழுக்க வந்து ஒவ்வொரு முறைகளையும் வந்து அவங்களே இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம உணவுல போய் தயாரிக்க இடத்துலையும் நாங்கள் ஆய்வு செய்யணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண இடத்துலையும் நாங்கள் ஆய்வு செய்வோம், அதே மாதிரி அவங்க ரீட்டைல் ஷாப்ஸ்லையும் சின்ன சின்ன கடைகளையும் ஆய்வு செய்வோம், சாலையோர கடைகளையும் நாங்கள் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு தரமான பாதுகாப்பான உணவு கிடைப்பதை நான் உறுதி செய்வதற்கு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது சார். மாநில லெவலில் அந்தந்த சுகாதார அமைச்சகங்கள்லேருந்து அந்த செயல்படுது சார். மத்திய அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சகத்தின் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ செயல்படுறாங்க சார்.
1: நீங்கள் வந்து நியமன அலுவலராக இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு கீழே வந்து அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மதுரை மாவட்டம்னு எடுக்கும்போது ஒரு மதுரை மாவட்டத்திற்கு மட்டும் எத்தனை அந்த மாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க சார்?
0: ஸோ நமக்கு வந்து அலாக்கேட் பண்ணது வந்து சார் மொத்தம் 19 பேர் இங்கே நம்ம உணவு பாதுகாப்பு அலுவலர் அலாக்கேட் பண்ணியிருந்தாங்க சார். இப்போ ஒவ்வொருத்தரும் ரிட்டைர்மெண்ட் ஆக இன்றைய நிலைக்கு வந்து 14 பேர் இருப்பாங்க சார். மதுரை மாவட்டம் லெவலில் 14 பேர் தான் இருக்கும். இதை வைத்து நம்ம வந்து இந்த உணவு பாதுகாப்பு துறையில் வந்து மதுரை மாவட்டத்திலும் சிறப்பாக செயல்பட்டு வந்துருக்கோம் சார்.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு உணவு பொருளை நான் வாங்கிட்டேன், கலப்படம் இருக்குது அப்படின்னு நான் எப்படி அறிஞ்சிக்கொள்ள முடியும்? அப்படியே கலப்படம் இருக்குன்னு எனக்கே நல்லா தெரியுதுன்னா அதை வந்து இப்போ நான் உங்ககிட்ட புகார் அளிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்?
0: நீங்கள் வந்து உணவு பாதுகாப்பு துறையில் வந்து ஒரு வாட்ஸ்அப் புகார்னு கொடுத்துருக்காங்க சார். தமிழகம் முழுவதும் ஒரே நம்பர் தான், 9444023229444-0422. அதுலேயும் நீங்கள் புகார் அளிக்கலாம். இந்த மாதிரி எங்கள் பொருளை வாங்கும்போது எனக்கு கலப்படமாக தெரியுது, பார்த்தவொடனே சில பொருட்களை சொல்ல முடியும், சில பொருட்கள் நம்ம வந்து ஆய்வு முறையில் வந்து டெஸ்ட் பண்ணி தான் உறுதியை சொல்ல முடியும். அந்த பொருட்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அல்லது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு டைப் அடிச்சு அனுப்பினாலும் சரி, வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் சரி, இல்லை ஃபோட்டோ எடுத்து இந்த கடையில் இந்த மாதிரி வாங்கினங்க, எனக்கு வந்து இந்த பொருள் மேலே சந்தேகம் இருக்குது, கலப்படம் இருக்குது, நீங்கள் வந்து கண்டறிஞ்சு எங்களுக்கு வந்து ஆய்வு செஞ்சு நடவடிக்கை ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த கடையின் மீது அட்ரஸ் முழுமையான முகவரி இருந்தால் அந்த கடையில் வந்து உணவு பாதுகாப்பு அலுவலர் மற்றும் நானும் நேரடியாக போய் சென்று ஆய்வு செய்து வித்தின் 48 மணி நேரத்துக்குள் உங்களுக்கு வந்து அந்த கடையின் மீது நிறுவனத்தின் மீது எடுத்த நடவடிக்கையை உங்களுக்கு அது மெசேஜாகவும் வந்துடும், இல்லை மெயிலாகவும் வந்துடும், உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கே வந்துடும். இது வந்து TNFST ஆப் அப்படின்னு ஒரு உருவாக்கியிருக்காங்க சார். இல்லை unavupugar.com அந்ததுலேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுத்து 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பதில் நாங்கள் ரிப்ளை கொடுத்துருவோம். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உங்களுடைய பேரோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் தகவல் சொல்கிறதுக்கு தேவையில்லை, நீங்கள் எந்த உங்கள் முகவரையும் தெரிவிக்கும் தேவையில்லை. இது உங்களுடைய தனி மனித உறுப்பு பாதுகாக்கப்படும், அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாலும் நாளைக்கு அது இஷ்யூ ஆகும். ஸோ அதனால் எங்களுக்கு சென்னையில் இந்த நம்பர் காமன் நம்பர் சார், அங்கேருந்து எங்களுக்கு எனக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க, அவங்க ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப்பில் வரும், அதை வந்து நாங்கள் உணவு பாதுகாப்பு அனுப்பிச்சு நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த

0: போட்டவங்களுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணிடுவோம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி கலப்படங்கள் இருந்து நாங்கள் டவுட் பண்ணோம்னா ஆயின் போது இருந்து அதை நாங்கள் சாம்பிள் எடுத்து லிட் பண்ணி அது உணவு மாதிரி எடுத்து நமக்கு அரசு நிர்ணயித்துள்ள என்னியபிள் லேவுக்கு அனுப்பிவிட்டு அதில் எதுவும் நமக்கு வந்து தவறுகள் இருந்தால் அதை நாங்கள் வந்து உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டம் முடி அவங்க நடவடிக்கை எடுப்போம் சார். அந்த கடையின் உரிமையாளையுமே நடவடிக்கை எடுப்போம், விற்பனையாளையுமே நடவடிக்கை எடுக்கலாம் சார், தயாரிப்பாளர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கும், மூணு பேரும் மேலே வந்துடுவாங்க சார்.
1: இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கலப்படம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு, நீங்கள் உடனே வந்து அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பண்ணுறீங்க. ஆய்வு பண்ணும்போது நீங்கள் வந்து அதை வந்து சாம்பிள் எடுத்து அரசு நிர்ணயித்த லேபில் கொடுத்து நீங்கள் டெஸ்ட்டு பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. லேபுக்கு அனுப்பும்போது அங்கே ப்ராசஸிங் டைம் லேட் ஆகும்போது அது வந்து கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல சார்.
0: ஒரு பொருள் எடுக்கும்போது சார் நேச்சர் ஆப் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பை டேட் இருக்குது, அது என்றைக்கு மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க அந்த தேதி பார்த்து தான் சார் நம்ம எடுக்க முடியும். இவங்க வந்து எக்ஸ்பைரி பொருள் நம்ம வந்து நம்ம வச்சுருந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்து அனுப்புனா நீங்கள் சொன்ன மாதிரி அதை நம்ம சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது வந்து நமக்கு உகந்ததல்ல. இதே நம்ம வந்து அவங்க அனுப்பும் போதே நம்ம லாங் எக்ஸ்பைரி இருக்கா ஷார்ட் எக்ஸ்பைரி ஆகுன்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட்டில் வந்து வாங்கும் போதே வாங்கிடுவோம் சார்.
1: உணவகங்களில் அந்த மாதிரி இருந்ததுன்னா
0: உணவகங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சிக்கன் இருக்குது, அவங்களுக்கு வந்து சமைத்த உணவாக இருக்குது, அதை நம்ம ஃபார்முலின்னு போட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது சார். அதை எடுத்து நம்ம அருகில் உள்ள இப்போ மதுரைனா மதுரைக்குள்ளே இருக்க நம்ம கவர்மெண்ட் அரசு பகுப்பாய்வு கூடத்துக்கு அனுப்பிவிட்டு நம்ம உடனே வந்து அதை டூ டேஸில் ரிசல்ட் வாங்கிக்கலாம் சார். நம்ம அப்படி அதற்கு மேலே நம்ம டவுட் பண்ண மைக்ரோ பயாலஜி டெஸ்ட் பண்ணோம்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்காங்க நமக்கு, அரசு மருத்துவக் கல்லூரியில் கொடுத்து மைக்ரோ பயாலஜி டெஸ்ட்டு நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் சார்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வந்து பெரும்பாலும் வந்து மக்கள்கிட்ட வந்து உணவும் தரமானதாக கிடைக்கணும், விலையும் குறைவானதாக இருக்கணும் அப்படின்ட்டு சாலையோர கடைகளில் வந்து பெரும்பாலும் நாடி செல்கிறாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த சாலையோர கடைகளில் உணவு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வழிமுறைகள் என்னென்ன இருக்குது சார்?
0: சார் இது ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டில் வந்து சாலையோர கடைகளுக்கும் அனுமதி உண்டு, அவங்களுக்கு உணவு விற்பனை செய்வதற்கு மத்திய அரசாங்க சட்டத்திலையும் இருக்குது, தமிழக அரசு சட்டத்திலையும் இருக்குது. அவங்களுடைய உணவுப் பொருட்கள் வந்து தரமானதாக இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் ஆய்வின் மூலமாக தான் சொல்ல முடியும். அவங்க ஆய்வு பண்ணும்போது நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஹைஜீனிக் பர்சனல் ஹைஜீனிக் வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம், அதை தன் சுத்தத்தை பற்றி சொல்கிறோம், அவங்களுக்கு ட்ரைனிங் தனியாக கொடுக்குறோம். சாலையோர வியாபாரிகள் சங்கம் தனியாக அவங்க இருக்காங்க, அவங்க மூலமாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு என்ஜிஓஸ் மூலமாகவும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நூறு பேராக பேட்ச் வைஸ் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உணவு எப்படி நீங்கள் வந்து பாதுகாப்பாக தயாரிக்கணும், எப்படி தரமான பொருட்களை வாங்கணும், அதை வந்து எப்படி பாதுகாப்பாக வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யணும், நீங்கள் எவ்வளவு இதில் வந்து சுத்தமாக இருந்துக்கிறணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு ட்ரைனிங் மூலமாக சொல்லி அவங்களுக்கும் எஃப்எஸ்எஸ்ஐ உரிமையத்தை பற்றி சொல்லி அவங்களையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிறோம் சார். அவங்களையும் அப்போ தான் கண்காணிக்க முடியும் எங்கே உணவுப் பொருள் வாங்குறாங்க, எங்கே தயாரிக்கிறாங்க, எந்த இடத்துல விற்பனை செய்கிறாங்கன்னு கண்காணிக்கிறதுக்கு தான் உணவு பாதுகாப்பு உரிமை சான்றிதழ் வந்து நம்ம பண்ண சொல்கிறோம் சார். அவங்களை தொடர்ந்து நம்ம கண்காணித்து அவங்களுக்குன்றையும் நாங்கள் வந்து சாம்பிள் எடுத்து அனுப்புகிறோம் சார். அது பழங்களாலும் சரி காய்கறிகளாலும் சரி நம்ம சாம்பிள் எடுத்து டெஸ்டிங் அனுப்புகிறோம் சார். இதை வந்து முறைப்படுத்தி தான் சார் இருக்கும் தொடர்ந்து.
1: இப்போ நீங்கள் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வேலையும் பாதிக்கப்படும்ல, இப்போ எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுப்பீங்க, அதற்கு ஏதாவது அவங்க பணம் கட்டணுமா இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டைஃபன் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா?
0: அதாவது ஒரு ரெண்டு வகை கேட்டகரி இருக்குது சார், பதிவு சான்றிதழ் பெற்றவங்களுக்கு பேசிக் கேட்டகரி சார், அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். சாலையோர பணியாளர்களுக்கு வந்து எந்தவித இது இல்லாமல் நிதி இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் சார். அவங்க எதுவுமே பணம் அமௌண்ட் கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே காஸ்ட்லேயே வந்து நம்ம உணவு பாதுகாப்பு சான்றிதழ் அதாவது ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தின் மூலமாக ஏஜென்சி மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் டே ட்ரைனிங் தான் சார். மார்னிங் ஒரு 10 o'clock வந்து ஈவினிங் மதியத்துக்கு மேலே அவங்க போயிடலாம் சார், 2 hours மேக்ஸிமம் இருக்கும். அதில் வந்து அவங்களும் பார்ட்டிசிபேஷன் பண்ணணும், என்ன டவுட் கேட்டுக்கலாம், என்ன எப்படி நம்ம உணவுப் பொருட்களை வந்து நம்ம கையாளணும், எப்படி பொருட்கள் வாங்குற முதல் கொண்டு ஒவ்வொரு பொருளும் எப்படி நீங்கள் வாங்கணும், தரம் பார்த்து வாங்குறது, லேபிளிங் பார்த்து வாங்குறது, அதே மாதிரி எந்த பொருளும் லேபிள் இல்லாத பொருள் வாங்காதீங்க, இந்த விஷயங்களை அவங்க சொல்லிக் கொடுத்து நீங்கள் சமைக்கும்போது இந்த கலரான பொருட்கள் அதிகமாக செயற்கை சேர்மானங்கள் உள்ள பொருட்களை சேர்க்கக்கூடாது, அதனால் ஏற்படும் விளைவுகள், அது தரமான குடிநீர் பாதுகாப்பான குடிநீர் வச்சு நீங்கள் சமைக்கணும், இந்த விஷயங்களை அவங்களுக்கு ட்ரைனிங்கில் நம்ம வந்து கரெக்டாக சொல்லிட்டு தான் சார் இருக்கோம். இப்போ நம்ம வந்து மதுரை மாவட்டத்திலே கடந்த வருடம் வந்து 2300 பேர்த்துக்கு மாவட்டம் முழுக்க வந்து ட்ரைனிங் கொடுத்துங்க சார், நம்ம இதுவரைக்கும் உணவு பாதுகாப்பு பயிற்சி கொடுத்துங்க சார். இதில் வந்து நம்ம அரசில் உள்ள நிறுவனங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு, காலை முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பணியாளர்களுக்கு, மதிய உணவு திட்டம் பண்ணுறவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். இதில் அவங்களுக்கும் நம்ம எந்தவித இது நிதி இல்லாமல் தான் வாங்கிட்டுருக்கோம் சார்.
1: இப்போ உணவகங்களுக்கு தர சான்றிதழ் நீங்கள் கொடுக்குறீங்க, அது வந்து தர சான்றிதழ் வாங்குவதற்கு அந்த உணவகங்கள் உரிமையாளர் வந்து எவ்வளோ கட்டணம் செலுத்தணும், அந்த உரிமம் வந்து எத்தனை வருடங்களுக்கு செல்லுபடியாகும், ரெனியூவபிள் டைம் அப்படின்னு இருக்குதா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: எஃப்எஸ்எஸ்ஐயில் உணவு பாதுகாப்பு உரிமம் அன்று உணவு பாதுகாப்பு பதிவு சான்றிதழ் இரண்டு வகை இருக்குது சார். ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வந்து பதிவு சான்றிதழ் பற்றி சொல்லிடுறேன். இது எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்குறதுனா பதிவு சான்றிதழ் பெறுவதற்கு மினிமம் வந்து 100 rupees அமௌண்ட் வந்து ஃபாஸ்ட்காஸ்ட்

0: ஜிஓவின்னு நம்மளுடைய வெப்சைட் இருக்குது சார். இணையதள முகவரில் நீங்கள் போய் அவங்க டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் சார். இதில் வந்து தேவைப்படுது ஆதாரம், அவங்களுடைய ஃபோட்டோவும் மட்டும்தான். அதுக்கு வந்து அவங்களுடைய டேர்ன் ஓவர், இயர்லி டேர்ன் ஓவர் 1.5 crore இருந்தால், 1,50,00,000 இருந்தால் அவங்க வந்து வெறும் 100 ரூபா பதிவு சான்றிதழ் பெற்று பெற்றுக்கலாம் சார். இது இந்த வருடத்திலிருந்து 1/4/2026 எஃப்எஸ்எஸ்ஐயால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க சார். அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட் லைசன்ஸுங்கிறது அபவ் 1.5 crore to 50 crore வரை அவங்களுடைய டேர்ன் ஓவர், ஆனுவல் டேர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஸ்டேட் லைசன்ஸ் பார்த்துக்கலாம் சார். லைசன்ஸ் கேட்டகரி அவங்க நியூவா லைசன்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா 5,000 வந்துடும் சார். அரசு நிர்ணயித்த பணத்தை வந்து நீங்கள் செலுத்திக்கலாம். ஆன்லைன்லேயே அவங்களுக்கு நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு நாங்கள் டைரக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு செய்து உண்மையிலே அந்த இடம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்களா, உணவு உற்பத்தி பண்ணுறாங்களா, அதை வந்து கள ஆய்வு செய்வோம். அது உணவு பாதுகாப்பு அலுவலகம் செய்வாங்க, நாங்களும் சேர்ந்து அதை உறுதிப்படுத்தி விட்டு தான் நான் கொடுக்க முடியும். சில பேர் இதை வந்து சில தவறான வழிகளை வந்து பயன்படுத்த வாய்ப்புகள் இருப்பதால் இதை நாங்கள் வந்து நேரடியாக கள ஆய்வு செய்தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று மத்திய அரசாங்கத்துடைய உணவு பாதுகாப்பு உரிமை சான்று அது வந்து அபவ் 50 crore மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து மத்திய அரசாங்கத்துடைய லைசன்ஸ் கிடையாது போயிடலாம் சார். இதில் வந்து நமக்கு எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான், எதுலேயும் கை மூலமாக நேரடியாக வந்து பணத்தை வந்து செலுத்துவதற்கு அவசியம் இல்லை. இதை வந்து அவங்களுடைய fastcast.gov.in போய் வெப்சைட்லேயே ஆன்லைன்லேயே அவங்க அப்டேட் பண்ணிக்கலாம் சார். தரச்சான்றலுங்கிறது வேறு சார், இது உணவு பாதுகாப்பு சான்றிதழ். தரச்சான்றலுங்கிறது எஃப்எஸ்எஸ்ஐயால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி மூலமாக அந்த நிறுவனத்தை போய் ஆடிட் பண்ணுவாங்க. வருட வருடம் இல்லை 6 மாதம் ஆடிட் பண்ணி இவங்க நாம்ஸ் படி எல்லாமே வச்சுருக்காங்க, செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க சார். மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா, அந்த உணவில் வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க ஃபுட் ஹேண்டில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா, அவங்க வந்து தன் சுத்தம் பண்ணுறாங்களா, ஹெட் கேப் போட்டிருக்காங்களா, கையில் க்ளோஸ் போட்டிருக்காங்களா, அதே மாதிரி அவங்க எல்லா பொருட்களும் வந்து தரமான பொருட்களை பயன்படுத்துகிறாங்களா, எல்லா லேபிள் உள்ள பொருட்கள் பயன்படுத்துகிறாங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் சர்டிஃபிகேட் எடுத்துருக்காங்களா, அதே மாதிரி அவங்களுடைய வெசல்ஸ் தயாரிக்கும் இடம், அந்த அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே சுத்தமாக சுகாதாரமாக இருக்கின்றதா, இதெல்லாம் அவங்க பார்த்து ஆடிட் பண்ணி ப்ரீ ஆடிட் பண்ணுவாங்க சார். ப்ரீ ஆடிட் பண்ணி ஒரு 1 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதில் அவங்க சொன்ன ரெக்டிஃபிகேஷன் சில இதெல்லாம் வந்து குறைகளை வந்து அவங்க நிவர்த்தி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அடுத்து போஸ்ட் ஆடிட் பண்ணி அவங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க சார். அதான் தரச்சான்றிதழ். அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து நூன் மில் சென்டர் ஐசிடிஎஸ்க்குலாம் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ண சொல்லி நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க சார். ப்ரைவேட்டில் அவங்க பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா தனிப்பட்ட முறையில் நிறுவனங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் வந்து 3,000 ஆரம்பிக்கிறாங்க சார். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் 3,000 மினிமம் ஆரம்பிச்சு இது ஸ்டார் ரேட்டிங் சார். ஒரு குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சுன்னா 5-star ரேட்டிங்காக கொடுத்துறாங்க, எக்ஸலண்ட்னு கொடுத்துறாங்க. கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா வெரி குட், கொஞ்சம் மீடியம் ஆச்சுன்னா குட். இந்த கேட்டகரி அவங்க வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துறாங்க சர்டிஃபிகேட்டை. இதை நீங்கள் வந்து அவங்க நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் ஏற்றி வச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய நிறுவனத்தை பிரபலப்படுத்துறதுக்கு பண்ணாங்கன்னா இது வந்து வெளிநாடுகளிலும் இது வந்து கொஞ்சம் பிரபலமாக இருக்குது சார். இந்தியாவிலையும் இப்போ அறிமுகப்படுத்திட்டு நம்ம கடந்த ஒரு 5 வருடங்களாக பண்ணிட்டு இருக்காங்க சார்.
1: எத்தனை வருடத்திற்கு அந்த உரிமம் சார்?
0: சார் உணவு பாதுகாப்பு சான்றிதழ் வந்து அவங்களுக்கு வந்து 1 இயர்லேருந்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சார். 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். லைசன்ஸ் கிடையாது அப்படி தான், அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் நம்ம வந்து அவங்களையும் கட்டணங்கள் செலுத்தி 5 இயர்ஸ் வரை அப்ளை பண்ணிக்கலாம் சார். இதை புதுப்பிக்கும் போது தேதி முடிந்தவுடனே நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு சிரமம், திருப்பி அவங்களுடைய ஏற்கனவே பண்ணவங்க மேலே ஓடிபி வரணும், இமெயில் அட்ரஸ் கேட்போம். இப்போ நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருந்தால் பிஃபோர் 2 மாதத்துக்கு முன்பே நீங்கள் வந்து அதே ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி உடனே அதை புதுப்பித்துக் கொள்ளலாம் சார்.
1: ஒருவேளை புதுப்பிக்கலை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் உரிமையாளர் வந்து மறந்துட்டார், இப்போ வந்து நான் வந்து அதுக்கு வந்து பெனால்ட்டி கட்டணுமா? அந்த மாதிரி
0: கண்டிப்பாக சார், அது நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பிரி ஆகாமல் நீங்கள் தான் மெயினாக அதுக்கு தான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஒவ்வொரு நிறுவனத்துக்கு முன்னாடி நீங்கள் லைசன்ஸோ ஆர்சியோ வந்து கடையின் முன்னாடி அவங்க கேஸ் பில் போகிற இடத்துலையோ ஒரு விசிபிள் தெரியற இடத்துல அவங்க மாட்டி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படியும் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும், என்றைக்கு வந்து எக்ஸ்பிரி ஆகும்னு தெரியும். அதை வந்து அவங்க பயன்படுத்தி அவங்க முன்னாடி ரினியூல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாமல் விட்டு எக்ஸ்பிரி ஆக விட்டு நாங்கள் ஆய்வும் போது கண்டுபிடிச்சோம்னா அவங்க மேலே பெனால்ட்டி வந்து உண்டு சார். பெர் டேவே வந்து அவங்களுக்கு வந்து அதே நம்பர் அரிசிங் போனால் பெர் டேவே வந்து 100 ருபீஸ் போடுவாங்க பெர் டே. அப்போ 2 இயர்ஸ்னால் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், அது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட். அது போக இந்த ரினியூவல் இதுக்குரிய பேமெண்ட் கட்டணும், அதோட ஃபைன் அமௌண்ட் டபுள் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். அவங்க உரிமத்தை வந்து அவங்க கண் முன்னாடியே அவங்க மாட்டி வச்சுருந்தாங்க தான், இதை வந்து நம்ம காலாவதியாக விடாமல் அவங்க முன்னாடியே நாங்கள் ரினியூல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை வந்து அவங்களுடைய ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு உணவகங்களும் தான் கண்காணிக்கும். நாங்களும் வந்து fastcast.gov வெப்சைட் மூலமாக அங்கே எந்த மெயில் அட்ரஸ் மூலமாக கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு போயிடும், தகவல் போயிடும் சார். அவங்களுக்கு உரிமம் காலாவதியாக போகுது, லைசன்ஸு உங்களுக்கு உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் போகும். அந்த சம்மந்தப்பட்ட உணவு நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய மெயில் அட்ரஸ்ஸு அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதில் கொடுத்து வச்சா தான் அவங்களுக்கு இந்த மெசேஜ் கம்யூனிகேட் ஆகும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ரினியூவல் பண்ணுறது டேட்டு தெரிஞ்சிடும், உடனே அப்ளை பண்ணி அவங்க பண்ணிக்கலாம் சார்.
1: உணவகங்களுக்கு இப்போ உரிமை கேட்டு உங்ககிட்ட அப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் கள ஆய்வு பண்ணி நீங்கள் வந்து அந்த உரிமம் கொடுக்குறோம் லைசன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் லைசன்ஸ் கொடுத்துட்டீங்க, நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ உங்களுடைய அதிகாரிகள்

0: வந்து வருடத்திற்கு எத்தனை முறை அந்த உணவகத்தில் போய் ஆய்வு மேற்கொள்வாங்க? அந்த உணவுப் பொருளை வந்து ஏதாவது சாம்பிள் எடுத்து ஆய்வுக்கு அனுப்புவது உண்டா சார்?
1: ஒவ்வொரு உணவு பாதுகாப்பு அலுவலர் வந்து மினிமம் வந்து டெய்லி வந்து ஒரு 15 to 20 கடைகள் வந்து ஆய்வு செய்யணும் சார். இதில் வந்து ஆய்வு செய்யும்போது இந்த கடைகளுக்கு வந்து இத்தனை நாட்கள் தான் போகணும், ஒரு முறை போகணும், ரெண்டு முறை போகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கிடையாது சார். எப்போ வேணாலும் எந்த நேரம்னாலும் அவங்கள போய் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் வந்து அந்த கடையை நிறுவனத்தையோ இதை ஆய்வு செய்யலாம் சார். லைசன்ஸ்லேயே என்னென்ன கேட்டகரி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடும் சார். அந்த பொருள் தான் விற்கிறாங்களா, அது போக வேறு எதுவும் அடிஷனலாக விற்கிறாங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணணும் சார் அவங்க. அது ஒன்று. இன்னொன்று, இது போக அவங்க சுத்தமாக இருக்கிற இடங்கள் வந்து தன் சுத்தம் என்கிறார்களா, அது மாதிரி பொருட்கள் வந்து எந்த பொருட்களும் எக்ஸ்பைரி ஆன பொருள் வச்சுருக்காங்களா, லேபிளிங் உள்ள பொருள் வச்சுருக்காங்களா, இதெல்லாம் வந்து அவங்க கல ஆய்வில் பண்ணுவாங்க சார். பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒவ்வொரு உணவு பாதுகாப்பாளர்களுக்கு வந்து மினிமம் வந்து அவங்க குறைஞ்சது 25 to 30 சாம்பிள் எடுக்கணும் சார். 25 to 30 சாம்பிள்ஸ் வந்து அவங்க ஒவ்வொரு உணவு பாதுகாப்பாளர்களும், அது நம்ம மாநில அரசால் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அது அவங்க எந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் வந்து எந்த கடையிலையும் வந்து எப்போ வேணாலும் ஆய்வு செஞ்சு இந்த பொருள் தான் எடுக்கணும் கிடையாது சார். அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, நம்ம எடுத்து அவங்க அரசு நிர்ணயித்த அந்த லேபுக்கு அனுப்பாங்க சார். நமக்கு வந்து நியர்பை டிஸ்ட்ரிக்டே கொடுக்க மாட்டாங்க, நமக்கு வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் தான் நமக்கு வந்து அனுப்புவாங்க. நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல அனுப்புனா நமக்கு ஏதாவது வந்து மால் ப்ராக்டிஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் தான் அனுப்புகிறாங்க. அதை நம்ம அனுப்பி நம்ம சாம்பிள் ரிசல்ட் பண்ணுறோம் சார். இதில் அவன் நம்ம டார்கெட் வந்து எப்பயும் போல மதுரை மாவட்டத்தில் வந்து இந்த வருடம் வந்து 100% அச்சீவ் பண்ணுறேன் சார். மேற்கொண்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் பேசிஸ் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப் புகார்லையோ இல்லை திடீர்னு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகுது இல்லை ஏதாவது ஒரு மெயிலில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது இந்த உணவுனா அதுக்கு நாங்கள் சாம்பிள் எடுத்து அது நமக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் சார்.
0: ஒவ்வொரு அதிகாரிக்கும் டார்கெட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு. இப்போ நான் ஒரு தனி மனிதன், ஒரு பப்ளிக்காக உங்களுடைய பணிகள்லாம் நான் எப்படி பார்வையிட முடியுமா? ஏதாவது அதுக்கு வெப்சைட் இருக்குதா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து மக்கள்கிட்ட வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? அப்படின்னா உங்களுடைய ஒரு வருடத்திற்கு மதுரை மாவட்டத்தில் மட்டும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எத்தனை சார் வந்திருக்கு?
1: சார், நீங்கள் முதல் கேள்வி வந்து கேட்டதப்ப நம்ம நிறுவனங்களை ஆய்வு செஞ்சு பார்க்க முடியுமான்னு கேட்டீங்க. அது FSSI.gov.in அப்புறம் பார்க்கலாம். இன்னொன்று வந்து FASTCAST.gov.in நம்ம கவர்மெண்டுடைய வெப்சைட்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஆய்வு செய்வது எல்லாமே ஆன்லைனில் தான் அப்டேட் பண்ணணும் சார். இன்ஸ்பெக்ஷன் வந்து அவங்க ஆன்லைன்லேயே ஒரு அது டார்கெட் வந்து தனியாக அது ஒரு 30 இருக்குது சார். டெய்லி நான் சொன்னல அதே வந்து அவங்க வருஷத்துக்கும் திருப்பி அதே மாதிரி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணி ஹை ரிஸ்க் கேட்டகரி பண்ணுவாங்க. ஹை ரிஸ்க் கேட்டகரி என்னென்னா நமக்கு மீட் ஷாப், மட்டன் ஷாப்ஸ், சிக்கன் ஷாப், ஃபிஷ்ஷு, அதே மாதிரி ஆயில், மில்க், வாட்டர், இந்த மாதிரிலாம் நமக்கு FSSI.gov.in நமக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டுருவாங்க சார். அதை வந்து நமக்கு கொஞ்சம் ஆய்வு செஞ்சு எல்லாமே ஆன்லைன் மூலமாக பண்ணுறதான் சார். அவங்களுக்கு வெப்சைட்லேயே போய் தாராளமாக இதை வந்து நம்ம பொதுமக்கள் பார்வையிட்டுக்கலாம். இன்னொன்று வந்து சார், நீங்கள் ஆய்வு செஞ்சதுக்கு வந்து ரிப்போர்ட்டை வந்து திடீர்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு புகார் வருது, மெயிலில் வருது, அந்த மெயிலுக்கு வருது, எந்த மெயிலுக்கு நமக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சோ நம்ம ஆய்வு செஞ்சு அந்த மெயில் அட்ரஸ்க்கு நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். அது காப்பி அவங்களுக்கு போட்டுவிட்டு என்ன நம்ம ஆக்சிடென்ட் டேக் எடுத்தோம், என்ன அங்கே சாம்பிள் எடுத்திருக்கோமா, அவங்களுக்கு எதுவும் பெனால்ட்டி போட்டிருக்கோமா, இந்த விஷயத்தையும் நாங்கள் அவங்களுக்கு அந்த மெயில் மூலமாக தெளிவுபடுத்திடுறோம் சார் நம்ம. ஸோ இரண்டாவது கேள்விக்கு பதில் வந்து சார், மதுரை மாவட்டத்தில் எத்தனை புகார்கள் இது வரைக்கும் பெறப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்கீங்க. சார் கேட்ட மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் மூலமாகவும் TNFST ஆப் கம்ப்ளைண்ட் மூலமாகவும் இது வரைக்கும் 112 புகார்கள் வந்து கடந்த வருடத்தில் பெறப்பட்டுள்ளது சார். அந்த 112 புகார்களுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணி உடனே ஆய்வு செஞ்சு அது எல்லா புகார்களுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்து திருப்பியும் பதில் வந்து அந்தந்த சம்மந்தப்பட்ட எந்தெந்த ஆப்பில் வந்ததோ அதையும் நம்ம வந்து பதில் கொடுத்தாச்சு சார். ஆக்சிடென்ட் டைம் எடுத்துருங்க சார். அதில் நம்ம சில பொருட்களுக்கு வந்து நம்ம சாம்பிள்ஸும் எடுத்து அதன் மீது என்ன ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார்.
0: உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டு மூலமாக நான் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி பார்க்கும்போது அந்த நிறுவனத்துடைய அந்த உணவகத்துடைய பெயரெல்லாம் அதில் மென்ஷன் ஆகி வருமா?
1: கண்டிப்பாக அதில் வர வாய்ப்புகள் இருக்குது சார். எந்த பொருட்கள் வந்து நம்ம எந்த கடையில் நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம்னு சொல்லிடுறோம். ஏன்னா நீங்கள் புகாரில் போடும்போதே எந்த நிறுவனத்தின் மேலே நீங்கள் புகார் வந்து அட்ரஸ் பண்ணிடுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி மேலே போகிறீங்கன்னா அந்த பேக்கரி பேரை போட்டு தான் போட முடியும் நீங்கள். அப்போது அந்த பேக்கரியில் நான் ஆய்வு செஞ்சு சொல்லி தான் நான் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும். நான் தனிப்பட்ட முறையில் நான் 100 கடையில் ஆய்வு பண்ணி இந்த கடை மேலே ரிப்போர்ட் நான் கொடுக்கறதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது சார். அதனால் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் நடவடிக்கை எடுத்து அந்த ரிப்போர்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொருள் வந்து தரம் குறைவு என்று கண்டறியப்பட்டார், சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். அதை மாவட்ட நீதிபதி தீர்ப்பலர் DROS சொல்லுவோம், அவங்க மூலமாக நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கும் அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் சார். லேபிள் பொருளை வந்து மார்க் பண்ணாமல் இருக்காங்க, யூஸ் டேட் போடாமல் இருக்காங்க, எக்ஸ்பைரி டேட் போடாமல் இருக்காங்க, FSSI நம்பர் போடலை, என்னென்ன நியூட்ரியன்ஸ் வேல்யூ போடாமல் இருக்காங்கன்னா அதையும் நம்ம வந்து சாம்பிள் எடுத்து அதுக்கும் நம்ம வந்து மாவட்ட நீதிபதி தீர்ப்பலர் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறோம் சார்.
0: இப்போ நீங்கள் வந்து தரம் குறைந்த பொருட்களை கண்டறிந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. இது போக இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் மீது உங்களுடைய நடவடிக்கை பாயுமா?
1: கண்டிப்பாக சார். இப்போ தமிழக அரசால் வந்து தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்களை வந்து உணவகங்களிலோ உணவு விற்பனை செய்யக்கூடாது.

0: இடமே நமக்கு வந்து பயனாறு கொடுத்துருக்காங்க சார். இதன்படி அவங்க தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்தால் அந்த கரை நிறுவனத்திற்கு மீது நம்ம வந்து முதல் தடவையாக இருந்தால் 25,000 அபராதம் விதித்து அவங்களுக்கு வந்து கடையை வந்து 15 நாளுக்கு வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம். இது போக இரண்டாவது முறையாக இதே தவறை அவர் மீண்டும் செய்தால் 50,000 அபராதம் விதித்து 30 நாட்களுக்கு வந்து அந்த கடையை வந்து நிறுத்துவதற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நம்ம சொல்கிறோம் சார். மூன்றாவது முறையும் பண்ணியிருந்தாங்கன்னா 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து 90 நாட்கள் கடையை வந்து நம்ம தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு நம்ம உத்தரவிட்டு அவருடைய கடையுடைய லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறோம் சார். நிறுவனத்தின் உரிமத்தை சஸ்பெண்ட் பண்ணுறோம். இதில் வந்து கடைக்காரங்கள் வந்து சின்ன பெட்டி கடையில் விற்பனை பண்ணுறாங்க, அந்த கடையை நம்ம க்ளோஸ் பண்ணுறாங்க, வாழ்வாரம் பாதிக்கப்படுதுன்னு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் நபர்களை வச்சு விற்பனை பண்ணுறாங்க. இப்போ தனிநபர்கள் நாங்கள் டைரக்டாக பிடிச்சாலுமே இது வந்து நம்ம போலீஸ் துறையிலேருந்து சேர்ந்து நம்ம பண்ணுறோம். மாவட்ட நிர்வாகத்தை கண்காணிக்கிறாங்க, மாநிலத்தில் அவ்வளோ கண்காணிக்கிறாங்க ஆணையர் அவர்கள். எங்களுக்கு இது தனியாக வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க சார். இதில் வந்து நமக்கு வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் நாங்கள் வந்து அவங்களையும் நாங்கள் பிடிச்சிருந்தாலுமே ஒரு பாக்கெட் வச்சுருந்தாங்க, ரெண்டு பாக்கெட் வச்சுருந்தாங்க, அதுக்கும் இதே அபராதம் தான். 25,000 தான் ஃபஸ்ட் டைம், ரெண்டாவது டைம் பண்ணியிருந்தாங்கன்னா 50,000, மூன்றாவது டைம் பண்ணியிருந்தாங்கன்னா 1,00,000. இதன் மூலம் உங்களுக்கு மக்களுக்கு நான் தெரிவிக்கிறதுனால நம்ம வந்து பொதுமக்கள் வந்து சரி யாருமே வந்து தடை செய்யப்பட்ட புயலை பொருட்கள் ஏதாவது நீங்கள் வந்து கண்காணித்தால் உணவு பாதுகாப்பு துறையை நான் சொன்ன நம்பருக்கு வந்து 9444-0-2-3-2-2 இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டாலும் வச்சு போதும். பேர் முகவரிலாம் நீங்கள் தெரிவிக்க தேவையில்லை, ரகசியம் பாதுகாக்கப்படும். இதை வந்து தமிழக அரசு இந்த முயற்சி நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு நம்மளுடைய பொதுமக்களும் ஒத்துழைப்பு பண்ணிங்கன்னா போதை இல்லாத தமிழ்நாட்டில் வந்து இந்த முக்கியமாக குட்கா பான் மசாலா கிடைக்காத வந்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரிகளும் கிடைக்காத வண்ணம் இதை நம்ம வந்து முயற்சி செஞ்சோம், தடை பண்ணலாம் சார். மதுரை மாவட்டத்தில் கிடைக்காம பண்ணலாம் சார்.
1: கடையில் போய் உணவெல்லாம் தரமானதாக இருக்குது, தரமான பொருளாக இருக்குது, எல்லாமே வாங்குகிறாங்க. ஆனால் அதை கொடுக்கக்கூடிய பேக்கிங் வந்து பிளாஸ்டிக் கவரில் கொடுக்குறாங்க. இது சரியானது தானா? அப்படி பிளாஸ்டிக் கவரில் ஒரு உணவுப் பொருளை அவங்க வந்து பேக் பண்ணி கொடுக்கும்போது உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்?
0: தமிழகத்தில் வந்து முக்கியமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதை வந்து உணவுகளில் சூடாக அந்த டீ சாம்பார் இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது அவங்க கடையில் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்துறாங்க. இதில் விழிப்புணர்வு என்னென்னா நம்ம பொதுமக்கள் நம்மளும் வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்க பாத்திரங்கள் கொண்டு போய் வாங்கினோம், மஞ்சள் பை கொண்டு போய் வாங்கினோம். அதை நம்ம இப்போ தவிர்த்து நம்ம அவசர கால சூழ்நிலை அப்படியே போய் டைரெக்டாக நின்றுன்னு பேக் பண்ணி கொடுக்க சொல்லணும், அவங்களும் அதை தான் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கட்டி கொடுத்துறாங்க. அதை வந்து கடை உரிமையாளர்களும் கண்டிப்பாக தவிர்க்கணும், இது கண்காணிக்கணும். இது நாங்கள் வந்து ஆய்வு செய்யும் போது அதை அந்த மாதிரி நாங்கள் நெகிழி பைகள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டுபிடித்திருந்தால் அதை நாங்கள் உடனே சீஸ் பண்ணிடுறோம். அபராதம் வந்து ஒரு கடைக்கு 5,000 அபராதம் விதித்து அவங்களுமே நடவடிக்கை எடுக்கிறோம் சார், நோட்டீஸ் கொடுக்குறோம். விழிப்புணர்வு அவங்களும் கொடுத்து வர பண்ணாதீங்க. இப்போ கொஞ்சம் அலுமினியம் பேக்கிங் உள்ளது அதே மாதிரி பேக்கெட் ஃபுட் ஐட்டம் மாதிரி கண்டெய்னரில் கொடுக்க சொல்கிறோம். அதே மாதிரி பொதுமக்களும் நம்மளும் வந்து விழிப்புணர்வு வாங்கும் போது இதை நீங்கள் வாங்க கொடுக்காதீங்க கட்டாயம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து வந்து அதை வந்து தவிர்ப்பாங்க. நம்மளும் கொண்டு போகும்போது நீ கடைக்கு தான் வாங்க போகிறோம், பொருள் வாங்க போகணும்னு நினச்சா நம்மளும் வீட்டில் இருந்தே ஒரு மஞ்சள் பை அல்லது கட்டை பை எடுத்து போனோம்னா பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்கும் விழிப்புணர்வாக இருக்கும். சூடான பொருட்களை வந்து கண்டிப்பாக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கெட்டுவதை உணவு வியாபாரிகள் கடைக்காரர்கள் தவிர்க்கவும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் சார்.
1: நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்துட்டோம் சார். நீங்கள் வந்து மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ஒரு புறம், பேசிக்கலி நீங்கள் ஒரு மருத்துவர். மக்கள் ஒரு பொருளை வாங்குறாங்க இல்லை உணவகத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து விழிப்புணர்வோடு இருக்க என்னென்ன செய்யணும்?
0: சார் குறிப்பிட்ட மாதிரி நான் வந்து ஒரு பொருளை வாங்க போகிறேன், நானே ஒரு பொருள் கடைக்கு போகிறேன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்க்குறது நாங்கள் வந்து இந்த துறையில் இருக்கனால நான் அவங்க கவனிப்பேன். பொதுமக்களாக வந்து நம்ம என்ன சொல்ல வருதுன்னா ஒரு பொருளை வாங்கும்போது கண்டிப்பாக வந்து நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் லேபிள் இல்லாமல் ஒரு எந்த பொருளை நீங்கள் வந்து வாங்குவதை தவிர்க்கவும். அதில் வந்து எந்த பொருளும் என்னுடைய ரேட்டும் குடிச்சிருக்க மாட்டாங்க, தேதியும் கலாவதி இதையும் குடிச்சிருக்க மாட்டாங்க, தயாரிப்பு இதையும் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அது இன்னொன்று முக்கியமாக அவங்க பொருள் என்னென்ன பொருள் கிராம்ஸ் எதையுமே நம்ம குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. உள்ள தரத்தை நம்ம ஆய்வு செய்யும் போது நாங்கள் வந்து இது என்ன முக்கியமான வந்து பார்க்க வேண்டியதுன்னா வியாபாரிகள் வந்து ரேட் கம்மியாக சொல்லி சில பேரை வந்து மொத்தம் வாங்கிட்டு வந்து பேக்கிங் பண்ணும்போது நீங்கள் தரம் குறைவானு இப்போ கேட்டீங்க. அதில் இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து மானிட்டர் பண்ணவே முடியாது. எங்கே வாங்கினாங்க, இப்போ எந்த லேபிள் இல்லாமல் எந்த பொருளும் வாங்காமல் எந்த இதுவும் குறிப்பிடாமல் விற்பனை செய்வாங்க. அப்போ எங்கே உற்பத்தி பண்ணி வாங்கினாங்கிறது அவங்களுக்கு விற்பனையாளருக்கும் தெரியாது. நான் அந்த இங்கேருந்து வாங்கினேன் சார் அப்படிம்பாங்க, பில்லு கொடுப்பாங்க, ஆனால் அவங்க உண்மையிலே இருக்கா இல்லையாங்கிறது நம்ம மானிட்டர் பண்ண முடியாது. எந்த பொருட்களும் எங்கே உற்பத்தியாக தெரியாமல் வாங்கினோம்னா இப்போ கடைக்காரர் தான் பாதிக்கப்படுவார். நாங்கள் ஸ்டாம்ப் எடுக்கும்போது உங்கள் கடை தான் எடுத்தோம், நீங்கள் தான் உற்பத்தி பண்ணியிருப்பீங்க, நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா போது அவங்க வந்து இந்த வரைமுறைக்கு நான் கொண்டு வரோம். அதனால் எந்த பொருள் வாங்கும்போது தரமான பொருள் வாங்குவதற்கு நம்மளுடைய லேபிள் கூட நம்ம வந்து சரி பண்ணி வாங்குறோம் சார். நம்முடைய பொதுமக்களுக்கு நான் அறிவுரையாக சொல்கிறேன் சார்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இந்த உலக உணவு பாதுகாப்பு நாளில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி சார்.
2: இதுவரை உன்னத உணவு உலக

0: சிறப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். பங்கேற்றார் மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் கே சிவராம பாண்டியன் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.
1: தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:45. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியே. நிகழ்ச்சியில் தோழிகள் மட்டும் பங்கெடுத்து அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்டு மகிழலாம். அறிமுக தோழிகள் 25, 30, 170 என்கிற எண்ணிலும், அதே மாதிரி வழக்கமான தோழிகள் 25, 30, 171 என்ற எண்ணிலும் வரலாம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக விளம்பரம்.
3: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
2: இனிமையான மதிய வேளையில், நண்பகல் வேளையில் சிநேகிதி நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய முதல் தோழி யார் என சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: சகுந்தலா, ஜெயகிந்துபுரம்.
2: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில வந்து என்ன பாட்டு கேட்கலாம்?
6: வருஷம் எல்லாம் வசந்தம் படத்துல கனியாக்கினார் முல்லை மலராக்கினார் எங்கே அந்த வெண்ணிலா.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். பாட்டும் பாடிட்டீங்க, அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
6: ஹலோ
2: சொல்லுங்க.
6: எட்டு தொகை சொல்லிடுறேன் சார், 10 பாட்டு 8 தொகை சொல்லிடுறேன் சார்.
2: சொல்லுங்க விரைவா. மறந்துருச்சா? முதல் வரி மறைச்சு கடைசி வரி
6: வளமதுரை காஞ்சி கோல் குறிஞ்சி பட்டினம்பாளை கலாத்தொடும்பத்தின் வரும் சார். நட்டியை நல்ல குறுந்தகை எட்டு பயிற்று பட்டு ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கல்லியோடு அகம்புறம்னா எட்டு தொகை திருத்தம் என்று சார் மறந்து போச்சு சார்.
2: பரவாயில்ல மேடம், பரவாயில்ல. நீங்க வந்து இலக்கியம், தமிழ் இலக்கியத்தை வந்து அழகா வந்து அதை சொல்லணும், நேர்கள்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு சொல்லியிருக்கீங்களா, அதுலேயே ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க கேட்ட பாடல் வருஷமலை வசந்த படத்துல இருந்து உன்னிமலன் குரலில் ஒழிக்கிறது. கேட்டு மகிழும், மிக்க நன்றி.

0: நேரம் 12:08.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
0: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார் என்ன சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இவ்வளோமா அப்படின்னு அமைதியாக பேசுறீங்க. இப்போதான் அந்த கலகலப்பே வருது, மக்கர் பண்ணுது. சரி, யார் பேசுகிறீர்கள்? அப்படியா, யார் சொன்னாங்க அப்படி? பரவாயில்ல, சொல்லுங்க மல்லிகா மேடம், என்ன பாட்டு கேட்கலாம்?
3: என் தம்பி படத்துல
0: டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா அவங்க குரல்ல வந்து ஒலிக்கிறது பாடு. நீங்க விரும்பி கேட்ட பாடு. நன்றி, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:13.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
0: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Apply.

0: மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சிநேகிதியை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம். வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும்.
1: போன்
0: அதிருதா? அப்ப நீ மொபைல் ஷாப்ல தான் கேக்குது
1: சார். அதிருது சார்.
0: ஏ
1: தெரியல சார், நேத்து அப்படிதான் இருந்தது.
0: இல்ல அதிருதுனா உங்க மொபைல் போன் அதிருதா? உங்க அதை கேக்குறேன்.
1: தெரியல சார், அதிருதானா?
0: அப்படியே உங்க மொபைல் போன் அதிருதுனா நீங்க மொபைல் ஷாப்ல தான் கேட்கணும். என்னன்னு என்ன பாட்டு கேக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: கனிமுத்து பாப்பால இருந்து சிட்டி
0: சொல்லு சொல்லு சொல்லு
1: சொல்லு அந்த பாடல்.

0: நேரம் 12:18.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சந்தோஷமான இனிமையான பொழுதில் நாம் இணைந்திருப்பது சிநேகிதிய நிகழ்ச்சி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும் சொன்னதா மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு அவன் அவள் படத்துல இருந்து அந்த நாள் முகத்தும்பி இந்த நாள் வரைக்கும் ஆக்டர்கள் பேரு
0: பாட்டு நல்லா தேடி தேடி கொடுக்குறீங்க. நிறைய நாட்கள் ஆயிருக்கும் எல்லாரும் கேட்டு. அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க சொன்னதா மேடம். பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி,
0: மிக்க நன்றி.

சின்ன பேரு காப்புள்ள போச்சு செல்ல

பேர் இருக்குது கண்டுக்கணியா? ஏ

0: லட்சுமி ஜெயலட்சுமி சுப்பு லட்சுமி சந்தான லட்சுமி வரலட்சுமி ராஜகுமாரி லலிதா பத்மினி சௌகார்ஜானகி ஜெயலலிதா பானுமதி பண்டரி போய் சரோஜ தேவி ஸ்ரீ பிரியா ஸ்ரீதேவி ஸ்ரீ வித்ய ஜெய சித்ர தீபா சோபா படா பத்து இத்தனையும் போதாது இன்னும் ஒன்னு வேணும்னா மனோரமா பேரு வச்சுக்கோ நம்ம மனோரமா பேரு வச்சுக்கோ
1: பெரிய இவாவா அவளை உடனே இட்ட கேளு
0: காளி நூலி கற்பாகி கட்ட வண்டி ராமாயி பழைய நூறு பங்கஜப்பம்மா கஞ்சிப்பான பஞ்சவர்ணம் மஞ்ச மூஞ்சி நாகரத்னம் கோழி சொல்லி அண்ணத்தம்மா குடுத்த பக்கம் போய் பாரு வருகையாக பேரருக்கு ஆக்க பேரு என்ன திட்டம்மா இங்கே குட்டி போட்ட பூனை கூட பேரு வைக்க மறந்ததில்லை பட்டணத்தை பார்த்து கோயம்மா என்னத்துக்கு வந்து சும்மா யார்
2: ஆம்பளையா பொறக்காமே பொம்பளையா பிறந்து புட்டா அம்மா பேரை வச்சு கூடுவோம்
0: காஞ்சி காஞ்சி காஞ்சி தின காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி குஜி காஞ்சி தின தின காஞ்சி காஞ்சி காஞ்சி குஜி காஞ்சி தின காஞ்சி காஞ்சி காஞ்சி தின காஞ்சி காஞ்சி காஞ்சி தின காஞ்சி காஞ்சி காஞ்சி குஜி காஞ்சி தின குஜி காஞ்சி காஞ்சி காஞ்சி குஜி காஞ்சி
3: கலகலப்பான ஒரு பாடல் இந்த பாட்டில் மனோரமான பேர் வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. இந்த பாடலை பாடி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோரமா எல்லாரும் ஈஸ்வரியோட சேர்ந்து பாடியிருப்பாங்க. நேரம் இப்பொழுது 12:24.

0: शुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:26.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சி இணைந்திருக்கும். இணைவில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம்.
4: இனிமையான நண்பகல் வணக்கம் கூறுபவர் மேட்டூர் வட்டம் அயம்பத்தூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்வி.
0: சொல்லுங்க கலைச்செல்வி, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
4: எனக்கு வந்து நீங்கள்
0: சொல்லுங்க.
4: உழவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும்.
0: இன்னைக்கு
4: உணவு தின நல்வாழ்த்துக்கள். யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க.
0: நன்றி.

0: நேரம் 12:32.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: இனிமேன இதமான நேரத்தில், நண்பகல் நேரத்தில் நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. நிகழ்ச்சி அடையக்கூடிய அடுத்த சகோதரியை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, அறிமுகப்படுத்திக்கங்களே. நல்லா இருக்கும் பஞ்சவனம் மேடம், சொல்லுங்க. என்ன பண்றது, பாட்டு கேட்கலாம்.
2: பாட்டு
0: கேட்டிருக்கீங்க, இப்ப பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம். நன்றி.

0: நேரம் 12:37:30.
1: ஒரு மாதிரியா இருக்கிறீங்க
2: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் 12:39.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: தொடர்வது 12:40 தமிழில் செய்திகள்.
2: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை

படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும், நாட்டில் பெட்ரோலிய பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிஷாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிஷாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2ஆம் நாள் ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது

0: அரசாணைப்பாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.
1: நமஸ்கார், மைஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் காவிய கானமாய் கேட்கலாம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் முதல் பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: மனம் கவர்ந்த பாடல்களின் வரிசையாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
2: என்றென்றும் இந்த இசை பாடல்களை கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மறைப்பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: நேரம் 1:20 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழுவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல மனம் கவர்ந்த பாடல்கள் வரிசையாக தான் கேட்டுட்ருக்கோம். வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தரும் அடுத்த பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி நிலையான உணவு முறை நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
2: வணக்கம் நேயர்களே, உலக சுற்றுச்சூழல் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய தலைப்பில் நாம் பேச இருக்கிறது நிலையான உணவு முறை. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னார் பாரதி. இந்த நிலையான உணவு முறை எல்லோருக்கும் கிடைக்கணும். பசியை போக்கும் ஒரு பொருள் மட்டும் அல்லாது மனித ஆரோக்கியம், சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் எதிர்கால தலைமுறையின்

0: வாழ்வோடு தொடர்புடையது. இன்னைக்கு இந்த நிலையான உணவு முறை பற்றி தான் பல அரிய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெளிவான விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். அவர் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: நிலையான உணவு முறை அப்படின்னா என்ன சார்?
1: நிலையான உணவு முறைன்றது ஒரு நியூ ஏஜ் ஆஃப் கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா சரிவிகித உணவுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன சரிவிகித உணவுனா, நம்ம சாப்பிட்ற பொருளில் நமக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்குதா, அதை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு சாப்பிட்ணுன்றது சரிவிகித உணவுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நியூ ஏஜ் கான்செப்டுன்றது நீ சாப்பிட்ற உணவுப் பொருள் மட்டும் இல்லை, இந்த உணவுப் பொருள் எங்கேருந்து விளையுது, அந்த உணவுப் பொருள் விளைகிறதுனால வந்து அங்கே ஏதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுதா, இந்த உணவுப் பொருளோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் வந்து இயற்கையை சுரண்டாமல் நம்ம தயாரிக்கிறோமா அப்படின்ற கருதுகோளையும் எடுத்துக்கிட்டு தான் இந்த நிலையான உணவு முறைன்னு சொல்கிறோம். இப்போ நிலையான உணவு முறைன்றதுக்கு ஆங்கிலத்தில் நம்ம சஸ்டைனபிள் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். சஸ்டைனபிள் ஃபுட்டுன்னா என்னென்னா, இந்த உணவு முறை நம்ம எடுக்கிறோம், அதில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அது எந்த விதத்துலையும் நம்ம பூமியை பாழ்படுத்தலை, இந்த உணவை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த மூணு அம்சமும் சேர்ந்தது தான் நிலையான உணவு முறைன்னு சொல்கிறோம்.
0: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க, மூன்று அம்சங்கள் சேர்ந்தது தான் நிலையான உணவு முறைன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய காலகட்டத்தில் உணவு முறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா எதை சொல்லலாம்?
1: முதல்ல வந்து நம்ம கிராமங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து என்ன சொல்லுவோம், எங்கள் நிலத்தில் வளர்ந்த அரிசி இது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தோட்டத்தில் வளர்ந்த காய்கறின்னு சொல்லுவோம். நம்ம கிராமங்கள்லாம் முன்னாடியே ஒரு நிலையான உணவு முறை வந்து இருந்துச்சு. ஏன்னா விளைவிக்கிறது நம்ம, அப்போ அதிலிருந்து நம்ம சாப்பிட்றப்ப வந்து நம்ம அதில் இடுபொருள்களை என்ன போட்டோம் ஏது போட்டோம் எல்லாமே நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம விளைவிக்கிறது நம்ம தான். ஆனால் நம்ம வந்து அந்த கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மகசூலை நோக்கி போனோம். அப்போ மகசூலை நோக்கி போனப்போ என்ன செய்கிறோம், நம்ம வந்து நிறைய இடுபொருள்களை போட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசரை நிறைய அதிகமாக போட்டு நம்ம வளர்கிறப்ப வந்து என்னென்னா, நமக்கு வந்து குவான்டிட்டி அதாவது அளவில் நம்ம ஒரு பெரிய தண்ணீரை அடைஞ்சோம், அதனால் நிறைய பசியை போக்கணும். ஆனால் அதோட மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருந்துச்சு. நமக்கு குவான்டிட்டி கிடைக்கிது, ஆனால் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடுது. அப்போ நம்ம என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால், மண் அரிப்பு ஏற்படுது, மண்ணில் மண்புழு இல்லை, போதுமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதுபுறம் கிடைச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குளுக்கோஸுன்ற ஃபார்மெட்டில் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுத்துச்சு. அப்போ நம்ம சாப்பிட்றோம், ஆனால் நமக்கு வந்து அது எந்த விதத்துலேயும் வந்து ஒரு முழுமையான உணவாக அது கிடைக்கல. அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த நிலையான உணவு முறை நிலையான உணவு பழக்கன்ற இடத்துல வந்து நம்ம திரும்புகிறோம்.
0: நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, உற்பத்தி அதிகமாக கிடைக்கணும் அப்படின்ட்டு பல கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம், இதனால் மண்ணுடைய தரம் பாதிக்கப்படுது. அதாவது உற்பத்தி அதிகரிக்குது, ஆனால் தரமான பொருள் அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம உணவு உற்பத்தி அதிகரிப்புக்கு நம்ம கெமிக்கலில் பயன்படுத்தும் போது காலநிலை மாற்றத்திற்கும் இந்த உணவு உற்பத்திக்கும் தொடர்பு இருக்குதா?
1: இது ரொம்ப முக்கியமான கேள்வி சார். கிரீன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி எப்போ போனோம், என்ன மாதிரியான மாற்றத்தை அடைஞ்சிருக்கோம்னா, ஒரு மோனோ டைப் ஆஃப் கல்ச்சருக்கு பழகிட்டோம் நம்ம. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கிராமங்களில் எல்லா பேருமே வந்து என்னென்னா அரிசி மட்டும்தான் போடுறாங்க, எல்லா பேரும் கரும்பு மட்டும்தான் போடுறாங்க. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறு தானியங்கள் இருந்துச்சு. அந்த சிறு தானியங்கள்னா கம்பு, கேழ்வரகு, ராகி, கோதுமை, நிறைய சிறு தானியம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நெல் ஜெயராமன்ற மாதிரியான இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை போராளிகள்னால் 150 ரகத்துக்கு மேலான நெல் வெரைட்டியை கண்டுபிடிச்சி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பாதுகாத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம வந்து சொல்லுவோம்ல, கிராமத்தில் 5-8 செல்லப்பொண்ணு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான். இது பூரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதை தாண்டி நம்மளுடைய பாரம்பரியமான நெல் ரகம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாரம்பரியமான நெல் ரகம் வந்து மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா, காட்டு யானம், இந்த மாதிரியான மருத்துவத்துக்கு உதவுகிற மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இந்த விளைய வைக்கப்படுற 5-8 இந்த செல்லப்பொண்ணி இந்த மாதிரி கம்பெனி ப்ராடக்டில் கிடைக்கல. அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு பொருளை நிறைய விளைவிக்கிறோம், அது நமக்கு உடல் நலத்துக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், லோக்கல் ஃபுட்டை மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். லோக்கல் ஃபுட்னா என்னென்னா அந்த ஏரியாவில் என்ன விளையுதோ அந்த ஃபுட்டை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்க சாமையை போடுறோம், அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பாரம்பரியமான நெல் ரகத்தை மீட்டெடுக்கிறோன்றப்போ வந்து அது சுற்றுச்சூழலுக்கும் சரியாக இருக்கும், உங்கள் உடம்புக்கும் சரியாக இருக்கும், ப்ளஸ் வந்து என்னென்னா உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த நெல் ரகத்தையோ அந்த உணவுப் பொருளையோ நம்ம கொண்டு போகிறதுக்கு உதவுது. இந்த மூணு ஃபேக்டர்ஸையும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது தான் நிலையான உணவு முறை.
0: சிறுதானியங்களை பற்றி சொன்னீங்க, கம்பு, கேப்பை, கேழ்வரகு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு இந்த பெயரெலாம் கேள்விப்பட்டிருப்பாங்களா அப்படின்னா, அது வந்து

0: சந்தேகம்தான். அப்போ சிறு தானியங்கள் நிலையான உணவு முறையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது?
1: சிறுதானியங்கள் தான் சார் நமக்கு ரொம்ப முக்கியத்துவமான பங்கு ஆற்றப்போது இனிமேல். இந்த சிறுதானிய விளைச்சலத்தை நம்ம வந்து இப்போ வந்து கிளைமேட் ரீசைலண்ட் கிராப்னு சொல்கிறோம். இந்த சிறுதானியங்களை விளைவிக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படுறதில்லை, நிறைய இடுபொருள்கள் தேவைப்படுறதில்லை, நிறைய உடல் உழைப்பு தேவைப்படுறதில்லை. ஆனால் சிறுதானியங்கள் மூலமாக நமக்கு நிறைய வந்து விட்டமின்ஸ் கிடைக்கிது. சிறுதானியம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டயபெட்டிக் ரெசிஸ்டண்ட் நியூட்ரியன்ட் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. இந்த சிறுதானியங்கள் அதிகமாக எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நிறைய ஸ்நாக் எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. நம்ம வந்து எப்போ நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வந்து சிறுதானியங்களை புறந்தள்ளிட்டு நான் வந்து கோதுமை மட்டும் எடுத்துக்கிறேன், நான் வந்து அரிசியை மட்டும் எடுத்துக்கிறேன், நான் மைதா மட்டும் எடுத்துக்கிறேன்றப்ப நம்ம உணவில் ஒரு டைவர்சிட்டி இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த சிறுதானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கம்பு எடுத்துக்கலாம், கேழ்வரகு எடுத்துக்கலாம். அப்போ வந்து போதுமான மைக்ரோ நியூட்ரியன்ட் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ இனிமேல் போகிற காலகட்டத்தில் சிறுதானியம்ன்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலநிலை மாற்றத்துக்கு உகந்ததாக இருக்கும், உங்கள் உடம்புக்கு தகுந்ததாக இருக்கும், அது உங்களுக்கு நீடித்த முறையில் சில நிறைய நல்ல விஷயங்களை தரதாக இருக்கும். இனிமேல் எதிர்காலத்தில் வந்து சிறுதானியங்களை பற்றியான விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கு, ஏற்படுத்தப்படணும். அப்படி படுறது மூலமாக இந்த மூணு விஷயத்தையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும்.
0: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ உணவுக்கும் நீர் பயன்பாட்டிற்கும் உள்ள தொடர்பு என்ன? அதே போல் விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன சார்?
1: உணவுக்கும் நீருக்கும் ரொம்ப முக்கியமான தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, இப்போ வந்து விர்ச்சுவல் வாட்டர்ன்றதுனா மறைமுக நீர்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஏக்கர் நிலத்தில் நெல்லை விளைவிக்கிறோம். நெல்லை விளைவிக்கிறப்ப வந்து என்னென்னா நமக்கு வந்து நெல் கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படுற ஒரு பாசனப்பயிர். அப்போ அந்த பாசனப்பயிருக்கப்போ வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துகிறோம், இல்லாட்டி மழை எதிர்பார்த்துருக்கோம். அப்போ மழை பொய்த்து போனாலோ இல்லை நிலத்தடி நீர் பொய்த்து போனாலோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிராப்பில் வந்து நமக்கு போதுமான அளவு மகசூல் கிடைக்கல, அதனால் அந்த விவசாயம் பாதிக்கப்படுறேன். ப்ளஸ் வந்து என்னென்னா ஒரே மாதிரியான இந்த வகையான நெற்பயிர்களை நம்ம போடுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஆனால் இதே நேரத்தில் சிறுதானியங்கள் எடுத்துக்கிறப்ப இவ்வளோ தண்ணி தேவைப்படாது, ரொம்ப கம்மியான தண்ணி தான் தேவைப்படும். அதே மாதிரி அதுக்கு தேவையான உரங்களும் ரொம்ப கம்மியாக செயல்படுறப்ப வந்து என்னென்னா நம்ம வந்து லோ இன்புட் ஹை அவுட்புட்டுன்ற இது மூலமாக நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இப்போ இங்கே இருக்க வந்து நீரை அதிகமாக பயன்படுத்தி பண்ணுற விவசாயம் வந்து பார்த்தோன்னா ஹை இன்புட் ஹை ஈல்டுன்றதுக்கு போயிடும். அப்போ இனிமேல் போகிற காலகட்டத்தில் நம்ம வந்து லோ இன்புட்டு கொடுக்கணும், ஒரு ஹை ஈல்டு கிடைக்கிற தாவரங்களையும் சிறுதானியங்களையும் விளைவிக்கிற மூலமாக நமக்கு உடல் நலத்துக்கும் சரி, நம்ம விவசாயிகள் நலத்துக்கும் சரி, நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் சரி, அது ரொம்ப முக்கிய பங்காற்றும்.
0: ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் ஒரு உணவு பொருட்களை உற்பத்தி பண்ணுறாரு, நெல் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கேப்பே கேழ்வரகு இப்படி எதையோ ஒன்று உற்பத்தி பண்ணுறாரு, பண்ணிவிட்டு அது வந்து சந்தைக்கு விற்பனை ஆகுது, அதை வந்து நம்ம வாங்குகிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம். அப்படி சமைச்சு சாப்பிடும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிறு பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வீணடிக்கிறாங்க உணவு முறையில். அதாவது பல பேர் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் சிலர் வந்து இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் எண்ணியே பார்க்குறது கிடையாது. அவங்க இந்த சாப்பாடாக நம்மளுக்கு வர்றதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை யாரும் நினச்சி பார்க்குறது கிடையாது. அப்படி இந்த உணவை வந்து நம்ம வீணடிக்கும் போது நம்முடைய இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அடையுமா?
1: கண்டிப்பாக பாதிப்படையும் சார். இப்போ நம்ம உணவை வீணடிக்கிறோம்ன்றத ஒரு அது வந்து ஒரு மனப்பழக்கம் சொல்லுவேன் நான். கிராமத்து மாணவன் வந்து உணவை வீணடிக்க மாட்டான், ஏன்னா அவன் உணவை நேரடியாக விளைவிக்கிறேன். அப்போ வந்து என்ன செய்யணும்னா ஒரு படி அரிசி வந்து அவனுக்கு வந்து என்னென்னா அதில் இருக்க உழைப்பு தெரியும். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஒரு மால் கல்ச்சரில் வந்தப்போ வந்து என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஒரு தள்ளுவண்டி எடுத்துகிட்டு நமக்கு தேவையானதுனால் தூக்கி போடுறோமே தவிர இந்த உணவு எங்கே விளைவிக்கப்படுது, இந்த உணவு விளைவிக்க பின்னாடி இருக்க எவ்வளவு உழைப்பு இருக்குது, எவ்வளவு மனிதர்களோட வியர்வை இருக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன ஆயிடுதுன்னா நம்ம வந்து என்ன செய்யணும், உணவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ஐட்டமாக மாற்றிட்டோம் சார். நம்ம இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, முதல்ல கல்யாணத்துக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனால் 10 ஐட்டம் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். அன்றைக்கி என்ன செய்யணும், கல்யாணத்தை வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாற்றிட்டதுனால வந்து பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸஸாக வந்து நம்ம சமைக்கிறோம். நான் வந்து வெரைட்டியாக சாப்பிடணுன்ற விதத்தில் உணவை ரொம்ப வீணாக்கணும். இது ரொம்ப மாற்றப்பட வேண்டிய பழக்கமாக இருக்கணும், இதை வந்து மாற்றியே ஆகணும். ஏன்னா இல்லாட்டி இவ்வளோ உணவை வீணடிச்சிங்கன்னா இதுக்கு திருப்பி திருப்பி திருப்பி விளைவிக்கிறதுக்கு நம்ம இயற்கைக்கு முரணான விளைச்சல் முறைகளுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். அது ஒரு நீடித்த ஃபுட்டாக இருக்காது, அது வந்து என்னென்னா நிறைய தீமையான பலன்களை தான் தரும். அப்போ உணவை வீணாக்கக்கூடாதுன்றதை வந்து ஒரு காமன் கோட் ஆஃப் சிஸ்டமாக சிறு பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். நம்ம சாப்பிட்ற தேவையான அளவுக்கு தவிர அதிகப்படியான உணவு எடுத்துக்கக்கூடாதுன்றது ஒரு விதியாக நம்ம கொண்டு வரணும்னு கூட எனக்கு தோணுது சார்.
0: உணவு வீணடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வி சார், சங்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிடும்போது தரையில் அமர்ந்து அதுக்கு வந்து மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நம்ம உணவு சாப்பிட்ட காலம்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே

0: டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம், பாதியிலே கையை கழுவிட்டு போயிடுறோம், அந்த மாதிரிலாம் நடக்குது. உணவை மதிக்கிறது எப்படி ஒரு இயற்கையை மதிப்பதற்கு சமம்?
1: இதை பற்றி இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் ஒரு தான் சொல்லியிருக்காரு சார். நம்ம சங்க காலத்தில் நீங்கள் சொன்னதுனால நம்ம உணவு எப்போ சாப்பிட்டோம், நீங்கள் வந்து ஒரு மண் சட்டியில் எடுத்து உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுவீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரே தட்டில் சாம்பார் ஊற்றுவீங்க, அதில் காயை வச்சு சாப்பிடுவோம் நம்ம. அதுலேருந்து நம்ம டைனிங் சிஸ்டத்துக்கு வரோம். அது வந்து டைனிங் சிஸ்டம்ன்றது நம்ம மரபில் வரதில்லை, நம்ம வந்து ஆங்கிலேயர் அடிமைப்பட்டு இருந்தப்போ அதை பார்த்து மிமிக் பண்ண சிஸ்டம். அப்போ நீங்கள் ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு வந்து எத்தனை பொருட்களை இருந்துச்சுங்க, ஒரு 10-15 கிண்ணம் இருக்குது, 10-15 வேலையாட்கள் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு தேவைப்படுது? இது எப்படி வந்துச்சுன்னா வந்து இது வந்து தான் நம்மளுடைய மரபுக்கு எதிரானதாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இங்கே ஒரு வாழை இலையில சாப்பிட்றீங்க, வாழை இலையில சாப்பிட்டு முடிக்கிறீங்க, அந்த வாழை இலை கீழே போகிறீங்க, அது ஒரு மாடு சாப்பிடுது, அந்த மாடு சாப்பிட்டது வந்து அதுலேருந்து நீங்கள் ஒரு பாலை கறந்து எடுத்துக்கலாம். அப்போ நம்மகிட்ட ஒரு சர்க்குலர் எக்கானமி இருந்துச்சு, சாப்பிட்ற எந்த பொருளும் வேஸ்ட் ஆகலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்ன சாப்பிட்றோம், எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றப்ப வந்து என்னென்னா பாதி சாப்பிட்டு கீழே போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் ஹவுஸ் கேசஸ் வருது, பசுமை நிற வாயு வந்து ரொம்ப அதிகமாக வருது, இது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது. அப்போ வந்து என்னென்னா இந்த உணவு பழக்க முறையே மாறணும். இத்தாலியில் இதனால தான் ஸ்லோ ஃபுட் மூவ்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. அது என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றது உங்களுக்கு தெரியுது, ஸ்லோ ஃபுட் மூவ்மெண்ட்ன்றது என்னென்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இயற்கையாக என்ன உணவு விளையுதோ அந்த உணவு விளைகிறத அந்த ஏரியா மக்கள் என்ன விதமான உணவு பதார்த்த உண்மைங்களை எப்படி தயாரிக்கிறாங்களோ அதை தயாரித்து சாப்பிட்றது மூலமாக நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு கொண்டு வர மூமெண்ட்டு பேர் தான் ஸ்லோ ஃபுட் மூமெண்ட்டு. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றத தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த ஸ்லோ ஃபுட்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கல. இதை இந்த விழிப்புணர்வோடு நம்ம இந்த உணவு முறைகளை நம்ம கையாளணும்னு நினைக்கிறேன் சார்.
0: நிச்சயமாக நிலையான உணவு முறை மனித ஆரோக்கியத்தை எந்த வகையில் மேம்படுத்துது?
1: நிலையான உணவு முறை தான் வந்து மனித ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எப்படின்னா அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நியூட்ரியன் கிடைக்குது, போதுமான அளவுக்கு வந்து என்ன செய்கிறதுனா மைக்ரோ நியூட்ரியன் கிடைக்குது, அது உங்கள் ஏரியாவில் விளைஞ்சது, அது உங்கள் கண்ணு முன்னாடி விளைஞ்சது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் இல்லாமல் நமக்கு கிடைக்குது. அப்போ எனக்கு என்ன நான் சாப்பிட்ற பொருள் எங்கே விளையுதுன்னு தெரியும். அப்போ விளைகிற பொருளை பார்க்குறப்ப அந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது, அதை விளைய வைக்கிற விவசாயியை பற்றி ஒரு புரிதல் ஏற்படுத்துது. அப்போ அங்கே அந்த ஈக்கோ சிஸ்டத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டான ஃபார்மட்டுக்குள்ளே கொண்டு போயிடும் நம்ம. இதே இது வந்து நிலையான உணவு முறையை தாண்டி நம்ம ஒரு கன்சூமிங் கல்ச்சருக்குள்ளே போகிறப்ப வந்து பார்த்தோன்னா அது எங்கே வளர்கிறது தெரியாது, அது உண்மையிலேயே வந்து அது ப்ராசஸ்டான்றது தெரியாது, அது வளர்கிறதுக்கு எவ்வளவு உரங்கள் போட்டாங்கன்னு தெரியவே தெரியாது. அப்போ இது வந்து இயற்கைக்கு முரணான ஒரு வாழ்வியலை தான் நம்ம கொண்டு போவோம். அப்போ நிலையான உணவு முறையில் என்ன செய்யுதுன்னா நம்ம எங்கே விளையுதுன்னு பார்க்குறோம், அது யார் விளைய வைக்கிறான்றதை பார்க்குறோம், அந்த விளைஞ்ச பொருளுக்கு வந்து சரியான பணம் கொடுத்து வாங்குறான்றப்ப அப்போ ஒரு சாப்பாட்டுக்குள்ளே நம்ம இயற்கையையும் பாதுகாத்துக்கிறோம், அது விளைய வைக்கிறோம்னு பாதுகாத்துக்கிறோம், நம்மளும் வந்து ஒரு சரியான உணவு முறையை எடுத்துக்கிறோம், நமக்கும் இது பண்ணப்போ இந்த ஒரு இந்த முக்கோணம் வந்து நம்மளோட வாழ்வியல் தரத்தை தர குறியீடுகளை அதிகப்படுத்துது. அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ முடியும்.
0: அருமையாக எடுத்து சொன்னீங்க, அதாவது உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிலையான உணவு முறை குறித்த பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவ கருத்துக்களை எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி, நன்றி சார்.
2: இதுவரை உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிலையான உணவு முறை நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.
3: தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய்

0: பாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிபனி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்றதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர், வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதில் இவை முக்கிய பங்காற்றும் என்றார். அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இந்தியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்துவதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தி
1: உலக மிதிவண்டி தினத்தின் ஒரு பகுதியாக மிதிவண்டி பேரணிகள் மற்றும் ஃபிட் இந்தியா வலுவூட்டல் பாராட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. சைக்கிள் பேரணியை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மைய துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆனந்த் ஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைத்தார். பாரத பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தி வளமான இந்தியா என்ற நோக்கத்தில் வளமுடன் வாழ வேண்டும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணையவழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள், வங்கிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்று இன்று வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்த ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரிசெய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று

0: மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காளிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16 வாய்க்காலில் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் என்றார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தாவே காட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மக்களின் நம்பிக்கையுடன் அமைந்துள்ளதால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க அறிவுறுத்திய அவர், மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுகூட்டல் மறுமதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சாமந்திப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் நிலப்பரப்புகளில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நடப்பு பருவத்தில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்து ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்து வருகிறது. 2 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்து பெங்களூரு, சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார்.
2: திருநெல்வேலி சரகத்திற்கு உட்பட்ட 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணைந்து ஆலோசித்ததில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய முதல் நோக்கமாகும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பினை மேற்கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாலை விபத்துகளை தடுத்து விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொண்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யவிருக்கின்றோம்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிபள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர்சிற்களில் வென்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்னுக்கு டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான, சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவண பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிபள்ளி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட்

0: எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC Apply.
2: தொடர்ந்து கேட்கலாம் சௌராஷ்டிரா பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 2:15.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலி.

0: 90 வான்வெளியில் இசை தூரிகை.
1: வானில் வர்ணஜாலம் படைத்திடும் பாட்டு பறவையே, வாசல்தோறும் தேனொளி பரப்பும் தேனிசை தென்றலே, ஒட்டுமொத்த ஊடகத்தின் அகரமே, நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் சிகரமே, ஆகச் சிறந்த ஆகாஷ்வாணியே, உனக்கு அகவை 90 ஆச்சரியம். ஆம் ஆச்சரியம், அகவை 90 மிளர்கிறாய், வசீகரிக்கிறாய், பகலென்ன இரவென்ன என்றும் உடனிருக்கிறாய். காற்று பெட்டக பொக்கிஷத்தை வண்ணச் சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ண தூரிகையால் இசையோவியம் நிரப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ண தூரிகையால் இசையோவியம் நிரப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

0: தேனிசை பரப்பி வரும் வானொலிக்கு வாழ்த்து மழை பொழிய வரும் நெஞ்சங்களை வரவேற்போம், வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலி தாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1936 தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90. 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளே கம்பீரமாக வலம் வருது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நம் நாட்டின் ஆணி வேரான வேளாண்மை தொடங்கி தொழில் வளம், அனுபவ பகிர்வு, இசை, பாட்டு, வேலை வாய்ப்பு, அறிவியல், மருத்துவம், வங்கி சேவை, வர்த்தகம், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கறதுல வானொலி விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாட்டுல எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவைய வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும் அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும் ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி ஏஐ பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர், பாமரர், பெரியவர், சிறியவர் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஏஎம் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலியின் சேவை பல்லாண்டுகள் சிறந்து விளங்க வானொலி நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

0: செய்கிறது.
1: நிதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நெகிழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார் படைத்த 100 வயதில் ஆரோக்கியம் என்னும் நூலில், வயதானோர் என்ற சொல்லாடல் இல்லை, வானொலிக்கும் வயது கிடையாது, வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்குமென வாழ்த்துவோம். 1978 ஒரு நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல் மாடியில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல்மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசை மாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. நிற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது இன்றும் காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை வாழ்த்தியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவ வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. இணைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறல்பற்ற அறமுறையான ஒழுக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒழிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறைவதற்கு உதவுகிறது. இவ்வாறு உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அறவழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடித மலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒலிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்திட வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை வானொலி வளமாய் வளம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் 6:30 வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளில் கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளினுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து அந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 நிமிட தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருப்பீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில் வந்து நீதி கதையை சொல்லி

வானொலி நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையிலிருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணிநிறைவு செய்தேன். வானொலியின் 90ஆம் ஆண்டு விழாவில் வாழ்த்தி வணங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 வயது நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது.

அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்ன மனசில் வந்து ஆழமாக பதியுது. அது முடிவில் நகைச்சுவையும் சொல்வார், இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். இப்போ அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கே வரும்போது நம்ம ஆர்ஜிஏக்களில் பார்க்க முடிஞ்சது, நேர்களில் பார்க்க முடிஞ்சது, நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் அந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னென்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 கடந்து இந்த வானொலி ஒழித்து கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாது, நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானலை வசந்தமாம் வானொலியை கொண்டாடி வரும் பொன் நெஞ்சங்களுக்கும் மனம் நிறை நன்றிகள்.

0: உங்களை கேட்டது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நேரம் பிற்பகல் 2:30 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கவிதைகளோடு கானங்களும் இணைந்து சேர்க்க வருகிறது கவிதை அரங்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு அபிராமி. இன்னைக்கு கவிதைகளும் கானங்களும் இணைந்து சேர்க்க காத்திருக்கிறது. முதலாவதா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதைகளும் கானங்களும் இணைந்து சேர்க்க கவிதை அரங்கம். தனிமை எனும் அறையில் தவம் இருக்கிறேன் நான், நீ வந்த நாட்களின் நினைவுகள் மட்டும் துணையாக இருக்கிறது.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் பிற்பகல் 2:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதைகளோடு கானங்களும் இணைந்து சேர்க்க கேட்டு ரசிக்கிறோம்.

கவிதை அரங்கம். நிலவை பார்த்து பேசுகிறேன், காற்றிடம் உன்னை பற்றி கேட்கிறேன், பதில் வரவில்லை, எனினும் காத்திருக்கிறேன் உன்னுடைய பதிலுக்காக.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டில் இணைந்திருக்கிறோம். கவிதை அரங்கம். நீ அருகில் இல்லாத ஒவ்வொரு நொடியும் ஆண்டுகளாய் நகர, நீ பக்கம் நிற்க

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சிட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனிராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு நன்றி வாழ்த்துக்கள்.
7: பர பர பர பரவை ஒன்று கிரு கிருவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: நிறைவு பெறுகிறது கவிதை அரங்கம். இனி நாம் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.
10: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல்

ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், உபாசி, சோலையாறு, நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சின்கோனா ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்யூர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அவலாஞ்சி, ஹாரிசன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, மேல்பவானி, உட்பிரையர், நாகர்கோவில், குருந்தன்கோடு, பார்வுட், கிளன்மார்கன், கன்னிமார், தேவாலா, சிறுவாணி அடிவாரம், முள்ளங்கினாவிள்ளை, ஊத்து, நடுவட்டம், நாகர்கோவில், பெரியார், குந்தாப்பாலம், சூரலக்கோடு ஆகிய

0: இடங்களில் 2 சென்டிமீட்டர், எமரால்டு, பாபநாசம், திருப்பதி சாரம், கிண்ணக்கோரை, கொடுமுடியாறு அணை, குண்டாரணை, மாம்பழத்துறையாறு, தேக்கடி, பேச்சிப்பாறை, புத்தனணை, அடையாமணை, ஆடைக்கடங்கு, பாலமூர், பூதப்பாண்டி, சித்தாறு, சாம்ராஜ், கெடாய், குடலூர் பசார், காக்காச்சி, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, தக்கலை, உதகமண்டலம், திருப்பரப்பு, மேல்கூடலூர், கன்னியாகுமரி, இரண்யேல், செர்வலார் அணை, முக்கூடல் அணை, செங்கோட்டை, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது இயல்புக்கு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தஞ்சாவூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. கிழக்கு மேற்காக காற்றழுத்த தாழ்வு பாதை கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசத்தை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 3.5 கிலோமீட்டருக்கும் 4.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியுள்ளது. வடக்கு கேரளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. பலத்த காற்றுடன் நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும், தென்காசி பகுதிகளிலும், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன். நாளை நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும், தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிகுந்த வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடும். வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 23.3 டிகிரி செல்சியஸ். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை களைவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலன்பட்டார் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் மற்றும் தினேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 48 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:03.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்லிசையாய் கேட்கலாம் மெல்ல ஒரு பாட்டு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இருவர் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: இன்னிசை கானமாய் கேட்டுருக்கோம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 106.9 மெகாட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. மெல்லிசையாய் மெல்ல வரும் பாட்டு. தொடரும் பாடல்.

கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP Jewelers, உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஏ ரஹ்மான் இசையில் ரோஜா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் அடுத்த பாடலாக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 3:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுட்டு இருக்கும் மெல்ல வரும் பாட்டு. மெல்லிசையாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தொடர் இருக்கும் பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில

0: எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடந்தியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இசை ராகமாய் மெல்லிசை கானமாய் கேட்டுட்டே இருக்கும் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது மெல்ல வரும் பாட்டு. தொடரும் பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: மேலவரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக கேட்கலாம் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. தொடர்ந்து 4 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னையிலிருந்து.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள்
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தாவேக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்குரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலன்பட்டார் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் மற்றும் தினேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைபே ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில்

இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மொண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாட்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை 4:03:25 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனோரி ஏசி மேளா.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி
6: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
10: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கத்தோடு நிகழ்ச்சிக்கு வரவேற்பது அபிராமி மற்றும்
11: ஜெயச்சந்திரன். வணக்கம் சகோதரி.
1: வணக்கம்,
11: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும்.
11: ரொம்ப நாளாச்சு ஏசிக்குள்ள உட்காந்து. அப்படியா?
1: அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாச்சு சகோதரர் உங்களுடைய நிகழ்ச்சி சேர்ந்து பண்ணி.
11: சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆட்டக்களத்தில் இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு விளையாட்டு, எல்லா நாளுமே ஒவ்வொரு விளையாட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி எந்த மாதிரியான விளையாட்டு கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் ஒரு சிறப்பான விஷயம். சரி, ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து என்ன விளையாட்டு? ஓர் எழுத்து கவிதை ப்ளஸ் அதோட
1: ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ்.
11: சரி, ஓர் எழுத்து கவிதையை நான் சொல்கிறேன், இந்த ஜிப்ரிஷ் வேர்டுன்னு எனக்கு தெரியாது, அதை நீ வந்து சொன்னால் மிக நன்றாக இருக்கும். சரியா?
1: சொல்லிடுவோம்.
11: சரி, ஓர் எழுத்து கவிதைன்னா என்னங்க? என்ன ஓர் எழுத்து சொல்ல போகிறேன், அந்த எழுத்தில் 3 முறை அந்த எழுத்து இருக்கிற மாதிரி நீங்கள் கவிதை சொல்ல போகிறீங்க, இதுதான் சிறப்பு. நீங்கள் என்ன கவிதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கணுமே. நீங்கள்
1: கண்டிப்பாக கேட்கணும்னு நான் வந்தேன், அதுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்க.
11: என்ன கவிதை அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கவிதை சொல்கிறேன், ஆனால் சிரிக்கக்கூடாது.
1: கண்டிப்பாக சிரிக்க மாட்டேன், ஏன்னா ஒரு எழுத்தை வச்சு அந்த எழுத்து வந்து 3 தடவை வர மாதிரி ஒரு கவிதை இன்ஸ்டன்ட்டா சொல்லணும்.
11: நம்ம நேயர்கள் வந்து எப்படி சொல்றாங்க, நீங்களாம் பட்டுச்சிறெல்லாம் அருமையா கவிதை சொல்றீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நிகழ்ச்சியும் கேட்டிருக்கேன் நம்ம அன்பான அறிவிப்பாளர்கள் எல்லாருமே. அது மட்டும் இல்லை, நான் ஒரு எழுத்து சொன்னேன்னா அந்த எழுத்துல 3 முறை அந்த எழுத்து இருக்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்லணும். நான் இப்போ ஒரு எழுத்துல ஒரு கவிதை நானே சொல்லவா?
1: கண்டிப்பா சொல்லுங்க, கேட்டுருவோம்.
11: கா என்ற எழுத்துல, கா அதாவது குரில் கா, அந்த எழுத்தில் ஒரு கவிதை இப்போ தான் எழுதுகிறேன். என்ன எழுத்த கவிதை அப்படின்னா, கரையாத உப்பும் கரைந்த சுவையும் கண்டுபிடித்தேன்

0: நாவில்.
1: சூப்பர் சூப்பர். இந்த ஒரு காமெடியில் சொல்லுவாங்கல்ல, கவி பேரரசு ஏஆர் ரகுமானியை மிஞ்சிட்டப்பா நீ.
0: எங்க கவி பேரரசுக்கு வைரமுத்து தாங்க சொல்லுவாங்க, நீங்கள் அவர் இசையமைப்பாளர் இசை புயல்னு தாங்க சொல்லுவாங்க.
1: இல்லை நான் எப்படின்னா ஒரு காமெடியில் அப்படி சொல்லுவார்.
0: ஆ, கா என்ற எழுத்தில் மூன்று முறை இருக்கிற மாதிரி, கரையாத உப்பும் கரைந்த சுவையும் கண்டுபிடித்தேன் நாவில், அதாவது நாக்கில் அப்படின்னு சொல்லலாம். இதாங்க இந்த கா என்ற எழுத்து, கா என்ற எழுத்து மூன்று முறை இடம்பட்டுச்சு இல்லையா, அது மாதிரி நீங்கள் வரும்போது நேயர் வந்து ஒரு எழுத்து ஆ என்ற எழுத்தில் அந்த ஆ என்ற எழுத்து மூன்று முறை இருக்கணும் சரிங்களா. அதுக்காண்டி அன்பு, அரவணைப்பு, ஆசை அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. இது கவிதை கிடையாது, ஏதாவது ஒரு இதை அப்படியே சேர்த்து சொல்லணும். இதாங்க விளையாட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ்.
1: ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ்னால் இப்போ வந்து ஒரு சொல், ஒரு மியூசிக்கை வந்து ஃபில் பண்ண முடியாத இடத்துல ஒரு சொல் நம்ம உபயோகப்படுத்துவோம் இல்லையா, அதை வந்து ஜிப்ரிஷ் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பொருள்லாம் இருக்காது, ஆனால் அந்த வேர்டு வந்து பயன்படுத்துவாங்க பாட்டில். நிறைய பாட்டு நீங்கள் அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க,
0: மயா மயா மயா மயா மயா மயா,
1: அந்த மாதிரி தான். அது வந்து அந்த இசையை ஃபில் பண்ணுற ஒரு வேர்டாக இருக்கும்.
0: ஆம், அன்பான நேர்களே, இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நீண்ட இட விலைக்கு பிறகு அபிராமி, நான் ஜெயச்சந்திரன். இன்றைக்கி வந்து ஆட்டக்களத்தில் ஓர் எழுத்து கவிதை மற்றும் ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ் இந்த விளையாட்டு தான் விளையாட போகிறீங்க. நேயர்கள் வந்து பங்கேற்கலாம். 0452 இது மதுரையின் முன் இணைப்பு எண். தொட்டு வர வேண்டிய எண்கள் 25 30 170, மற்றொரு எண் 25 30 171. இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
1: இங்கிருந்து
2: புதுசு புதுசா சொல்றீங்களே, தலை சுத்துது.
0: தலை சுத்துதா? அப்படியே ஓரமா உட்காருங்க, சுத்தவே சுத்தாது, நின்றும்.
2: வணக்கம் அனைவருக்கும், மாலை வணக்கம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
2: நான் மதுரை மணிமாறன், கடைசிநேந்தல் யானமலை பொது.
0: என்னங்க ஒரு இதை சொல்லுங்க, கடைசிநேந்தல்
2: யானமலை புதுப்பட்டி ரோட்டில் இருந்து.
0: அங்கிருந்து உங்களுடைய பெயர்?
1: மணிமாறன்.
0: மணிமாறன், சரி. மணிமாறன் ஐயா, உங்களுடைய குரல் வளம் குறைவாக இருக்கிறது, என்னன்னு தெரியல, பார்த்துடலாம். இப்போ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கான எழுத்து நீங்களே சொல்லலாம், நீங்க சொன்ன எழுத்துலே கவிதை சொல்லலாம், இல்லை நாங்கள் எழுத்து சொல்றதா இருந்தால் சொல்லலாம் சரிங்களா.
2: நானே சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க. ஆ என்ற எழுத்துல கவிதை விரைவாக சொல்லணும். நான் எப்படி கரையாத உப்பும் கரைந்த சுவையும் கண்டுபிடித்தேன் நாவில் அப்படின்னு மாதிரி.
2: அன்புக்கு நான் அடிமை,
0: படத்தோட பேரு.
2: அன்பில் நான் பெரியவன், அன்பிற்கு நான் எல்லாரும் பொதுவானவன்.
0: சரி, இப்ப சொன்னத கவிதையே திரும்ப சொல்லுங்க, உங்க சொந்த குரல்ல.
2: அன்புக்கு நான் அடிமை, அன்பிற்கு நான் பொதுவானவன். மறந்து போச்சு.
0: என்னங்க கவிதை சொல்லு, நான் இப்படி கரையாத உப்பும் கரைந்த சுவையும் கண்டுபிடித்தேன் நாவில் அப்படி மறக்காம இப்படி எளிமையா சொல்றேன், அதே நீங்க சொல்லணும்ல.
2: அன்பே பெரிது, அன்புக்கு நான் அடிமை, அன்பே தெய்வம்.
0: எப்படியே பல கவிதை சொல்லிட்டீங்க,
1: எல்லா படம் பேரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
0: சரி, நல்லது நல்லதே. உங்களுக்காக ஒரு இது வந்து இந்த ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ்னு ஒன்னு இருக்கான்,
1: என்னமோ
0: பாடுற மாதிரி இருக்கேன், தெரிஞ்சா யாராவது பக்கத்துல வந்துட போறாங்க, ஏதாவது ஏமாத்துறேன்னு சொல்லி. நன்றி நன்றி மணிமாறன், நன்றி எங்களோட பேசினதுக்காக. இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து ஒரு பண்பலை பாட்டு கேட்டலாமா?
1: கண்டிப்பா கேட்கலாம். பாடல்
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் மாலை 4:17. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: விபத்தால் செயலிழந்து மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச் அருகில் அண்ணாநகர் மதுரை.
1: வணக்கம். எல்லோருமே நலமா இருக்க, நிலையத்துல அனைவரும் அருமையா இருக்கும், அன்பா இருக்கும், நேசமா இருக்கும். சரிங்களா? சரி, உங்களுக்கு முத வந்து ஜிப்ரிஸ் வேர்டு தான் முத தரணும் அப்படின்றாங்க, அதுக்கடுத்து ஓர் எழுத்து கவிதை. சரியா?
2: சரி
1: சரி.
3: உங்களுக்கான இசை கீற்று. Most Swiss is standard, no local, not only branded. தில்லிருந்தா அட்டு போடவா, முடியாட்டி கைய கட்டிப்பார். தாக்க தாக்கவே துடிக்கிறே நெஞ்சம். அப்படியே பாடுங்க.
1: உங்களுக்கான
2: கள்ளிப்பூக்கள் பறிக்க யாரும் கைகளை நீட்டுவதில்லை. கருவேலங்காட்டு பக்கம் வர்ண பகவான் வருவதில்லை.
1: சரி, என்ன
2: சுற்றுமா? அதுக்கடுத்து கருவேலங்காட்டு பக்கம் வர்ண பகவான் கண்டிப்பாக வருவதில்லை.
1: ஏங்க வரமாட்டாரு?
2: அது இயற்கையாவே பூமியில வந்து அந்த நீர் சத்து நிறைய இருக்கனால அந்த இது வர்றது கிடையாது,
1: வரமாட்டாரு. சரி, நம்ம பக்கம் கொஞ்சம் வர சொல்லுங்க. சரிங்களா?
2: நன்றி சார், உங்களோட பேசினது
1: எனக்கு நன்றிங்க.
3: நன்றி.
1: 4:20:49 இணைந்திருக்கிறோம். இது ஆட்டக்களம், ஆட்டக்களத்தின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. சரி, இப்ப அடுத்து நேர சந்திக்கலாமா?
3: கண்டிப்பா சந்திச்சிடலாம். வருக. வணக்கம்.
1: யாருங்கோ? வணக்கங்கோ. 4:21 வணக்கம்.
4: அபிராமி மேடத்திற்கும் ஜெயசந்திரன் சாருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாருமே அருமையா இருக்குங்க. மகாத்மா காந்தி நகர், விஜயலட்சுமி.
4: ஆமா சார்.
3: சரி, நம்ம ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ் பாடுறீங்களா, கவிதை சொல்றீங்களா?
4: கவிதை சொல்றேன்
3: மேடம். சரி, கவிதை சொன்னாலும் பாடணும்.
4: பாடுறீங்க மேடம்.
3: சரி,
4: உங்களை
3: எக்ஸ்ட்ரா ஒரு விட்டு உங்களை மாதிரி.
1: விஜயலட்சுமி, விஜயலட்சுமி மேம் வந்தாவே சிறப்பு தான் நினைக்கிறேன். மகாத்மா காந்திலேருந்து அருமையாக பேசுனீங்க, நன்றிங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க. 4:22:06 இது வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் இன்னைக்கு வந்து என்ன விளையாட்டு?
3: இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
1: ஒரு எழுத்து கவிதை,
3: அதுவும் விளையாடுறோம்.
1: அடுத்த நேரம் சந்திக்கலாமா?
3: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி, வாங்க. யாரு இணைப்புல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க என்ன எண்கள் சொல்லுங்க?
3: 0452 அப்படிங்கிற மதுரை முன்னிணைப்போடு, 25:30:70 அறிமுகமாகக்கூடிய நேர்களும், 25:30:71 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் ரொம்ப சூப்பராக ஒரு எழுத்துல கவிதை.
1: சரி, வாங்க. யாருங்க?
5: வணக்கம் சார், வணக்கம் மேம். மதுரை மாவட்டத்துல இருந்து ரம்யா
1: பேசுறேன். ரம்யா? ரம்யா, ரம்யமா பேச வேணாமா? ஏன் இவ்வளவு சைலண்டா பேசுறீங்க?
3: ரம்யா பவ்யமா பேசுறாங்க.
1: உங்களுக்கான ஓரெழுத்து கவிதைக்கு முன்னாடி ஜிப்ரிஸ் வேர்ட்ஸ் வந்து தராங்க சகோதரி, கேளுங்க.

0: இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. 4:23
1: என்ன பிரச்சனை?
0: என்ன பண்றது? நான் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் போகல.
2: பாடுங்க.
0: இன்னொரு முறை உங்களுக்காக இசை கேட்டு ஜிப்ரிஸ் வேர்ட்ஸ். எங்க வீட்டு பக்கம் வந்துடாத, எங்க வீட்டுல ஒரு நன்றி உள்ள ஜீவன் இருக்குன்னு மாதிரி இருக்கு. பாட்டாவே பாடிட்டீங்கம்மா. சரி, கவிதை சொல்லுங்க, கவிதை சொல்லுங்க.
3: கண்ணை காதலில் கரைந்தேன் கனிந்தேன்.
2: கண்ணே
3: காதலில் கனிந்தேன்.
2: காதலில் கனிந்தேன்.
3: காணல் நீராய் போனாய்.
2: காணல் நீராய் போனாளா?
0: அதுக்கடுத்து
3: காணல் நீராய் கரைந்தாய்.
0: சரி சரி, மாத்தி எழுதிக்கிறேன். இப்படிக்கு ரம்யா, முதல் வார்த்தையில எல்லா மூணு வார்த்தையும் அடங்கிருச்சு. கண்ணில் காதலில் கரைந்தேன். சே, எவ்வளவு ரம்யமா சொல்லியிருக்கீங்க ரம்யா.
2: நன்றி நன்றி ரம்யா. தொடர்ந்து நம்ம நேர சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: நேரம் மாலை 4:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நேயர்கள் இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனூர் ஏசி மேளா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: 4:38 கடந்து கொண்டிருக்கிறது இந்த இனிய மாலை நேரம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் ஆட்டக்கலை நிகழ்ச்சியில் ஓர் எழுத்து கவிதை ப்ளஸ்
2: ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ் வச்சு விளையாண்டுட்ருக்குறோம்.
1: வாங்க விளையாடலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க 0452 இந்த எண்களை தொட்டு முன்னிணைப்பாக
2: 0452 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 25:30 அறிமுகமாகக்கூடிய நேர்களும்,
1: 25:30 அனைத்து நேயர்களும், எல்லா நேயர்களுமே வரலாம். வாங்க இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த அன்பான நேயர். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கேருந்து?
3: உஷாராணி, கொண்டையம்பட்டி.
2: கொண்டையம்பட்டியிலிருந்து உஷாராணி, விளையாட தயாரா இருக்கீங்களா? ஒரு ஜிப்ரிஷ் வேர்ட் பாட்டு இப்போ உங்களுக்கு கொடுப்போம். அப்படியே அச்சு பேசாமல் பாடணும், பாடுங்க.

0: பாருங்க, மதுரை மாவட்டத்துக்குள்ள வந்தாவே ஈஸியா குடுக்கறாங்க. சரி, அவர் வேற இருக்காரா? நான் மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. வாங்க சொல்லுங்க. அவங்க கலனா கலனான்றாங்க.
1: இந்த மக்கள்லாம் வேணாம்.
0: அருமை அருமை உஷாராணி.
2: சரி, இப்ப ஒரு எழுத்துல ஒரு கவிதை சொல்லுங்க.
3: கல் உண்டு கல்வரி கொண்டு கல்லாகி போன மாடினரே மனிதம் இங்கே மறைந்தது.
0: எங்கங்க, யாருங்க எழுதுனது? நீங்க எழுதுனீங்களா?
3: நான்.
0: திரும்ப ஒரு முறை சொல்லுங்க.
3: கல் உண்டு கல்வரி கொண்டு கல்லாகி போன மானிடனே மனிதம் எங்கே மறைந்தது.
0: சரி, மானிடம் எங்கே மறந்ததா, மனிதம் எங்கே மறந்ததா?
3: மனிதம் எங்கே மறைந்தது.
0: சரி, இதனுடைய அந்த ஒரு கருத்து ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த எழுதுனதுக்கான ஒரு கருத்து.
3: அதாவது கல் சாப்பிட்டு எல்லாத்தையும் தொலைக்கிற ஒரு மானிடனுக்கு அது.
0: அடுத்து
3: எப்படிங்க?
0: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்.
0: சரி,
2: நல்லா இருக்கு, அருமையான

0: ஒரு கவிதை. நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வரக்கூடிய நேர் வருக வணக்கம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் எல்லாரும் கவிஞர்களாக
1: வாங்கோ வாங்கோ. 4:33 கடந்து கொண்டு இருக்கிறது அபிராமி, ஓரெழுத்து கவிதை மற்றும் ஜிப்ரிஸ் வேர்ட்ஸ். வாங்க
2: வாங்க
1: வாங்க வாங்க வணக்கம். எங்க வர, ஆரப்பாளையமா, மாடித்தவனியா,
0: பெரியாரா?
1: தஞ்சாவூர் வரணுமா? தஞ்சாவூர் மேளம் கட்டி.
2: தஞ்சாவூர் மேளம் கட்டி
1: நானா பாடினேன், நீங்க வாடி அந்த பாட்டாவே பாடினீங்க.
0: சரி சரி, யாரு எங்க இருந்துனே சொல்லாம இவ்வளவு நேரம் பேசிட்டோமே.
3: வாட் இஸ் யுவர் நேம்?
1: எங்க உங்க பேர் என்னங்க? என் பேர் மறந்தாலும் பரவாயில்ல, உங்க பேர் என்ன மறக்க கூடாதுங்க.
2: என் பேரு கேட்கிறீர்களா? என் பேரு தஞ்சாவூர் சொன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சாமிநாதன்.
1: மீனா பாவம்.
2: மீனாவும்
1: ஜிப்ரிஸ் வேர்ட்ஸ் முத கேட்டலாம்.

0: Ada misalnya buat lama.
1: Yang ya, cullengnya abdin ada cullengnya. என்னங்க குடுத்து கேட்டீங்களா?
2: இப்ப குடுத்தது அப்படியே பாருங்க.
3: ஒரு பாட்டு அவனு பாட்டு அவனு புரியதா?
1: பாட்டு புரியதாவா?
3: பாட்டு புரியலையா?
1: புரியலையா உங்களுக்கு?
3: ஆ புரியலையா?
1: சரி புரியாததான் நல்லது. ஒரு எழுத்து கவிதை சொல்லுங்க.
3: கவிதையா?
1: ஆ கவிதையா அப்படின்றீங்க? ஆ
3: கவி சொல்லுமா, பூக்கள் மலர்ந்தால் வாசம் வரும்.
1: எங்க நீங்க வந்து அந்த ஒரு எழுத்துனா பூ அப்படின்னு தொடங்கியிருக்கீங்க. அந்த பூ என்ற எழுத்து மூன்று முறை அந்த கவிதையில இடம்பெறணும். இதுதான் விளையாட்டு.
2: நீங்க
1: ரொம்ப திறமசாலி. தஞ்சாவூரே பாவம். நன்றி. சரி சரி, 4:35 நிமிடம் 25 நொடி கடந்து கொண்டு இருக்குது. அடுத்த ஒரு நேயர் இருக்கிறாங்களா? சரி, ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
4: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC apply.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நிறமாலை 4:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்கிறோம். நேர்களே, நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்போடு, 25:30 அறிமுக நேர்களும், 25:371 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
4: மனப்பாடம் ஆயிடுச்சு. ஓர் எழுத்து கவிதை ஜிக்ரீஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டு தான் விளையாட நீங்களும் பங்கேற்கலாம். எண்கள் வந்து சகோதரி சொல்லிட்டாங்க. மீண்டும் எண்கள் 0452. இது மதுரையின் முன் இணைப்பாக தொட்டு வரலாம். ரெண்டு எண்கள் இருக்கிறது, 25:30, 170 ஒரு எண் இருக்கிறது, இன்னொரு எண் 25:30, 171 என்ற எண் இருக்கிறது. இந்த எண்களை தொட்டு ஓர் எழுத்து கவிதை, ஓர் எழுத்தில் 3 முறை அந்த எழுத்து இடம்பெறணும், அந்த மாதிரியான ஒரு கவிதையை சொல்லணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் கொடுக்குற அந்த ஜிப்ரிஸ் வேர்ட்ஸை வந்து அப்படியே தப்பு இல்லாமல் பாடணும். இன்ன வரைக்கும் யாரும் பாடினதில்லை. சரி, கடைசியாக யாரை பாட வைக்கணுமோ அவங்கள பாட வைக்கலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கிறது யாரு?
5: ஓவராகத்தான் போயிட்டோமோ?
4: ரொம்ப ஓவராகத்தான் போயிட்டோம், போயிட்டு தான் இருக்கோம். வாங்க நீங்களும் எங்கள் கூட. வணக்கம்.
6: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் பாலசுப்ரமணியனா?
6: நீண்ட இடைவெளிக்கு பின் இருவருடன் பாலசுப்ரமணியன் ஜெயகந்தபுரம்.
4: என்னங்க உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு, எங்க போனீங்க?
6: நான் கேட்க வேண்டிய கேள்வி சார் உங்களை.
4: அப்படிங்களா? சரி, உங்களுக்காக முதல்ல வந்து
3: ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ்
6: போடுங்க.

0: காலில் போட்ட ஷூ காணாம போச்சு. எங்கடாண்டா இந்த பாட்டை கேட்ட உடனே தான் எங்கேயும் கலந்து விழுந்துருச்சா, இல்லை யாரும் எத்திட்டுமான்னு தெரியல. சரி சொல்லுங்க, பாட சொல்லுங்க. பாடுங்க பாடுங்க. சரி, உங்களுக்காக ஒரு எழுத்து கவிதை, ஒரு எழுத்துல மூன்று முறை அந்த எழுத்து இருக்கணும், சரிங்களா? சரிங்க.
1: சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
1: கற்க வேண்டிய வயதில் கற்றேன் காதலை.
0: சரி.
1: கடமை வந்த நேரத்தில்
0: விட்டுவிட்டேன், ஓடிவிட்டேன்,
1: உணர்ந்தேன் கஷ்டத்தை.
0: கஷ்டத்தை அப்பா எங்கவே போயிட்டீங்க, தெய்வமே நீங்க
2: தான். காதலை
1: சொல்லட்டுமா?
0: அதுக்கடுத்து
1: சொல்லட்டுமா சார்?
0: சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க.
1: அன்பு
0: செய்தாங்கன்னு சொல்லுங்க. சரி, ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க, அதை ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஏத்துக்கிற விட்டாலும் பரவாயில்ல. நீங்க அருமையானவர், அன்பானவர், அருமையா சொல்லியிருக்கீங்க.
3: தயங்காம சொல்றாங்க.
0: கற்க வேண்டிய வயதுல வந்து கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, விடுங்க. சரிங்களா
1: சார்? அப்படி சொல்லல, கற்க வேண்டிய வயதில் கற்றேன் காதலை.
0: சரி, அன்பை வந்து கற்றுருக்கீங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களத்துல இன்னைக்கு விளையாட வந்திருக்கிற நேயர் யார் இப்போ?
0: வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம். மோகன்.
0: மோகன் சொல்லுங்க, ஒரு எழுத்து கவிதை சொல்லுங்க.
4: அன்பாக இரு,
2: அறிவாக இரு,
0: அழகாக இரு,
2: அழகாக இரு.
0: சரி, எதாவது எப்படி இருக்கலாம்னு சொல்லுங்க. மூன்றுல எப்படி?
4: அதாவது அன்பான கோபப்படாம,
0: அன்பாக கோபப்படாம இருக்கணும். என்ன மாதிரி
4: இருக்கலாம்? இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டு.
0: என்னங்க நீங்க வரது, என்ன வர சொல்லிட்டீங்க? உங்க வாட்டுக்கு உச்சி கோப்புல தொங்க விடுறீங்க.
4: ஒருத்தவங்களுக்கு தெரியாது, ஒரு மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லணும்.
0: சரி சரி சரி சரி சரி. அன்பாக இரு,
4: அழகா இருந்தா பவுடர் பூசினாதான் அழகு கிடையாது.
0: சரி சரி, நல்லது நல்லது.
4: அழகான திருச்சான முகம் அழகா இருக்கும்.
0: சரி, வீட்டுக்கு போவீங்களா?
4: வீட்டுக்கு போவே அறிவுரை போதான்னு
0: தெரியல. சரி, நீங்களா சொல்லிட்டீங்க.
2: சரி, ஒரு ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ் பாடிடலாமா?
0: சொன்னதுங்க, வேணாங்க, இதாங்க என்னதுன்றீங்களா? சரி, ஒரு வார்த்தை ஒன்னு குடுக்கறோம், ஜிப்ரிஸ் வேர்ட்ஸ் குடுக்கறோம். எங்க
2: அது பாடுங்க.
5: லிசன் சம்ப பம்ப ரும்ப தும்பா, எவரிபடி மெம்பு ஜெம்பு பெம்பு கோலன பாரி, எவரிபடி மூவ் இட் மூவ் இட் மூவ் இட் மூவ் இட் மூவ் இட் நவ, எவரிபடி ரன் அண்ட் கம் இன், இட்ஸ் டைம் டு.
0: சரி, எங்க
4: எவரிபடி கம்ப கம்ப கம்ப கம்ப கம்பா, எவரிபடி கம்ப கம்ப சும்ப சும்ப சும்பா.
0: ஏங்க
3: அப்பா முடியலப்பா.
0: ஏங்க மோகன், கையில மைக் தான் இருக்குன்னு பார்த்தா கம்பா சுத்திக்கி இருக்கீங்க.
2: அருமை அருமை.
0: நல்லபடியா சுத்துனீங்க, பார்த்து ஆறு மேலே பற்றாம. நன்றி
2: நன்றி.
0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 4:47 ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து ஆட்டக்களத்தில் ஒரு எழுத்து கவிதை. ஒரு எழுத்துன்னா ஆனால் அந்த ஆ என்ற எழுத்து மூன்று முறை அந்த கவிதையில் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த ஜிப்ரிஸ் வேர்ட்ஸ் அது வந்து அபிராமி எடுத்து வந்திருக்காங்க, அதை அப்படியே கலக்கலாக பாடணும். இதாங்க விளையாட்டு. சரி, யாருங்க இணைப்பில்?
2: வருக வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார்? பாலசுப்ரமணியா? பாலரங்கபுரமா? நல்லதுங்க, வெயில் தாங்க உக்கிரமா அடிக்குது. ஏதாவது மழையை கொண்டுக்காங்க. பகவான் கையில் இருக்கு, வர்ண பகவான் கையில் இருக்கு. மல்லிகா ஆறுமுகம் சொன்ன மாதிரி வரமாட்டுது. வந்துரு வந்துரு, கலப்படாதீங்க. சரி, உங்களுக்கான ஜிப்ரிஸ் வேர்ட்ஸ் வந்து ஒன்று கொடுக்குறோம், ஏதாவது பாடுங்க.

0: நீங்க வேற இப்படி வரந்தோன்னா கையில எதுவும் ஆயுதத்தை எடுத்து வந்துடும் மாதிரி எனக்கு தெரியுது. பத்துக்க உக்கிரவாண்டிய பார்க்கும் போது
1: பாருங்க.
0: ஏங்க
2: யாரா?
0: ஏங்க பக்கத்துல ஆட்டா இருக்கா? ஆட்டோ அது வாடகை நகர்ந்து போயிடாம உழைப்பே உயர்வு
3: பட்டுச்சேரல
0: மட்டும் கவிதை நல்லா இருக்கு. நல்லா இல்லன்னு சொல்றீங்க, கவிதை நல்லா சொல்லணும். சரி, அருமையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எங்களுக்காக சொல்லிருக்கீங்க உக்கிரபாண்டியன் ஐயா, நன்றி. பக்கத்தில் ஆட்டோ இருக்கான்னு பார்த்துக்குங்க.
1: அடுத்து வரக்கூடிய
0: 4:49 நொடி எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது ஆட்டக்களம் ஒரு எழுத்து கவிதை பிளஸ் ஜிப்ரி ஸ்வேட்ஸ் தான் விளையாடிட்டுருக்கோம். 0452 என்ற முன்னிணைப்போடு 25:30 75:30 இந்த எண்களை யார் தொட்டு வந்திருக்கிறாங்க? வாங்க வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
4: நான் வேலூர் மாவட்டம்.
0: வாங்க சந்திரசேரு. சந்திரசேரு
4: சொல்லுங்க,
0: நலமா இருக்கீங்களா?
4: முயற்சி
1: பண்ணுங்க அதே மாதிரி பாடுறதுக்கு.

0: நைட்டு 12 மணிக்கு இந்த மாதிரி மியூசிக்கை கேட்டால் உடனே எழுந்திரிச்சு ஓடுற மாதிரி இருக்கு. சொல்லுங்க எங்க சந்திர சார் எப்படி? ஆ முயற்சி எது வாங்கி வாயா, அத வாங்கி தாயான்னு மாதிரி இருக்கு. ஏங்க திருச்சி போற பஸ் நிக்க போதுங்க,
1: சாவகாசம் தேவையில்ல, பிரெஞ்சு போ மாத்து.
0: திருச்சி போற பஸ் நிக்க போது சரிங்களா? சந்திர சார் எதை கொடுத்தாலுமே கரெக்டா பண்ணுவோம். சரி ஒரு எழுத்து கவிதை,
2: ஒரு எழுத்து கவிதை சொல்லுங்க.
3: கண்டிப்பா இதமான இசையை, இதமான இசையை என் கேட்டவுடன், இதமான இசையை கேட்டவுடன் என் இருதயம் வருடியது, என் இருதயம் வருடியது.
0: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்.
0: வருடிச்சா?
3: வருடிச்சு வருடிச்சு.
2: இதமான இசையை கேட்டவுடன் என் இதயம் வருடியது.
0: சரி நன்றி நன்றி சந்திர சார், காட்பாடுல இருந்து பேசுனதுக்கு நன்றி
2: நன்றி.
0: இப்போ நேரம் வந்து 4:51. இப்போ நேயர் இருந்தால் திரும்ப சந்திக்கலாமா?
2: கண்டிப்பாக சந்திச்சிருவோம். மருக வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் சொல்றது யாரு, எங்கிருந்து?
4: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க முருகன் ஐயா.
2: சரி
4: போடுங்க, அதே மாதிரி முயற்சி பண்ணி பாக்குறேன்.
2: முயற்சி பண்ணி பாக்குறீங்க, வார்த்தையே வேணாம், நான் பாட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறீங்க, கொடுத்துருங்க. பாடுங்க.
4: எப்படி இந்த லாக, இந்த லாக லாகன்னு மட்டும் வருது, ஓரளவுக்கு இது வரமாட்டேங்குது, வேறது கூட ஓரளவுக்கு வந்துச்சு, இது வரமாட்டேங்குதே.
0: வரமாட்டேங்குதா? சரி
4: வேற ஆளுகளுக்கு கொடுக்கும்போது அதை முயற்சி பண்ணி பார்த்தா நல்லா ஓரளவுக்கு பாட முடிஞ்சுச்சு.
0: சரிங்க சரிங்க, நீங்க வந்து ஓரெழுத்து கவிதை சொல்லுங்க.
4: தாமரை போல் உன்முகம் கவலை போக்கில் எந்த கவிதை சொல்லுமே அந்த வானொலி.
2: இது என்ன படம்?
0: என்ன வானொலி?
4: இது படம் கிடையாது, கவிதை.

0: நீங்க எழுதுனீங்களா? சரி, அருமை அருமை, நல்ல கவிதை எழுதுறீங்களே, பரவாயில்லையே. நன்றி முருகன், நன்றி, ரொம்ப அருமை. சாத்தங்குடியிலிருந்து பேசுனதுக்காக நன்றி. 4:53, 17:00 ஒரு நேர சந்திச்சுட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். வாங்க, வணக்கம்.
1: வருக வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம ஆட்டக்களம் கேட்டுட்டு இருக்கிறோம். வந்திருக்கிற நேயர் வருக வணக்கம்.
0: மதுரிலேருந்து வானொலியின் ஒளி அளவை குறைச்சி பேசுங்க. யார் பேசுறீங்க? குறைங்க குறைங்க குறைங்க குறைங்க, அது வாட்டுக்கு கட். யாருமா? சைட்ல குறைக்கவா? குறைச்சிட்டேன். ஏமா, நீங்க அங்கிட்டு அவிராமியா அந்த பக்கம் சைட்ல குறைங்க. குறைச்சாச்சு. சாந்தினி அந்த பக்கம் கொஞ்சம் குறைச்சிருங்க, மொத்தத்துக்கு எடுக்காது. ஏங்க, மா வாட்டர் மாதிரியே சொல்றீங்க. உங்க பேர் சொல்லுங்க. கோமதி.
1: எங்க இருந்து பேசுறீங்க கோமதி?
0: மதுரை. உங்க பெயர் வந்து ஒரு அருமையான பெயர் கோமதி. விளாங்குடி இருந்து பேசுறீங்களா? சரி, உங்களுக்காக ஓர் எழுத்து கவிதை மட்டும் கேட்டுருவோம். பாவம்.
1: சரி, ஓர் எழுத்து கவிதையை சொல்லுங்க.
0: சிரிப்பே கவிதையா இருக்கு. தெரியாதா? வேற ஏதாவது சொல்லவா? சரி,
2: மக்கள்லாம் வேணாம்.
0: சரி, அவங்க வந்து பாவம் ரொம்ப உற்சாக மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. நிகழ்ச்சி நிறைவாக வந்தவங்க இப்படியும் நம்ம நேயர் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு அப்படி வந்து நான் வந்து பெருமைப்படுறேன். உங்கள் சிரிப்பே ஒரு அழகுமா எங்களோட பேசுனதுக்காக.
1: கவிதையாக நம்ம எடுத்துக்கிடுவோம்.
0: எடுத்துக்கிட்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்த உற்சாகமாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஆர் சாந்தினி, அவங்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் யாருன்னா அழகேசன், சரிங்களா? அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது அபிராமி மற்றும்
1: ஜெயச்சந்திரன்.
0: சரி, இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சில் பெரிய வணக்கத்தை வச்சுட்டு இந்த நேரத்தில் நாங்களும் விடைபெறுகிறோம். இப்போ ஒரு பாடல் வருகிறது உங்களுக்காக.
1: நன்றி நேயர்களே, பாடலோடு நிறைவு பெறுகிறது ஆட்டக்களம்.

0: மண் பானையும் பக்கு பக்கு
1: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை FM ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் ராணுவ விருதினை பெற்ற மேஜர் அபிலஷா பாரக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தாவேக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்கு உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்புக்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைப்பை ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மோண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 5:03:28 இந்த அழகான மாலை நேரத்தில் இசை ரீங்காரமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி நாம் கேட்டு ரசிக்க மாலை நேர இசையில் மனம் மகிழும் மாலை தென்றல் நிகழ்ச்சி. அருமையான பாடல் தொகுப்போடு இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக இசை தர இருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மலேசிய வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடிய ஒரு பாட்டு, கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். இளையராஜாவின் இசையில் காளி என்ற படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம் முதல் பாட்டு உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 5:09:30, இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் வன்பலை 100.9 நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நேர நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல் தர இருக்கிறது அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில் கேட்கலாம். இளையராஜா அவர்களுடைய இசையில் கவிஞர் பஞ்சருணாச்சலம் இயற்றிய பாடல் அன்புக்கு நான் அடிமை என்ற படத்திலிருந்து உங்களுக்காக இந்த இனிய மாலை நேரத்தில் மாலை தென்றல் தருகிறது.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: இனிய நேரத்தில் இது மாலை தென்றல் தருகிறது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மாலை தென்றல் தர இருக்கும் அடுத்த பாட்டு உங்களுக்காக இந்த மாலை நேரத்தில் இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் இயற்றிய பாடல் ஒன்று உங்களுக்காக நாம் தர இருக்கின்றோம். SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் தான் பாட்டு வருகிறது. நெஞ்சத்தை கில்லாதை என்ற படத்திலிருந்து கேட்கலாமா?

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 5:19:55 இது மாலை தென்றல். மாலை நேர இசையில் மாலை தென்றல் தரும் அடுத்த பாட்டு உங்களுக்காக நாம் தருகிறோம். தை பொங்கல் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து தான் கேட்க போகிறோம். இளையராஜா எஸ் ஜானகி பாடியது. எம்ஜி வல்லவன் என்ற பாடலாசிரியர் பாடல் வரியில் இளையராஜாவின் இசையில் கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள். இது மாலை தென்றல்.

5:24 24 103.3 ரெயின்போ எஃப்எம் மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தன்றில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரலில் தான் கேட்க போகிறோம். நிழல்கள் என்ற படத்திலிருந்து பாடலுக்கு இசை இளையராஜா, கவிஞர் வைரமுத்து பாடல் வரியல். இப்போது

0: இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இது மாலை தென்றல்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
0: இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய மாலை நேரத்தில் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது நீ வருவாய் என என்ற படத்திலிருந்து.

இணைந்திருக்கின்றோம். இது மாலை தென்றல் 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில் வந்த பாட்டு உங்களுக்காக நீ வருவாய் என்ற படத்திலிருந்து பா விஜய் அவர்களுடைய பாடல் வரிகள். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் தனித்து பாடியது. அடுத்த பாட்டு உங்களுக்காக நாம் தர இருக்கின்றோம் இந்த இனிய மாலை பொழுதில், பூவே உனக்காக என்ற படத்திலிருந்து பழனி பாரதி அவர்களுடைய பாடல் வரிகள். எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாட்டு உங்களுக்காக. சுஜாதா பி ஜெயச்சந்திரன் குரலில் தான் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 5:40 42 நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நேர இனிய மாலை நேர நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு உங்களுக்காக நாம் தர இருக்கின்றோம். ஹரிஹரன் குரலில் தான் கேட்க போகிறோம். மூவேந்தர் என்ற படத்திலிருந்து பாட்டு வருகிறது. சிற்பியின் இசையில் அறிவுமதி எழுதிய பாட்டு.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்
4: இணைந்திருக்கின்றோம். இனிய மாலை நேரம் 5:46:38. இந்த இனிய மாலை வேளையில் மாலை தென்றல் தருகிறது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் வளம் வரக்கூடிய அடுத்த பாட்டு காலமெல்லாம் காதல் வாழ்க. ஹரிஹரன் குரலை தான் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் நேயர்களே.

5:52 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் தர இருக்கும் அடுத்த ஒரு அற்புதமான பாட்டு சிவா இசையமைத்த பாட்டு உங்களுக்காக வரவிருக்கின்றது. ஹரிகரன் சுஜாதா குரலில் தான் கேட்க போகிறோம். பூமகள் ஊர்வலம் என்ற படத்திலிருந்து. இணைந்திருங்கள் தொடர்ந்து இசையோடு என்றும் நீங்கள்.

0: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: நூற்று மூன்று புள்ளி மூன்று மதுரை.

எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது மாலை தென்றல். இனிமையான பாடல்களை இனிமையாக உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வந்தது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வந்த பாட்டு. பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகள் பல. இனி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து இசையோடு இணைந்திருக்கலாம். இணைந்திருங்கள் தொடர்ந்து 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சேவை செய்திகள் கேட்கவிருக்கிறோம் நேர்களே. தமிழ்நாடு அரசால் விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மாணவர்களுக்கு 25 பள்ளி விடுதிகளும், 3 கல்லூரி விடுதிகளும் மற்றும் மாணவியர்களுக்கென 18 பள்ளி விடுதிகளும், 2 கல்லூரி விடுதிகளும் என மொத்தம் 48 விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவியர்களும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர் சேர தகுதியுடையவராவர். அனைத்து விடுதி மாணவ மாணவியர்களுக்கும் 3 வேளை உணவு மற்றும் தங்கும் வசதியும் அளிக்கப்படும். 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு 4 இணை சீருடை தைத்து வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு நீட் JEE நுழைவுத் தேர்வுக்கான வினாவங்கி நூல்கள், சிறப்பு வழிகாட்டிகள் மற்றும் வினாவங்கி நூல்கள் வழங்கப்படும். பெற்றோர் பாதுகாவலரது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். விடுதிகளில் மாணவ மாணவியர்கள் சேர்க்கைக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, பெற்றோர் பாதுகாவலரது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். இந்த தூர விதி மாணவியருக்கு பொருந்தாது. தகுதியுடைய மாணவ மாணவியர் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் காப்பாளினிகளிடமிருந்தோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலிருந்தோ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பள்ளி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் காப்பாளினிகளிடம் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் 18/6/2026 அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் காப்பாளினியிடம் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் 15/7/2026 சமர்ப்பிக்க வேண்டும். மாணவ மாணவியர் விண்ணப்பிக்கும் பொழுது சாதி மற்றும் பெற்றோரது ஆண்டு வருமானம் குறித்த சான்றிதழ்கள் ஏதும் அளிக்க தேவையில்லை. விடுதியில் சேரும்போது மட்டும் இச்சான்றிதழ்களை அளித்தல் போதுமானது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விடுதியிலும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களின் குழந்தைகளுக்கென தனியே 5 இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் அரசின் இச்சலுகைகளை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகவல். விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் எவ்வித கட்டணமுமின்றி வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்திலிருந்தே www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
3: நேரம் மாலை 6:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பக்தி மனம் கமழும் நேரமாக நாம் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேளை.

நேரமாலை 6:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்ருக்கிறது பக்தி மனம் கமழும் நேரமாக விளக்கேற்றும் வேளை.

மாலை 6:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டுட்ருக்கீங்க பக்தி மனம் கமழும் விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். தொடர்ந்து நமது பண்பலை அலைவரிசைகளில் இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:45 அந்திப்பூக்கள் இதமான பாடல்களோடு காத்திருக்கிறது. இரவு 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட், சூப்பர் ஹிட் சாங்ஸ் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள், நம் வீட்டு செல்ல குழந்தைகளின் குரலாய் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளே, நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னா 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்போடு 25, 30, 170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகளும், 25, 30, 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் பங்கு பெறலாம் இரவு 8:05. அதனைத் தொடர்ந்து 8:30 விளையாடலாம் வாங்க. சிலம்ப விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் நேர்களே. நேர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் விமர்சன கடிதங்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடல் விமர்சன கடிதம் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நமது பண்பலை அலைவரிசைக்கு கடிதம் எழுதணும், அவ்வளவுதான். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிலைய இயக்குனர் சொக்கிகுளம் மதுரை 6250002 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய கடிதத்தை எழுதி அனுப்புனா ஒவ்வொரு நாளும் இரவு 9:15 உலா வரக்கூடிய காற்றில் விரியும் கடித மலர்களில் உங்களோட கடிதமும் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறகு பாடல் தொகுப்பு கேட்கவிருக்கிறோம். தொகுப்பில் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். இதில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 11:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும் கேட்கவிருக்கிறோம். 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசையிலிருந்து நிகழ்ச்சிகள் யாவும் சென்னையில் அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை நாம் கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இனி தொடர்ந்து வரவிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9

0: 9971-34428 மற்றும் 0452-253-1366.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது நேயர்களே. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையோடு.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின் தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
1: ஆங்காங்கே சில இரவு நேரங்கள பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்க செய்யல. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்கள்ல அந்த நேரத்துல ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அதெல்லாமே பகிர்மானம் இதுல இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜெனரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
0: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தமிழக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அவர் குற்றஞ்சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை

0: சௌந்தரராஜன் குற்றஞ்சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 100க்கணக்கான பரத கலைஞர்கள் சிவதாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலத்தில் 100க்கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடன போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய் சிலிர்க்கும் வகையில் இருந்தது.
0: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
2: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது.
3: சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம்.
4: இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. ஸோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் கியானேஸ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கலப்பு

இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா நேஹா தேவி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:41.
2: குரட்டை சத்தம் கொடூரமாக இருக்கிறது மந்திரி.
3: என்ன மன்னா இப்படி தூக்கத்தை கெடுக்கிறீர்களே?
2: மந்திரி, மந்திரி.
3: என்ன மன்னா?
2: நாள் முழுக்க நாம் மாறுவிடத்தில் சுற்றி வந்ததில் சும்மா சொல்லக்கூடாது. நம் எதிரி நாடு பச்சை பசேல் என்று செழித்திருக்கிறது. இந்த நாட்டை மட்டும் நாம் கைப்பற்றி விட்டார்
3: மன்னா. அதனால்தான் நம்முடைய ஒற்றனை வைத்து விசாரித்து விட்டேன் மன்னா.
2: அப்படியா? ஒற்றன் என்ன சொன்னான்
3: மன்னா? இந்த நாட்டு விவசாயிகள் வானொலியில் ஒலிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகளை கேட்கிறார்களாம்.
2: அப்படியா?
3: ஆமண்ணா, அதில் வரும் வேளாண் தொழில்நுட்பங்கள், கால்நடைகள் வளர்ப்பு, வல்லுநர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாக இருக்கிறதாம். ஆகவே பண்ணை செழிக்கிறது, நாடு கொழிக்கிறது.
2: இன்னும் வேறு என்னென்ன இருக்கிறது?
3: இருக்கிறது மன்னா. அது மட்டுமல்ல, அகில இந்திய வானொலியில் காலையில் பக்தி மனம் பரப்பும் பக்தி பாடல்கள், மனதிற்கு இதமான திரைப்பட பாடல்கள், அறிஞர் பெருமக்களின் கருத்துக்கள், தமிழ் அறிஞர்களின் எனைத்தானும் நல்லவை கேட்க, நாட்டு நடப்பினை சொல்லும் செய்திகள், இப்படி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஈர்க்கும் வண்ணம் ஆகாஷ்வாணி வானொலி அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது. அதனை கேட்டு இந்த நாட்டு மக்கள் ஆனந்தமாகவும் உற்சாகமாகவும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம்.
2: சபாஷ் மந்திரி, சபாஷ். இதற்குத்தான் உன்னை போன்ற ஒரு மந்திரி வேண்டும் என்பது.
3: நன்றி மன்னா, நன்றி
2: மந்திரி. இனிமேல் நம் நாட்டு மக்களையும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை கேட்க சொல். நமது நாட்டு மக்களும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இருக்கட்டும்.
3: அப்படியே ஆகட்டும் அண்ணா, அப்படியே ஆகட்டும்.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேரம் மாலை 6:44.

நேரம் மாலை 6:49 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அந்தி பூக்கள். இனிய பாடல்கள் இசைக்கும் நேரமாய்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நேரம் 6:55. இசைத்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். இசைத்துவளால் இதயங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது இனிமையான பாடல்கள் வழங்கும் அந்திப்பூக்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திற்காக. இதோ காட்சலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அந்திப்பூக்கள். நிறைவு பாடலாக அந்திப்பூக்கள் தரும் பாடல் சண்டி வீரன் திரைப்படத்திற்காக. நிறைவு பெறுகிறது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியிலிருந்து. நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இனி நாம் கேட்கவிருப்பது மாவட்ட செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
1: நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகம் கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே ஆயிரக்கணக்கானோர் நம்பி வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடலை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை வரியினை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை செய்து கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்துள்ளது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தடை கட்டுப்பாட்டு வரை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவிய பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஓவியத்தில் ஆர்வமுள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். மாணவர்களுக்கு பயிற்சி முடியும் வரை ஓவியப் பொருட்களும் இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சியின் முடிவில் சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் நுழைவுத் தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் இந்த தேர்வில் பென்சில் டிராயிங் மற்றும் வண்ணக்கலவை ஓவியம் வரைய வேண்டும். தலைப்பு தேர்வு கூடத்தில் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்கள் கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும்போர் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தினை தொடர்பு கொண்டு தங்களது விவரத்தினை தெரிவித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் 2000 வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்படாதது மற்றும் பதிவு செய்யப்படாது போன்ற காரணங்களால் தகுதியான விவசாயிகளுக்கு தவணைத் தொகை கிடைப்பதில்லை. மேலும் PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் விவசாயிகள் தனித்துவமான அடலட்டை எண் பெற்றால் மட்டுமே 23வது தவணைத் தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். தகுதியுடைய 802 விவசாயிகள் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்கவில்லை. 1209 விவசாயிகள் கைரேகை பதிவு செய்யும் பணியினை பூர்த்தி செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் இவை அனைத்தையும் சரி செய்தால் மட்டுமே அடுத்த தவணைத் தொகை விடுவிக்கப்படும். விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் KYC, ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கு இணைத்தல் மற்றும் அலைபேசி எண்ணை PM கிசான் திட்டத்தில் இணைத்தல் போன்ற சேவைகளை சிறப்பு முகாமில் விவசாயிகள் பெறலாம். இதற்காக வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை வணிக வரித்துறை அலுவலர்கள் கிராமங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்முகாம் அனைத்து மாவட்ட வருவாய் கிராமங்கள், அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் June 15 வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, கைபேசி, ஆதாருடன் இணைத்தது, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகை மாவட்ட நிர்வாகம் சார்

0: பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்று வடகுடி சாலை வரை நடைபெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, மக்கும் மக்கா குப்பை பிரித்தல், மழைநீர் சேமிப்பு, மரம் வளர்த்தல் உள்ளிட்ட தலைப்புகளில் மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி கையில் பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு வழங்கினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக

தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார்.

0: செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்களை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் KL ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது.

ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இரவு வணக்கம் நேர்களே. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்போது நாம் ரசிக்க பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் முதல் பாட்டு தாஜ் நூர் இசையில் உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடின பாட்டு ஸ்ட்ராபெரி என்ற படத்திலேருந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். பாட்டு இது ஹிட்டு. 7:34:18 நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு சைக்கோ என்ற படத்திலிருந்து ஸ்ரீராம் குரலில் கேட்டுடலாம்.

7:39, 6 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. இனி அடுத்த பாட்டு சீன் ரோல்டன் பத்மலதா குரலில் தான் கேட்க போகிறோம், ஒரு நாள் கூத்து என்ற படத்திலிருந்து.

7:44 9:103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்டு என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய இரவு நேரத்தில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இளையராஜா அனனியா பாட்டு பாடின பாட்டு விடுதலை படத்திலிருந்து.

103.3, மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு இது ஹிட்டில் நீ அடுத்த பாட்டு தனுஷ் பாடியது வேலையில்லா பட்டதாரி 1 என்ற படத்திலிருந்து.

இணைந்திருக்கின்றோம். 7:53 34 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு இது ஹெட்டு நிகழ்ச்சி. நிறைவாக விடுதலை 2 என்ற படத்திலிருந்து இளையராஜா அனனியா பாட்டு பாடின பாட்டு தான் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள்.

0: 90.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 7:25 கேட்கலாம். இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 8:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மையக்கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அதுபற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தாவிக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தாவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தாவிக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தாவிக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார்.

மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். நேரம் 8:06. நம்ம வீட்டு செல்ல சிட்டுகளின் குரலாய் இசைக்க வருகிறது இது பட்டாம்பூச்சிகள். உங்கள் வீட்டு குழந்தைகள் பேசணும், பாடணும், அவங்க கவிதை சொல்லணும், இல்லை போயம் சொல்லணும், திருக்குறள் சொல்லணும், சிவபுராணம் சொல்லணும், இப்படின்னு என்னெல்லாம் அவங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அவங்கள சொல்ல வைக்கிறதுக்கு உடனே டயல் பண்ணுங்கள். 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 இதுதான் நம்ம மொத்த தடவை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைகள் அழைக்கலாம். 25 30 171 நான் நிறைய டைம் பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசுறது, அதே மாதிரி பாட்டு கேட்கறது, அதே மாதிரி திருக்குறள் இந்த மாதிரி என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்கிற குழந்தைகள் அழைக்கலாம். டயல் பண்ணுங்கள் 0452 இது மதுரையின் முன்னிணைப்பு என். சரி, இப்போது இணைப்பில் குழந்தைகள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்துடலாமா?

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். இப்ப இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அந்த பட்டாம்பூச்சி யாரு? வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். யாரு, எங்கிருந்து இணைப்புல வந்திருக்கிறது? யாரு இணைப்பில் வந்துட்டு விடுபட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் லைன்லேயே ஹோல்டு பண்ணி இருங்க. இணைப்பில் வரக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அதே மாதிரி கதை, கவிதை எதுனாலும் சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக குட்டியாக சொல்லணும், ஓகேவா? சரி, லைன்லேயே நீங்கள் டயல் பண்ணிகிட்டே இருங்க. 04-52 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகளும், 25-30-171 மற்ற அனைத்து குழந்தைகளும் பங்கேற்கலாம். பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகளில் குழந்தைகள் அளிக்க வேண்டிய எண்கள் 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னணிப்போடு 25 30 170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகளும் 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். குட்டீஸ், உங்களுக்கு பிடிச்ச ரைம்ஸ் போயம் எல்லாமே சொல்லலாம். அதுக்காக நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் சொல்லியாச்சு. சரி, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இது பட்டாம்பூச்சிகள். நம்ம வீட்டு செல்ல குழந்தைகளின் குரலாய் பட்டாம்பூச்சிகள் ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கதைகள் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடலாம், திருக்குறள் சொல்லலாம், உங்களுக்கு வேறு என்னென்னலாம் தெரியும் அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் களமாக நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 நம்ம பட்டாம்பூச்சிகள் கேட்டுட்ருக்குறோம். ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பமாயிருச்சு, எல்லாரும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு தயாராக இருப்பீங்க. சில பேர் அடடா லீவு முடிஞ்சிருச்சே இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு சில பேரும் இருப்போம். ஏன் இருப்போம்னு சொல்கிறேன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறோம், திரும்ப ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி, படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இளமை காலம் முழுக்க படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம படித்து முன்னேறி நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாற்றலாம். அப்படி நிறைய பேர் படிப்பால் முன்னேறி வந்தவங்க இருக்காங்க இல்லையா. அதனால் படிக்கிற எல்லாரும், பள்ளிக்கூடம் போகிற எல்லா மாணவர் மாணவியர்களும் ஒன்றே ஒன்று மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். விளையாடலாம், நல்லா பேசி சிரிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, இந்த காலகட்டத்துக்கு நமக்கு என்ன தேவை, அதாவது படிப்பு தேவை அப்படி கவனத்தில் வச்சு நல்லா படித்து உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் உங்களுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். அந்த நல்ல பேரை வாங்கி கொடுக்குற எல்லா குட்டீஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:30.

0: ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிலம்பம் விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டே அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: இப்போ இந்த சிலம்ப போட்டிகள் பற்றி நீங்கள் சொன்னீங்க, போட்டிகள் வந்து புள்ளிகள் அடிப்படையில் வந்து வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது. இந்த புள்ளிகள் எப்படி வழங்குறாங்க, இந்த போட்டி எவ்வளோ நேரம் நடக்கும், அதையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
2: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது. ஆக்சுவலாக போட்டின்றது சிலம்பத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து சமீபமாக ஒரு 12 ஈவெண்ட் நடத்துகிறாங்க. சிலம்பத்தோட போட்டிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக நடக்கக்கூடிய போட்டிகள்னா தனித்திறமை, இரட்டை கம்பு, தொடுமுறை அப்படின்னு சொல்லி மூணு விளையாட்டுகள் நடக்கும் மோஸ்ட்லி. அந்த மூணு விளையாட்டுக்கும் பாயிண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா தனித்திறமை. தனித்திறமைன்றது ஒரு பர்சனோட ஒரு தனிப்பட்ட விஷயத்த வெளிப்படுத்துறது. சிலம்பத்தில் வந்து எவ்வளோ தூரம் வந்து அவங்களோட மாஸ்டர் சொல்லி கொடுத்ததை வெளிப்படுத்துறாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் கால் பாடத்துக்கு மார்க் போடுவாங்க, ஒவ்வொரு மதிப்பெண், ரெண்டு மதிப்பெண், அந்த மாதிரி இருக்கும். இப்போ கிரிக்கின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் இருக்குது, அந்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு மதிப்பெண், உடானுன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் இருக்குது அதுக்கு ஒரு மதிப்பெண், அந்த மாதிரி ஸ்டெப்புகளுக்கு மதிப்பெண் கொடுப்பாங்க, சுற்றுமுறைக்கும் மதிப்பெண் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி வந்து இண்டிவிஜுவலும் சரி டபுள்ஸ்டிக்கும் சரி நம்ம மார்க் போடுவாங்க. அது போக வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் பாவலான்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும், சிலம்பத்திலேயே வந்து இப்போ புதுசாக நிறைய விஷயங்கள் தூக்கி போட்டு பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி எது என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அதை பேஸ் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தனித்திறமைன்றது ஸ்டெப்பு, அதாவது காலடி வரிசைகளை பொறுத்து மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது சுற்றுமுறையை கொடுத்து மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது ஃபேஸ் ரியாக்ஷனை கொடுத்து மார்க் கொடுப்பாங்க. அடுத்ததாக டிஃப்ரெண்ட்ன்றது இப்போ நான் சொன்ன மாதிரி ஜிம்னாஸ்டிக்கோ இல்லை முன்பின் தாவறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததாக டபுள் ஸ்டிக்கு, அதாவது இரட்டை கம்பு. இரட்டை கம்பில் வந்து எதை பேஸ் பண்ணி மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா இரட்டை கம்பில் மோஸ்ட்லி வந்து சுற்றுறது மட்டும் இல்லாமல் உருட்டு, அதாவது உருட்டுன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான உருட்டுகள் இருக்குது, ஒவ்வொரு உருட்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல யாரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மார்க்கு. அது போக ஆற்றல் திறன், ஆற்றல் திறன் எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்களோட ஸ்டெமினா லெவல் எந்த இடத்துல இருக்குது. இப்போ ஒரு சில பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நல்ல ஸ்பீடாக பண்ணுவாங்க, இடையில ஃபுல் டவுன் ஆயிடுவாங்க, ஃபினிஷிங் வந்து நார்மலாக முடிச்சிடும். ஒரு சில பசங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவனோட எனர்ஜி லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல் ரொம்ப எனர்ஜியாக செய்வான். அப்போ அப்படிப்பட்ட பையனுக்கு ஏற்ற மாதிரி மார்க் லிஸ்ட் மாறும். அதே மாதிரி இதுவும் அதே பேஸ் பண்ணி தான், தனித்திறமையை பேஸ் பண்ணி தான் இரட்டை கம்பு வரும். கால் அடிகள் வரிசைகளும் சுற்றுமுறைகளும் உருட்டு முறைகளும் கொண்டு தான் டபுள் ஸ்டிக் வரும். அடுத்தது ஃபைட்டு, தொடுமுறை. தொடுமுறை அப்படின்னா ரெண்டு பேர் இருப்பாங்க மொத்தத்துக்குமே. இந்த மூணு விளையாட்டுக்குமே களத்தோட இது வந்து ரெண்டு ரவுண்ட் இருக்கும், ரெண்டு ரிங் இருக்கும். ஒன்று வந்து ப்ளூ ரிங்கு, இன்னொன்று வந்து ரெட் ரிங்கு. இப்போ இந்த ப்ளூ ரிங்கு என்னன்னா அதாவது இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி நினச்சிருவோம். ப்ளூ வந்து ஒரு வார்னிங், அதாவது அதை தாண்டலாம் பட் ஆனால் ரொம்பையும் தாண்டிடக்கூடாது. ரெட்டு வந்து தாண்டிட்டோம் அப்படின்னா ஃபைட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலையோ இல்லை டபுள் ஸ்டிக்கையோ பொறுத்தளவுக்கு ஒரு மார்க் வந்து வார்னிங் தான் கொடுப்பாங்க, தவிர்த்து டைரக்ட் மைனஸ் பண்ண மாட்டாங்க.

இப்போ ஃபைட்டுக்கு தொடுமுறை, இந்த ஃபைட்டில் வந்து விதிமுறைகள்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடுமுறை மட்டும்தான், அடிமுறை கிடையாது. அடிக்கக்கூடாது, ஃபோர்ஸ் காட்டக்கூடாது, ஜஸ்ட் பாயிண்ட், அவ்வளோதான். தொடுமுறைன்றது என்னென்னா, ரெண்டு பேர் விளையாடுவாங்க, அந்த ஏ வட்டத்தில் ரெண்டு பேர் விளையாடுவாங்க, உள்ளே வந்து ஒரு சென்டர் ஃப்ரீ இருந்துருவாங்க, அது போக ரெண்டு சைடு ரெஃபரீஸ் இருப்பாங்க. இந்த ரெண்டு சைடு ரெஃபரீஸோட வேலை என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய பாயிண்ட்டுகள், அதாவது தொடுமுறைன்ற தொட்டு விளையாடுறது தான், ஃபைட் பண்ணுறதையே நம்ம அடிக்காமல் தொட்டு விளையாடக்கூடிய விஷயங்கள். அப்படி தொட்டு விளையாடும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரெட் கார்னர் ப்ளூ கார்னர் இருப்பாங்க, ரெட் கார்னருக்கு ஒரு ரெஃபரி இருப்பாங்க, ப்ளூ கார்னருக்கு ஒரு ரெஃபரி இருப்பாங்க. ரெண்டு பேருமே இவங்க வைக்கிற பாயிண்ட்டுக்கு அவங்க கை தூக்குவாங்க, இவங்க வைக்கிற பாயிண்ட்டுக்கு அவங்க கை தூக்குவாங்க. அது குறிப்பிட்ட இடம் சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் பாயிண்ட் வைக்கணும். அந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறப்போ

பக்கத்தில் இருந்த ஜட்ஜஸ் வந்து கை தூக்குவாங்க ஒரு பாயிண்ட். இவங்க வச்சுட்டானா ரெட்டுனா ரெட்டுக்கு ஒரு பாயிண்ட் தூக்குவாங்க, ப்ளூக்கு ப்ளூக்கு ஒரு பாயிண்ட் தூக்குவாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்டுகளை வந்து எண்ணிட்டே வருவாங்க. இது வந்து ஒரு வெளிப்படையான விஷயம். இது ஸ்கோரிங் ஷீட்டுன்றது ரெஃப்ரீஸ் கொடுக்கறத விட வெளியில் இருக்கிறவங்களுக்கும் தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா பாயிண்ட் முறைகள்ன்றது அவங்க வெளிப்படையாக தான் தூக்குறாங்க. அப்படின்றப்ப அந்த பாயிண்ட்டை வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுமே கவுண்ட் பண்ணிகிட்டே தான் வருவோம். இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த ஃபைட்டில் இருக்குது. அதே மாதிரி ஃபைட்டில் வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்குது. ஃபேஸில், அப்புறம் வந்துட்டு உயிர் நாடியில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாயிண்ட் வைக்கக்கூடாது, அங்கெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் இருக்குது. அங்கே தொட்டால் மார்க் மைனஸ் அப்படின்ற மாதிரி. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கம்பை கீழே தவற விடுது. தவற விட்டோம் அப்படின்னா டைரக்ட் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க இந்த மூணு ஈவெண்ட்லேயுமே. இப்போ நம்ம ரெண்டு பேரும் கம்பு வச்சு விளாடுறோம் அப்படின்னா டைரெக்டாக நான் உங்களை அட்டாக் பண்ணுறப்ப பிளாக் பண்ணி உங்களோட ஸ்டிக்கு விக்கியில் விழுந்துருச்சு அப்படின்னா டைரெக்டாக நான் தான் வின். சிலம்பத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வீர விளையாட்டு. அது வந்து எப்படின்னா நம்ம கம்பு கீழே விழுந்துட்டாலே நம்ம நிராயுத பாணி, நம்ம தோத்துட்டோன்றது தான் அது ஒரு அர்த்தமே. இந்த மூணு ஈவெண்ட்லேயுமே கம்பு கீழே போட்டோம் அப்படின்னா நம்ம நிராயுத பாணி, நிராயுத பாணியாக ஆகிவிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எந்த ப்ரைஸஸும் கிடையாது. இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் சிலம்பம் வரும். அது போக அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஈவெண்ட் வந்துருச்சு. வேல்கம்பு, மான் கொம்பு, அந்த மாதிரி வாழ்வீச்சு அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அதெல்லாம் எப்படின்னா ஈவெண்ட்டாக செஞ்சு காட்டுவாங்க. ஸோ மாதிரி அதை செய்கிறது அந்த ஸ்டெப்புக்கோ இல்லை அது சுற்றுமுறைகளுக்கோ டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் போடுவாங்க. போட்டின்றது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு நிமிஷம், செகண்ட் ரவுண்ட் ஒரு நிமிஷம், அந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நடக்கும். சின்ன பசங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு நிமிஷமும் செகண்ட் ரவுண்ட் 30 seconds நடக்கும். இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதே இது இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், டபுள் ஸ்டிக்காக இருக்கட்டும், அங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா வயதுக்கு ஏற்றாற்போல் நடக்கும். 12 கீழே உள்ள பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் டைம், சாலிடாக ஒரு நிமிஷம். அது நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ்னாலும் நம்ம பண்ணி காட்டலாம். 12 மேலே 18 கீழே அப்படின்றப்ப 1.5 நிமிஷம், 1:30 seconds. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து குட்டி பசங்க, ஸோ அவங்களால முடிஞ்சளவு ஸ்ட்ரென்த்தை காட்டிடுவாங்க. இது வந்து பெரிய பசங்கன்றப்ப பாடங்கள் அதிகமாக இருக்கும், செய்முறைகள் அதிகமாக இருக்கும், அப்படின்றப்ப டைமிங்ஸ் பத்தாதுன்றனால 1.5 நிமிஷம் வச்சுருப்பாங்க. இதே 18 மேலே அப்படின்றப்ப 2 நிமிஷம் வச்சுருப்பாங்க. 2 நிமிஷன்றது மோஸ்ட்லி 18 மேலே இருக்கிறதுல காலேஜ் பசங்க, அப்புறம் வந்துட்டு ஒரு சில மாஸ்டர்ஸே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. அது போக நிறைய பேர் வந்து 20-30 மேலே உள்ளவங்க வந்து நம்ம கிட்ட பழகுவாங்க. அவங்க வந்து பண்ணுறதுக்காக 2 நிமிஷம். இதுதான் டைமிங்.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த சிலம்ப விளையாட்டுன்றதுல பொதுவாக விளையாட்டில் ஈடுபடக்கூடிய மாணவர்களோ இல்லை மாணவிகளுக்கோ அதே மாதிரி அவங்களுடைய பெற்றோர்களுக்கோ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: ஃபஸ்ட்டு மாணவர்கள் வந்து நம்ம நிறைய வந்து ஓவர் திங்கிங்காக இருக்கட்டும், நிறைய ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்கும், படிப்பு ரீதியாகவும் இருக்கும், ஃபேமிலி ரீதியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ரிலீஃபையும் அந்த ஸ்போர்ட்ஸோட உடற்பயிற்சி மூலமாகவோ இல்லை காம்படிஷனில் நீங்கள் கவனம் செலுத்துகிறப்போ உங்களுக்கு எல்லாமே ரிலீஃப் ஆகிரும். நிறைய பசங்களுக்கு படிப்பு நாலேஜ் அதிகமாக இருக்கும், சில பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறீங்க, நிறைய பேமெண்ட் கிட்டீங்க, நீங்கள் அதுக்கு போகிறதுக்கு பதிலாக சிலம்பம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சிலம்பம்னு இல்லை எந்த ஸ்போர்ட்ஸில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் அதோட வெளிப்பாடு தான் நம்ம உடம்பு வலிமை ஆற்றல் இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயங்கள் வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு இன்டர்வியூ போனாலும் சரி, யார்கிட்ட நீங்கள் பேசினாலும் சரி, ஒரு போல்டாக ஐ பார்த்து உங்களால் பேச முடியும், ஒரு போல்டாக எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம கோலையாக இல்லாமல் ஒரு வீரமாக எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கும். மொதல் விஷயம் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கும். உங்களோட நடை உடை பாவனை இந்த மூணையுமே கற்றுக் கொடுக்கும் ஸ்போர்ட்ஸ். அது சில மூணு நான் சொல்ல மாட்டேன், எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் எல்லா மாஸ்டரும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா மாஸ்டர்களும் பார்த்தீங்க அப்படின்னா தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறான். அப்படின்றப்ப அவங்க பிள்ளை மாதிரி தான் உங்களையும் வளர்க்கணும்னு நினைப்பாங்க, தாம் பிள்ளை மாதிரி எல்லாரும் வளரணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நீங்கள் மாஸ்டர்கள் பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆகுறீங்க ஆகலை, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையும் எடுக்க முடியும்.

பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா, நிறைய பசங்க பிள்ளைங்க தப்பான வழிக்கு போகிறதுக்கு நம்ம தான் காரணம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய செல்ஃபோனாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நம்ம சார்ந்த சமூகமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கெட்டு போகும் விஷயங்கள் நிறைய இருக்குது. அது சில பசங்க நல்ல விதமாக எடுத்துப்பாங்க, சில பசங்க கெட்ட விதமாக எடுத்துப்போம். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் உங்களோட பசங்களை சேர்க்கும்போது அதோட பழக்க வழக்கங்கள் கட்டாகுன்றது எங்களோட இது. ஏன்னா நிறைய பசங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நிறைய விஷயங்களுக்கு அடிக்டாக இருக்காங்க. அது ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஸ்மோக்காக இருக்கட்டும், எக்ஸட்ரா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் விடுறப்ப அவன் அந்த காம்படிஷனை நோக்கியோ இல்லை அவனோட கவனம் வந்து ஒரு வேற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த ஸ்மோக்காக இருக்கட்டும், ட்ரிங்காக இருக்கட்டும்,

0: இதெல்லாம் அவன் பண்ணும்போது அவனோட ஸ்பீடாக இருக்கட்டும், அவன் செய்யக்கூடிய எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கானோ அந்த ஸ்போர்ட்ஸோட இது வந்து டவுன் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்கும், நம்ம இந்த விஷயத்தில் நம்ம தோத்துட்டே போகிறோம், நம்ம ஜெயிக்கணும், அப்போ இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளோட உடம்பு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற விஷயத்தில் வரும்போது அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும். அது நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டனோ, ஒரு பர்சனுக்கு படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டனோ அதை விட இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ். ஏன் அப்படின்னா அவனோட மூளைக்கும் அவனோட உடம்பையும் நீங்கள் ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னா அது ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே தயவு செய்து ஒரு ஸ்போர்ட்ஸில் எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பசங்களை நீங்கள் ஈடுபடுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் நிறைய விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய கவலை இருக்காது. எதற்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தான் பிள்ளை வந்து இந்த இடத்துல டவுன் ஆகிட்டாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது, இந்த இடத்துல நம்ம இப்படி டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணுமே அப்படின்ற விஷயம் இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கும், கண்டிப்பான முறையில் அந்த மாஸ்டர் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா மாஸ்டருமே டிசிப்ளின் ப்ளஸ் வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட எப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணணுன்ற விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ன்றது காம்படிஷன் போகணும், ஜெயிக்கணும், அடுத்த லெவல் போகணும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் மன தைரியத்தையும் மன உறுதியையும் பெற்றுத்தரக்கூடிய விஷயம் ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ தயவு செய்து ஸ்போர்ட்ஸில் சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: ரொம்ப அழகாக, அதாவது ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் நேரம் போனதே தெரியலன்னு சொல்லலாம், தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கருத்துக்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க. மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது நிலையத்திற்கு வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: தேங்க்யூ சார். நாங்களும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். இந்த சிலம்பக்கலையை எல்லா மக்களுக்கும் போய் சேர்க்கணுன்றது உங்களோட ஒரு பங்கு. இதுலேயும் நீங்களும் எங்களோட சப்போர்ட் பண்ணி நீங்கள் வரீங்க. எங்கள் சிலம்பம் மாஸ்டர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுவோம்.
2: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை சிலம்பம் விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி நாம் கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இனிய இரவு பொழுதில் நாம் இப்போது கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இன்று நேயர்களின் விருப்ப பாடல் இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கடிதம் எழுதலாம். நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய நிலைய முகவரி: நிலைய இயக்குனர், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, காற்றில் விரியும் கடித மலர். காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, சின்ன சொக்கை குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் பெயர், உங்கள் ஊரின் பெயர், நீங்கள் விருப்ப பாடல், விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம். நமது பண்பலையில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் அபிமான கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம் கடிதம் வாயிலாக. உங்கள் கடிதம் வாசிக்கப்பட்டு உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறும். மீண்டும் நிலைய முகவரி, நிலைய இயக்குனர், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, சின்ன சொக்கி குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் அழகான பெயர், உங்கள் ஊரின் பெயர், விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம். நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் சொல்ல நீங்கள் கடிதம் எழுதலாம். எந்த நாள் எந்த நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது, நிறை குறைகளை குறிப்பிட்டு எழுதி அனுப்பலாம். உங்களுடைய கடிதம் வாசிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற செய்யலாம். அந்த வகையில் ஒரு அன்பான நேயர் கடிதம் தந்து தன் பாடல் வரும் என்று காத்திருக்கிறார். மதுரை பண்பலைக்கு கடிதம் எழுதி காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் இளையான்குடி இக்பால் சித்திக் கதிச்சா என்ற நேயர் விருப்பப்படத்திற்காக விருப்ப பாடல் நாம் கேட்க இருக்கின்றோம். விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆனந்த ஜோதி. இந்த படத்திலிருந்து நேயர் விரும்ப கேட்ட பாடல் இப்போது நாம் தருகிறோம். இணைந்திருங்கள் தொடர்ந்து.
3: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெ

0: வினே வளர்ந்த பூவைய குலமானே, பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூவையர் குலமானே, உன்னை புரிந்து கொண்டான் உண்மை தெரிந்து கொண்டான் இந்த புலவர் பெருமானே. பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூவையர் குலமானே,
1: உண்மை புரிந்து கொண்டாள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 9:23:32 காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் நாம் இணைந்திருக்கிறோம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் அடுத்த கடிதம் யாருடைய விருப்பத்திற்காக இடம்பெற இருக்கிறது? பாடலும் கேட்கலாம். ஊட்டி வரை உறவு, இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வண்டியூர் சௌராஷ்டிராபுரம் முதல் தெரு சக்தி ஜனார்த்தனன், இந்த நேயரின் விருப்பத்திற்காக பாடல் வருகிறது. இணைந்திருங்கள் பி சுசிலாவின் குரலில்.
4: நாடினேன் தந்தது

9:29 15 நொடி. இனிமையான இரவு நேரத்தில் 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்து ரசித்து கொண்டிருக்கிறோம். இது காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி. நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற கடிதம் எழுதுங்கள் நிலைய முகவரிக்கு. நிலைய இயக்குனர் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, சின்ன சொக்கை குளம், மதுரை 625002 என்ற முகவரிக்கு கடிதம் எழுதுங்கள். உங்கள் விருப்பமான பாடலும் கேட்டு ரசிக்கலாம். மதுரை பண்பலை தர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு அதனுடைய கருத்துக்களும் சொல்லலாம் கடிதம் வாயிலாக. காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் உங்களுடைய கடிதம் இடம்பெற்று சிறப்பு பெறும். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு காவல்காரன் என்ற படத்திலிருந்து பாடல் தாருங்கள் அப்படின்னு கடிதம் தந்திருக்கிறார் தேனி காமாட்சிபுரம் ஏ வாடசாமி. டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் வருகிறது காவல்காரன் என்ற படத்திலிருந்து பாட்டு.

காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய இரவு நேரத்தில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் அனுப்பியிருக்கும் நேயர் தேனி மாவட்டம் போடி பகுதியைச் சேர்ந்த ரங்கநாதபுரம் எல்வி மணி என்ற நேயரின் விருப்பத்திற்காக ஏன் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. இதோ பாடல் அவருக்காக.

9:39 கடந்து கொண்டிருக்கிறது. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்காக இரவு பொழுதில் இசையோடு இணைந்திருக்கும் இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாட்டு யாருடைய விருப்பத்திற்காக நாம் கேட்டிருக்கின்றோம்?

ஒரு ஓடை நதியாகிறது என்ற படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவருடைய விருப்பத்திற்காக இப்போது பாடல் ஒன்று கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். 9:45 நிமிடத்தில் இது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க, கடிதம் தந்து. மதுரை கைத்தறி நகர், குமரன் காலனி,

ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி. இந்த நேரின் விருப்பத்திற்காக நாம் தருகிறோம் பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று என்ற படத்திலிருந்து.

9:50 26 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் யாருடைய கடிதம் இடம்பெற இருக்கிறது அப்படின்னா, மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ்

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்காக. இந்த நிகழ்ச்சி இப்போது நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியின் பாடல்களை கேட்டு ரசித்து அத்துணை அன்பாட நேய உறவுகளுக்கும் நேயர்களுக்கும் நன்றிகள் பல. நேயர்கள் அனைவருக்காகவும் மௌன ராகம்

விண்மீன்கள் நீந்தும் தேனிரவில், வான்பிறை தெரியும் வைர ஒளி இரவில், இதயத்தின் இசை நரம்புகளை மீட்டும் பாட்டிரவில், இசை தேவதையிடம் வரம் வேண்டி கவி அசகத்தை பரிசாய் பெற்று, இருள் இரவினை பாடல் கொண்டு ராக தீபமேற்றிட, காற்று தந்திகளை காதருகே மீட்டிட, அன்பின் பூங்காவிற்கு உங்களை அழைத்துச் செல்ல, ஆனந்த பூங்காற்றோடு முகில் தேரேறி மூச்சு காற்றாய் வந்திருப்பது இரவு பாடகன் கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன், கார்த்திகை தீபன்.

இவள் பாடும் இரவு ராகத்தில் இன்னிசையும் இவள் வசமாகிடுமே, வான் மின்னலும் வஞ்சி இவளின் வாஞ்சைக்காய் ஏங்கிடுமே, நாத வெள்ளமும் நங்கை இவளின் நரம்புகளில் நாட்டியமாடிடுமே, நூறு வெண்ணிலாக்கள் இவள் கண்களில் மிளிர்ந்திடுமே, எண்ணங்களை காற்றில் அனுப்பினால் நெடுந்தூரம் கடந்திடுமே.

மங்கை இவள் காதில் மாலை வேளையில் மன்னவன் குரல் கேட்கிறதாம், மௌன குரல் கேட்கிறதாம், காற்றில் அந்த குரலும் வருவான் தேவன் என்று குழைந்து நிற்கிறதாம். தென்றல் சொன்ன செய்தி கேட்டு வானை வளைப்பதற்கு நேரமில்லை என வளையோசை கொண்டு பாட்டெழுதுகிறாள் இப்பூங்கொடி, பாட்டெழுதுகிறாள்.

தூதனுப்ப காற்றை தேடுகிறாள். அழகனுக்கு அன்பை அனுப்ப அவனை போல் வீற்றிருக்கும் மலையிடமும் கெஞ்சுகிறாள். மருகியும் முருகியும் மறக்கவில்லை என்று மனச்செய்தி சொல்கிறாள். ஊரடங்கி போயினும் இரவு முழுவதும் உன்னிடம் பேச ஓர் ஆயிரம் செய்திகள் உண்டு என்கிறாள்.

உள்ளத்தை மீட்டும் உன் பாட்டு ஊரெங்கும் கேட்கிறது. நீ பேசிய வார்த்தை காற்றிலும் கலந்திருக்கிறது. உன் பேர் உச்சரிக்கையில் உள்நாக்கும் இனிக்கிறது. கண்கள் மூடினும் கனவிலும் உன் முகம் தெரிகிறது. கல்லானாலும் உள்ளானாலும் உனை நினைத்திட்டால் வழியும் திறக்கின்றது. அவன் உயிர் தேடி வழிவந்து நிற்கும் வண்ணக்கோதையின் கீதம் மெல்லிசையும் ஆகின்றது.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசை சாரல்களை வான்மழை என தூவிக் கொண்டிருக்கின்றது மதுரை வானவில் பண்பலை 103.3 பட்டுச் சிறகு. பெண்மை காவலனை விட்டு பிரிதல் துயரன்றோ, மடி சாய்ந்திடும் மன்னவனை மறந்து நிற்றல் முறையுமன்றோ, விண்ணும் மண்ணும் உறவின்றி உடைந்திடலாகுமோ?

மங்கையின் கண்ணீரும் கங்கை என ஓடிடுமோ? வீசும் காற்றும் புயலாய் மாறிடுமோ? இரவும் விடிந்திடுமோ? வெளிச்சம் பிறந்திடுமோ? கூண்டு கதவுகள் உடைந்திடுமோ? இந்த கிளி பறந்திடுமோ? கண்ணனின் முகம் தெரிந்திடுமோ? ராதையின் அகம் குளிர்ந்திடுமோ?

ரேகை உள்ளத்தில் வீழ்ந்தால் யார் கை கொண்டு அழிப்பது? பாதை பள்ளத்தில் விட்டால் பாலத்தை யார் அமைப்பது? கண்ணில் ஏற்றிய தீபமும் அணைந்து நின்றால் யார் ஒளி ஏற்றுவது? வான் நிறமும் இருள் சூழ்ந்து நின்றால் வான் நிலவை யார் தேற்றுவது?

தொலைதூரமாகினும் அன்பு துணைக்கு வந்திடுமே, விடியலொன்று கீழ்வானில் நிகழ்ந்திடுமே, கனவல்ல கதையல்ல என சொல்லும் பொழுதும் புலர்ந்திடுமே, இதயத்தை பிளந்தாலும் இருவர் அன்பும் வாழ்ந்திடுமே, பொய்யின் உருவத்தை உண்மை இங்கு உடைத்திடுமே, உண்மை அன்பு புவியில் நிலைத்திடுமே என்று கூவி அழைக்கிறது இந்த பூங்குயில்.

வருந்து இங்கு விழிநீர் சிந்துவதே, நெஞ்சம் உருகி வருத்தம் கொள்வதேன், ஊடல்கள் அனைத்தும் கூடுவதற்கே, பிரிவுகள் காண்பது இணைவதற்கே, இதயங்களை திருத்திட இயற்கைக்கும் வலிமையில்லை, இறைமைக்கும் உரிமையில்லை, தரணியில் அன்பிருக்கும் வரை தனிமைக்கு இடமும் இல்லை. ஸ்வர்ணம் கொண்ட வர்ண ராகங்களை காற்றலையில் தூவிய மகிழ்ச்சியில் வண்ண தேரேறி காற்றில் கலக்கின்றேன். கார்த்திகை தீபன்.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி 1 நிமிடம். இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

6-2 சேவை செய்திகள், 6-5 ஆங்கிலத்தில் செய்திகள், இல்லையென்றால் 6-10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் வி சாவித்ரி அவர்கள். 6-15 புதிய காலை, 6-30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6-35 ஒரு சொல் கேளிர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் சேவூர் ஸ்ரீ வாலீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம். காலை 8 செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சலாக. 8:02 ஆகாஷ்வாணி 90 நிறைவு விழாவின் நேயர்களின் வாழ்த்துப் பூக்கள் ஒலிக்கும். எட்டு சைப்பாரின் என்ற ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை, 9 செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சல். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. 10 செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சல். 10:02 விருப்பகானங்கள், இதில் விருந்தினர் விருப்பம் கேட்கலாம். 10:30 மலை தொழும் மந்திரமலை, ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தை ஒட்டிய சிறப்பு சித்திரம், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். முற்பகல் 11 செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை, தலைப்பு புதிய விடியல், போதையில்லாத வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகள் குறித்த நேரலையில் பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்கள் பங்கேற்கிறார். தொடர்ந்து நண்பகல் 12 சிநேகிதியை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 12:50 சிநேகிதியை தொடரும். பிற்பகல் 1 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல் ஒலிக்கும். மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியஞ்சல். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 2:30 தொழில் தாளம். 2:55 வானிலை அறிக்கை, சென்னையஞ்சல். 3:00 என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்திச் சுருக்கம், சென்னையஞ்சல். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். 5:00 செய்திச் சுருக்கம், சென்னையஞ்சலாக. 5:02 மாலை தன்றல் கேட்கலாம். மாலை 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம், டெல்லியஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம், சென்னையஞ்சலாக. 6:45 அந்திப்பூக்கள் உதிக்கும். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம், சென்னையஞ்சலாக. இதனை எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், சென்னையஞ்சலாக ஒலிக்கும். ஏழு 7:25 பாட்டு இதுகிட்டு. 8:00 செய்தி அறிக்கை, சென்னையஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல், இதில் தாவர வைரஸ்கள் என்ற தலைப்பில் தகவல்கள் வழங்குபவர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி பூமிபாலகன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், இல்லையென்றால் 9:15 செய்திச் சுடர். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், இல்லையென்றால் 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை உத்பாரதி தமிழக 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், இல்லையென்றலாக.

0: நேரம் 11:10.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz-இல் காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கல்யாண மண்டபம் திரைப்படத்திற்காக ஆர் பார்த்தசாரதி அவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடலை எழுதியிருக்கிறார் தெல்லூர் தர்மராஜன் அவர்கள். பி. சுஷீலா மற்றும் பி. ஸ்ரீனிவாஸ் இவர்களது குரல்களில் பாடல் இதோ

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 11:15. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz. தேய்பிறை நிலவின் வசீகரமாய் இன்னிசை ராகங்களோடு இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எங்க வீட்டு பெண் திரைப்படத்திற்காக KV மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழுவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நெஞ்சம் நிறைக்கும் மெல்லிசை ராகங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரம் 11:20. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கன்னித்தாய் திரைப்படத்திற்காக KV மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடலை எழுதியிருக்கிறார் பஞ்சு அருணாசலம். TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. நேரம் 11:15. சொற்கள் தீர்ந்து போன நெஞ்சகத்தின் மௌன மொழியாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர்கள் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:39 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையோடு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. வைகாசி நிலவுடன் வெண்வண்ண மேகங்களின் ஊர்வலமாய் இது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தாழம்பூ திரைப்படத்திற்காக ஒலிக்க காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் KV மகாதேவன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் தியாகராஜன். TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ

தென்றல் கூட உறங்கும் நள்ளிரவை நோக்கிய இசை பயணத்தில் இது தேனும் பாலும். நேரம் இரவு 11:46 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பூஜைக்கு வந்த மலர். திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மாயவநாதன். பாடல் இதோ ஒலிக்கின்றது ஏ.எல். ராகவன் மற்றும் எஸ். ஜானகி இவர்களது குரல்களில்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டு கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரமிரவு 11:51 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. காலத்தால் அழியாத காவிய கானங்களின் இன்னிசை அணிவகுப்பாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பழனி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ ஒலிக்கின்றது. TM சௌந்தரராஜன் மற்றும் P சிசுல்லா இவர்களது குரல்களில்.

நேரம் இரவு 11:56. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz-இல் காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். நேரம் இரவு 11:59. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என தொடர் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: பின்ன என்ன காதல்ங்கிறதா என்ன கொஞ்சம் சொல்ல.
1: சம அன்பு உடையராய் தரணியில் வாழ்ந்திட, சரியான நலங்களும் சேர்ந்திட, சரியான வயதில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? தக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா தக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. சட்டப்படி தொட்டு பேசு, நீ பயந்தா என்னாவது? மல்லியப்பு மேனியரா, நான் மீது வாத்தடு வேண்டா. இதுல ஒண்ணு குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியரா, நான் மீது வாத்தடு வேண்டா. நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருங்க. கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறவேறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

சாமான்டா. இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ. கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய, ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே. உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ, எட்டி போனால் என்ன என்னையாடா எட்டி போக சொல்றேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

மேல ஒரு கண்ணு இல்லாலங்கடியோ, வந்தாள் சின்ன பொண்ணு தொட்டால நடியோ, ரோசா குமாராப்பு போடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் ஆகியோர் பாடியுள்ள பாடல். அகத்தியர் படத்திற்காக ஈரா பழனிச்சாமி அவர்கள் எழுதி குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த பாடல்.

0: திரை இசையில் வெளியான பக்தி பாடல்கள் கேட்டு நேர்களை, நேரம் காலை 4:10. நேர்கள் கேட்கலாம்.
1: மங்களம் வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்மரை இசை கேட்கலாம். ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபில். முதலில் துடுக்கூகல, தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனை, கௌளை ராகம், ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்த மாதம் 18 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 8 நாள் திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை

0: தம்முடைய தகுதிக்கு ஏற்ப அளவோடும் அறிவோடும் வாழ்க்கை நடத்தும் மன வலிமை உள்ளவர்களிடத்தில் திருட்டு என்னும் இருட்டு குணம் சேராது. குறள் எண் 287, அதிகாரம் கல்லாமை.
1: களவு என்னும் கார் அறிவு ஆண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கள்.
0: தம்முடைய தகுதிக்கு ஏற்ப அளவோடும் அறிவோடும் வாழ்க்கை நடத்தும் மன வலிமை உள்ளவர்களிடத்தில் திருட்டு என்னும் இருட்டு குணம் சேராது. குறள் எண் 287, அதிகாரம் கல்லாமை.

நேரம் காலை 4:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5 மணிக்கு பக்திமாரை கேட்கலாம். 5:30 இசை அமுதம். காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் வி சாவித்ரி அவர்கள். 6:15 புதிய காலை. 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோடை

காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:55 பூந்தளிர். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் 6 அற்புதங்கள். இதில் சேவூர் ஸ்ரீ வாலீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் தொடரும். 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 ஆகாஷ்வாணிக்கு 90ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் நேயர்களின் வாழ்த்துப்பூக்கள். காலை 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக. 10:30 மலை தொடும் மந்திரமலை. ஆகாஷ்வாணிக்கு 90 கொண்டாட்டத்தை ஒட்டிய சிறப்பு சித்திரம். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். முற்பகல் 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகையில். தலைப்பு புதிய விடியல். போதையில்லாத வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகள் குறித்த நேரலையில் பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் பங்கேற்கிறார். நண்பகல் 12 சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 சிநேகிதியே தொடரும். பிற்பகல் 1 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல். மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக. 2:15 வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 2:30 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. மதியம் 3 என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்லவரும் பாட்டு. மாலை 4 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். 5 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:45 அந்திப்பூக்கள். 7:07 நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக ஒலிக்கும். இரவு 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம் பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல். தாவர வைரஸ்கள் என்ற தலைப்பில் தகவல்கள் வழங்குபவர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி பூமி பாலகன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 பட்டுச்சிறகு. 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் காலை 5 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ஒலிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.